நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 12 நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆவணி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 நாள் புதன்கிழமை. ஆகாசவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை கல்லாமை 41 அதிகாரம் 4வது குறட்பா.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவுருளுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் இ யாழினி. 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நல்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கே, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள், 9:05 வானலையில் வசந்தம் தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவை ஒட்டிய சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் கண் மருத்துவர் அருணா கோதண்டராமன் அவர்கள், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள், 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 உலக தென்னை தினத்தை ஒட்டிய சிறப்புரை வழங்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல இயக்குனர் கோயம்புத்தூர் இ அறவாளி அவர்கள், 11:00 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவாய்கள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 உலக தென்னை ஒட்டிய தென்னை தினத்தை ஒட்டிய கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் நடைபெறும் தென்னை மதிப்பு கூட்டு பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து சிறப்பு நேரலை, 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம், சிலம்பம் போட்டியில் உலக சாதனை புரிந்த தருமபுரி மாவட்டம் கிளாப்பாறை பகுதியைச் சேர்ந்த சிலம்பாட்ட வீரர் SJ ஹரேந்திரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திருக்கை, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிச இடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் உழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி கவியரசு கூறும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்குத்து, 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்திடும் மனக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினம்பரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை, 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய புரிந்த நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:25 வயல்வெளி செல்லப்பிராணிகள் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: காலம் பொன் போன்றது என்று சொல்வதுண்டு. காலம் மட்டும்தான் பொன் போன்றதா என்றால், காலத்தை காட்டிலும் மதிப்பு மிக்கவை பல உண்டு. காலத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் தங்கத்தை விட மதிப்பு மிக்கது காலம் என்பார்கள். ஆம், யாவருக்கும் 24 மணி நேரம் பொதுவானதாகவே இருந்தாலும் எல்லோரும் அதை ஒரே மாதிரி பயன்படுத்துவதில்லை. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு கல்வியின் மதிப்பை, வாழ்க்கையின் மதிப்பை, உழைப்பின் மதிப்பை, நேரத்தின் மதிப்பை, பணத்தின் மதிப்பை, இப்படி பல்வேறு மதிப்புகளையும் உணர்த்துகிறார்கள். பெற்றோர்களே எல்லா மதிப்புகளையும் உணர்த்த முடியாது என்பதால் தான் கல்வி நிலையங்களில் மேலும் இம்மதிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. பெற்றோரிடமும் கல்வி நிலையங்களிலும் இம்மதிப்பை உணராதவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் வழியாக இம்மதிப்பை உணர்கிறார்கள். ஆனால் அனுபவம் பாடம் நடத்திய பிறகு தேர்வு வைக்காது. தேர்வு வைத்த பின்தான் பாடம் நடத்தும். பழைய புத்தகங்கள், பழைய நாணயங்கள், பழைய ஓவியங்கள், பழைய பானை ஓடுகள் என இவை பயன்படாதவை, மதிப்பில்லாதவை என நாம் ஒதுக்குபவை கூட சில நேரங்களில் பெரு மதிப்புடையவையாக மாறிவிடுவதுண்டு. ஆம், மதிப்புகள் நிலையானவை அல்ல, சில நேரங்களில் மாறக்கூடியவை. படித்தால் கிடைக்கும் மதிப்பு அதை பின்பற்றாவிட்டால் கிடைப்பதில்லை. பதவியால் கிடைக்கும் மதிப்பு சிலருக்கு அந்த பதவி இல்லாத போது கிடைப்பதில்லை. சிலர் அணியும் சீருடையில் கிடைக்கும் மதிப்பு அவர்கள் இயல்பான ஆடை அணியும் போது கிடைப்பதில்லை. அதனால்தான் திருவள்ளுவர் பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்றார். மதிப்பில்லாதவர்களும் பொருளால் மதிப்படைவர். அதனால் பொருள் மட்டும்தான் மதிப்புடையது என்று நினைத்துவிடக்கூடாது. கற்றவருக்கு எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் மதிப்பு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சங்க காலத்தில் யவனர்கள் பெரிய மரக்கலங்கள் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டிவிட்டு அதற்கு இணையாக நம் நாட்டில் விளைந்த மிளகை அள்ளி சென்றமையை அகநானூறு வழியாக அறிய முடிகிறது. தங்கத்தை விட மிளகு மதிப்பு மிக்கது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. முல்லை நிலத்து ஆயர் குலப்பெண் தான் விற்கும் நெய்யின் விலையாக கட்டி தங்கத்தை கொடுத்தாலும் பெறாமல் அவர்களிடமே சேமித்து வைத்து நல்ல பால் தரும் எருமையையே வாங்கினாள் என்பதை பெரும்பான்மையாற்றுப்படை குறிப்பிடுகிறது. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது பழமொழி. மதிப்புடன் திகழ்வதையே யாவரும் விரும்புவோம். பேச்சின் ஒலி அளவை அதிகரிப்பதை விட பேச்சின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் பேச்சின் மதிப்பு உயரும். பயனில்லாத சொல் பேசுவோரை மக்கட்பதடி என உரைத்த வள்ளுவர் ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றை ஒன்று வெல்வதாக பேசு என்றார். அவ்வாறு பேசும்போது சொல் மதிப்பு பெறுகிறது என்றார். மேலானவர் கீழானவர் என்பது பண்பாலேயே மதிப்பிடப்படுகிறது. சிறியோரிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்வதே பெரியவர்களின் மீது மதிப்பை உருவாக்குகிறது. எளிமையும் இன்சொல்லும் கொண்ட அரசனால் பதவி மதிப்பு பெறுகிறது. தெளிந்த நீர் போன்ற கூழானாலும் உழைத்து உண்பதே இனிது. அவ்வாறு உழைத்து உண்ணும்போது உழைப்பு மதிப்பு பெறுகிறது. உதவியின் அளவு பெற்றவரின் மனநிலை சார்ந்தது. சிறு உதவியையும் பேருதவியாக கருதுவோருக்கு உதவும் போது உதவி மதிப்பு பெறுகிறது. நல்லவனிடம் செல்வம் சேர்வது பயன் தரும் பழமரம் ஊர் நடுவில் பழுத்தது போன்றது. அப்போதுதான் செல்வம் மதிப்பு பெறுகிறது. அறிவானது நீரைப் போல சேரும் இடத்தை பொறுத்தே அதன் மதிப்பு. நல்ல நட்பால் அறிவின் மதிப்பு உயரும். மதிப்பு நாம் ஈட்டும் பொருள், தோற்றம், பதவிகளால் மட்டும் கிடைப்பதில்லை. கல்வி, பண்பு, இனிய சொல், சரியான கால மேலாண்மை, நற்செயல்களாலும் கிடைக்கும். வேடிக்கை மனிதரைப் போல வாழக்கூடாது, அது மதிப்பு இல்லை என்று உணர்ந்த மகாகவி பாரதி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதியில் எரிவதுண்டோ என்று பாடினார். ஒரு வீணை எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருந்தாலும் அது மீட்டப்பட்டால்தான் அதற்கு மதிப்பு. அது பொழுதியில் எரியப்பட்டால் பயன்படாது. அதுபோல ஒரு மனிதன் எவ்வளவு தகுதியுடையவனாக இருந்தாலும் சுயநலமுடன் வாழ்ந்தால் மதிப்பில்லை. மண் பயனுற வாழ்ந்தால் மதிப்பை அவன் தேட வேண்டியதில்லை, மதிப்பு அவனை தேடி வரும் என்பதே சான்றோர் வாக்கு.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.

வணக்கம் நேரலே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 6:15. இசைப்பாக்கள் வழியே இறைவனை வணங்கலாமா? பக்தி மாலை. பக்தி பூக்களோடு இங்கே ஏரியூர் கே. கார்த்திக்.

சிக்கலே இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும். ஆனால் சிக்கலே இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் பெரும் சிக்கல். பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது மீரா கிருஷ்ணா குரலில்.

காற்றின் பரப்பெங்கும் இறைமணம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. என்றைக்கு இந்த உடலில் உயிர் சிக்கிக் கொண்டதோ அந்த சிக்கல் தானாகவே அவிழும் வரை சிக்கல்கள் வந்து போய்கொண்டேதான் இருக்கும். இறைவனின் கரங்களை பற்றி பயணித்துக் கொண்டே இருங்கள். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நாகூர் ஈயம் அனிப்பா குரலில்.

எங்கும் நிறைந்திருக்கிற பேரொருள் இறையருள். நிலையத்தில் நேரம் 6:25. மனம் ஒரு நிரந்தரமான பொருளே இல்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது. மனம் முழுவதும் இறைவனை நிறைத்து வையுங்கள். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது.

இசையால் இறைவனை வணங்கிக்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் பிறந்தது முதற்கொண்டு இன்று வரையில் என்னென்ன செய்தோமோ, அனுபவித்தோமோ, நினைத்தோமோ, தீர்மானித்தோமோ, இவை அனைத்தும் அவனின் செயல். அவனன்றி ஓர் அணுவும் அசைவதில்லை. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்.

ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.2.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:35. இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். எல்நினோ பாதிப்பு பகுதியாக இருப்பதால் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் மழைப்பொழிவு மாறுபாடு ஏற்பட்டுள்ளது. காரணமாக மீன் குளங்களில் போதுமான அளவு நீர்மட்டத்தை தொடர்ந்து பராமரித்து வரணும். மேலும் குளங்களில் ஒரு பகுதியில் மரங்கள் அல்லது நிழல் வலை போன்றவற்றை பயன்படுத்தி மீன்களை அதிக வெப்பத்திலிருந்து பாதுகாக்கணும். இவை மட்டுமன்றி நீரின் வெப்பநிலை, அமில காரத்தன்மை, அம்மோனியா, பாசி மற்றும் கரைந்த ஆக்சிஜன் ஆகியவற்றின் அளவையும் குறைத்து வாரத்திற்கு ஒரு முறை பரிசோதனை செய்யணும். திடீர் மழையால் குளத்தில் நீரின் வெப்பநிலை கரைந்து ஆக்சிஜன் அளவுகளில் மாற்றம் ஏற்படக்கூடும். குறிப்பாக கனமழைக்கு பிறகு நீர் கலப்பு மற்றும் தர மாற்றங்களை கண்காணிக்கணும். அடற்பச்சை அல்லது கருமை நிறமாக மாறுதல், அதிகப்படியான பாசி வளர்ச்சிக்கான அறிகுறிகள் இருக்கலாம். இத்தகைய மாற்றம் தென்பட்டால் நீரின் தரத்தை உடனடியாக பரிசோதிக்கணும். மீன்கள் முழுமையாக உட்கொள்ளாத அளவுக்கு அதிகமாக தீவனம் இடுவதை தவிர்க்கணும். மீதமுள்ள தீவனம் நீரில் சிதைந்து அம்மோனியா உள்ளிட்ட நைட்ரஜன் கழிவுகளை அதிகரிக்கக்கூடும். தற்போதைய காலநிலையில் கடந்த சில நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் புரட்டாசி பட்டத்தில் மானாவரில் தீவன சோளம் சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் மருதாம்பு தீவன சோளம் மானாவரி கோஎஃப்எஸ் 29 தீவன சோளத்தை விதைப்பு செய்யணும். மேலும் வரிசை நடவிற்கு ஏக்கருக்கு 2 கிலோ விதையும் மற்றும் திருப்பி செய்வதற்கு 4 கிலோ விதையும் தேவைப்படும். இந்த ரகமானது வறட்சியை தாங்கி வளர்வதுடன் பசுந்தீவனம் மற்றும் உலர்தீவனமாகவும் பயன்படுத்தலாம். மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்ட அளவான 150 சூப்பர் பாஸ்பேட்டை முற்றிலும் அடியுரமாக இடணும். யூரியா மற்றும் பொட்டாஸ் உரங்களை முறையே 22 கிலோ மற்றும் 72 கிலோ என்ற அளவில் நடவு செய்யும்போது மற்றும் நடவு செய்த 30, 60, 90, 120 நாட்களிலும் 150 நாட்கள் வரைக்கும் இடணும். இத்துடன் ஏக்கருக்கு 10 டன் நன்கு மக்கிய துளு உரம் மற்றும் 80 கிலோ வேப்ப முன்னாக்கு ஆகியவற்றை இடுவது அவசியம். குறிப்பிட்ட இடைவெளியில் உரங்களை பகிர்ந்தளிக்கும் போது உரங்கள் வீணாகாமல் பயிர்களுக்கு சென்றடைவதால் மகசூல் அதிகரிக்கிறது. தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் காற்றின் ஈரப்பதத்தில் பயிர்களுடைய இலைப்புலி நோய் மற்றும் மஞ்சள் கலங்கழுகல் நோய்க்கான அறிகுறிகள் தென்படுவதாக தெரிகிறது. காய்கறி பயிர்களுக்கு பகல் நேர வெப்பத்தை தாங்க காலை வேளைகளில் மிதமான நீர்ப்பாசனம் செய்யணும். மேலும் மேகமூட்டம் காரணமாக சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அஸ்வினி பூச்சிகள் மற்றும் இலைப்பெண்கள் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே இலைகளின் அடிப்பகுதியில் கண்காணித்து தேவைப்பட்டால் மாலை வேளையில் மருந்து தெளிக்கணும். நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் கூடுதல் மகசூல் பெற இலைவெளி ஊட்டச்சத்து கொடுத்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
3: காய்கறி பயிர்களில் நாட்டாங்காடு அமைக்கும் முறை. நாட்டாங்காடு போடுவதற்கென மேட்டு பாங்கான ஒரு இடத்தை தேர்வு செய்து அதில் 1 அடி உயரம், 3 அடி அகலம், தேவைக்கு ஏற்றவாறு நீளமுள்ள பாத்திகள் அமைக்கணும். பாத்தியில் உள்ள மண்ணை நன்றாக கிளறி கட்டிகள் இல்லாமலும் களைகள் இல்லாமலும் இருக்கணும். அதில் 20 கிலோ எருவில் 1 கிலோ அசோஸ் பயிரிலும் 1 கிலோ பசுபேக்டீரியா 1 கிலோ ட்ரைகோடெர்மா மாவரடி ஆகியவற்றை எருவில் கொட்டி நன்றாக கலந்து பாத்தியில் தூவி விடணும். பிறகு இப்பாத்திகளில் விதைகளை தூவணும். விதைக்கும் மேல் சிறிதளவு மணல் தூவி அதன் மேல் வைக்கோல் அல்லது தென்னை மட்டை இட்டு மூடி பூவாளி கொண்டு நீர் தெளிக்கணும். நாட்டாங்கல்ல பூஞ்சான நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்கணும்.

0: நாற்றங்கண்ட இலைப்பெண் தத்துப்பூச்சி வராமல் தடுக்க வலை கொண்டு கட்டிவிடணும். ஒட்டு விதைகள் விலை அதிகமாக இருப்பதால் குழித்தட்டு நாற்றங்கள் முறையை கையாளணும். தேவையான குழித்தட்டு நாற்றுகளை வாங்கி மண்புழு உரம் போட்டு விதையை முளைக்க வைத்து நடவு செய்யலாம். நாற்று வயது 45 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்யணும். ஒட்டு ரக நாற்றாக இருந்தால் 30 நாளில் நடவு செய்யலாம். உயிர் உர விதை நேர்த்தி நடுவதற்கு முன் அசோஸ்பைரோ 200 கிராம், பாஸ்பேட் 200 கிராம், வேம்பு 200 கிராம் கலந்து நீரில் 1 ஏக்கருக்கு தேவையான நாற்றங்களில் வேர்களை 1 மணி நேரம் நனைத்து காலை அல்லது மாலை வேளையில் நடவு செய்யணும். அடுத்து தமிழக கடலோர பகுதிகளை கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை, இதர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்து, மண் என்பது தாவரங்கள் வளர்வதற்கான அடிப்படை வளமாகும். பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், நீர் மற்றும் நுண்ணீர்களின் வாழ்விடமாக மண் செயல்படுகிறது. மண்ணின் தரம் மற்றும் வளத்தை அறிந்து அதை பாதுகாப்பது நிலையான வேளாண்மைக்கு மிகவும் அவசியம். மண் ஆரோக்கியத்தை மதிப்பிட பல்வேறு முறைகள் உள்ளன. அவற்றில் மண் என்சைம்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்வது மிகவும் துல்லியமான நம்பகமான உயிரியல் குறியீடாக கருதப்படுகிறது. மண்ணில் வாழும் நுண்ணீர்கள், தாவர வேர்கள், சில மண் உயிரினங்கள் வெளியிடும் சிறப்பு புரதங்கள் மண் என்சைமங்கள் ஆகும். இவை மண்ணில் உள்ள கரிமப் பொருட்களை சிதைத்து தாவரங்கள் எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக மாற்றுகின்றன. சரி, ஆரோக்கியமான மண்ணுனா என்ன? மண் தனது இயற்கை தன்மையை இழக்காமல் பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி நீரை சேமித்து நுண்ணீர்களோட செயல்பாட்டை அதிகரிக்கும் திறனை மண் ஆரோக்கியமாகும். மண் வளம் அதிகரிக்க ஊட்டச்சத்து கிடைப்பு மேம்படும், நுண்ணீர்களோட செயல்பாடு உயரும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், நிலையான வேளாண்மைக்கு ஊக்குவிக்கப்படும், அதிக மகசூல் பெற உதவும். மண் என்சைம்கள் மண்ணில் உயிரியல் செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் முக்கிய குறிக்கோளாகும். மண்ணின் உண்மையான ஆரோக்கியத்தை மதிப்பிட இவை மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. கரிம வேளாண்மை மற்றும் இயற்கை வள வேளாண்மையில் மண் என்சைம்களோட பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே மண் என்சைம்கள் அடிப்படையாக கொண்டு மண் ஆரோக்கியத்தை மதிப்பிடுவது எதிர்கால வேளாண்மைக்கு முக்கிய அணுகுமுறையாகும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.

நேர்களே, இன்று முற்பகல் 11:05 உலக தென்னை தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் நடைபெறும் தென்னை மதிப்பு கூட்டு பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து சிறப்பு நேரலையாக வர கேட்கலாம். நேர்களை, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் வரல் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி தகவல்கள் தருகிறார் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி. கவியரசு அவர்கள்.

இன்றிரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் செல்லப்பிராணிகள் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள். பண்பலையில் தொடர்வது மாநில செய்தியறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது.

0: போட்டி நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாதத்து விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான GST வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். நேபாளத்தின் திபெத் எல்லையை ஒட்டி கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அங்கு புனித யாத்திரை சென்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு நடப்பாண்டில் 612 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இத்திட்டத்திற்கு தேவைப்படும் நூலை கூட்டுறவு ஆலைகள் மூலம் அரசு உற்பத்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாறிவரும் காலத்திற்கேற்ப நவீனமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இணையதளம் மூலம் விற்பனை செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு வேளாண் துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள்

0: தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களில் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மொத்த உர விற்பனையாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து உரங்களை கொள்முதல் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாது. சில்லறை உர விற்பனையாளர்கள் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்கும் போது கட்டாயம் ஆதார் அட்டை கொண்டு கைரேகைகளை பதிவு செய்து விற்பனை செய்ய வேண்டும். விவசாயின் பெயரில் அதிகப்படியான உர விற்பனை நடைபெற்று கண்டறியப்பட்டால் சில்லறை விற்பனையாளர் உரிமம் எந்தவித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும். மேலும் உர மூட்டையின் மேல் அச்சிடப்பட்ட அதிகபட்ச விற்பனை விலைக்கு மேல் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வேளாண்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
1: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில் நேற்று திடீரென காட்டுத்தீ பரவியது. வறட்சி காரணமாக பரவிய இந்த தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள கம்பத்ராயன் கோயில் மலை உச்சியில் திடீரென காட்டுத்தீ பரவியது. கடுமையான வறட்சியால் மரம் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் தீ வேகமாக பரவி சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதியை சேதமடைந்தது. இதனால் வனவிலங்குகள் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. தகவல் அறிந்த சத்தியமங்கலம், கடம்பூர் மற்றும் டிஎன்பாளையம் வனச்சரகங்களைச் சேர்ந்த வனத்துறையினர் 3 குழுக்களாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மனித தவறுகளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சத்தியமங்கலம் புலிகள் காப்பக இணைக்கள இயக்குனர் கௌதம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
1: தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாய்க்கான நிதியை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோம் மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியில் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தில்லியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் 15ஆம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே, பாலக்கோடு.
3: வணக்கமேகலே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலய மீன் நிகழ்ச்சி. இன்றைய மலாலய மீன் போர்டு இடுகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை இ யாழினி. வணக்கம் யாழினி.
4: வணக்கம் சார்.
3: யாழினி எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கீங்க? சின்ன பொண்ணா, குட்டி பொண்ணா இருக்கீங்க, பயமா உங்களுக்கு?
4: இல்லை.
3: பயப்படவே மாட்டீங்களா? தைரியமான பொண்ணு, என்ன பண்ணுவீங்க?
4: நிறைய சாப்பிடுவேன், நிறைய தூங்குவேன்.
3: நிறைய தூங்குவீங்களா? ஆமாம் ஆமாம், கேள்விப்பட்டேன். காலையில் 7 மணி வரைக்கும் தூங்குறீங்களாமே, உண்மையா?
4: ஆமாம்.
3: தூக்கம் ரொம்ப முக்கியம் தான். அதுக்கப்புறம் எப்போ படிப்பீங்க?
4: டீ குடிச்சிட்டு படிக்கிறேன்.
3: டீ குடிச்சிட்டு படிக்கிறீங்க? ம், சரி. அப்புறம் ஸ்கூல் வரீங்களா? ஸ்கூல் வந்து என்ன பண்ணுவீங்க?
4: ஸ்கூலில் படிக்குவேன்.
3: எப்போ பாரு, படிப்பு படிப்பு ஒரே பிஸியாக இருக்கீங்க.
4: ஆமாம்.
3: சரி, இருக்கட்டும், நல்லா படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, யாழினிக்கு என்ன தெரியும்?
4: பாட்டு.
3: சரி, தெரிஞ்ச பாட்டுனா பாடுங்க சத்தமாக.
4: பாடலாம், ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம், பாடலாம், பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம், குதிக்கலாம், குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம், தட்டலாம், தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம், சிரிக்கலாம், சேர்ந்து நாமம் சிரிக்கலாம்,
3: சேர்ந்து நாமம் சிரிக்கலாம். எப்பப்பெல்லாம் நீங்கள் சிரிப்பீங்க?
4: டீச்சர் இல்லாத போது.
3: ஓ, டீச்சர் இல்லாத போது கிளாஸ் ரூமில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு ஜாலியாக சிரிப்பீங்களா? என்ன அப்படி பேசுறீங்க?
4: சும்மா
3: சும்மா பேசுறீங்களா? சரி, அடுத்த பாட்டு பாருங்க.

0: Banana break,
1: ஆடி நீங்க ரெண்டு பாட்டு சரி. பள்ளிக்கெல்லாம் வருதுல்ல கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு, நிறைய பறவைங்கெல்லாம் இங்கே வருதாமே, என்னென்ன பறவைகள்லாம் இருக்குது சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பறவை பேர் தான்
0: சிட்டுக்குருவி, காக்கா, புறா, கிளி.
1: ஆமாம், கிளியெல்லாம் இருக்குது. கிளி நீங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் கிளியா?
0: ஒன்று
1: சரிங்க. யானை இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, அழகாக கிளி மாதிரி இருந்துக்கிட்டு. நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
0: டாக்டர்.
1: எதுவாக உங்களுக்கு டாக்டர் ஆகணும் ஆசை?
0: ஊசி போடுறது.
1: யாருக்கு ஊசி போடுறீங்க?
0: எங்கள் தாத்தாக்கு.
1: ஏன் தாத்தாவுக்கு ஊசி போடுறீங்க?
0: காய்ச்சல் வந்துடுது.
1: ஓ, காய்ச்சல் வந்து தாத்தா வேற இருமிக்கிட்டே இருக்கார். ஐயோ, இருமலாக வருது, தலைவலிக்குது, காய்ச்சல் யாராவது குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டாக்டர், நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன் தாத்தா, உன்னை வந்து குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்டு
0: குணப்படுத்துறீங்களா?
1: சரிங்க யானி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 100.5 உங்களை மனம் மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இணையினைகளே, இன்றைய மலாலய மலைச்சர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை இ யாழினி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்.
1: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை கலெக்டர்.

0: பஸ் ஸ்டாப் இபி ஆபீஸ் வளைவில் தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று செப்டம்பர் 2
3: சமூக ஆர்வலர், விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர்,
4: இந்தியாவில் சமூக மாற்றத்திற்கு பாடுபட்ட புரட்சியாளர்,
3: வைக்கம் இயக்கத்தின் மூலம் தீண்டாமைக்கு எதிராக முன்னின்று போராடினார்,
4: மகாத்மா காந்தி இவருக்கு துணை நின்றார்.
3: இவரது பணியை போற்றும் வகையில் கேரளாவில் இவருக்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது.
4: கேரளாவை சேர்ந்த விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர், சமூக ஆர்வலர் டி கே மாதவன் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1885.
4: நடன இயக்குனர் மற்றும் கலைஞர்.
3: இந்தியாவின் தற்காலத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் சிறந்த கதக் நடன வல்லுநர்களில் ஒருவர்.
4: பல இந்திய செவ்வியல் நடன கலைஞர்கள் மேற்கத்திய செவ்வியல் இசை கலைஞர்களுடன் இணைந்து பல படைப்புகளை முன்னெடுத்து நடத்தியுள்ளார். கஜுராஹோ கோவில்களின் தத்துவம் மற்றும் தொன்மத்தை பற்றிய நடன காணொளியை வெளியே கொண்டு வந்த முதல் நடன கலைஞர் இவர்.
3: ஆழ்ந்த ஆராய்ச்சியுடன் 80க்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார்.
4: பிரபலமான இந்திய கதக் நடன கலைஞர்
3: சோவனா நாராயண் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1950.
4: பொருளாதார அறிஞர் மற்றும் எழுத்தாளர்.
3: 19ஆம் நூற்றாண்டில் இவரது எழுத்துக்கள் மிகவும் பிரபலமாகி இருந்தது.
4: இவரது எழுத்துக்கள் பொருளாதார தத்துவத்தை ஊக்கப்படுத்தியது.
3: மேலும் இந்த தத்துவம் மக்கள் தங்களின் உற்பத்தி செய்யும் பொருட்களின் மதிப்பை தாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிறது.
4: இவரது ப்ராக்ரஸ் அண்ட் பாவர்டி, முன்னேற்றம் மற்றும் வறுமை என்ற பிரபலமான புத்தகம் உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான பிரதிகள் விற்பனையானது.
3: அமெரிக்க அரசியல் பொருளாதார அறிஞர் மற்றும் எழுத்தாளர் ஹென்றி ஜார்ஜ் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1839.
3: முன்னாள் உலக முதல்நிலை டென்னிஸ் வீரர்.
4: 1974 முதல் 1977 வரை டென்னிஸ் உலக தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தார். ஓய்வு பெற்ற அமெரிக்க முன்னாள் உலக நம்பர் 1 டென்னிஸ் வீரர் ஜிம்மி கார்னஸ் என்று அழைக்கப்படும் ஜேம்ஸ் ஸ்காட் கார்னஸ் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1952.
4: கலை கலைக்காக அல்ல, மக்களுக்காக, மக்களின் வாழ்வை செம்மைப்படுத்துவதற்காக என்ற லட்சியத்துடன் எழுதியவர்.
3: நூல் விமர்சனம், அரசியல் திறனாய்வு, சமூக மாற்றம் குறித்த கட்டுரைகளை முதலில் எழுத தொடங்கினார். சாகித்ய அகாடமி, பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார்.
4: ஞானபீட விருது பெற்ற முதல் மராட்டிய எழுத்தாளர். வி எஸ் காண்டேக்கர் என்று அழைக்கப்படும் விஷ்ணு சாக்ரம் காண்டேக்கர் நினைவு தினம் இன்று.
3: ஆண்டு 1976.
4: தேங்காய்களின் பயன்களை சுட்டிக்காட்டுவதற்காக 2009 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது.
3: வேலைவாய்ப்பை உருவாக்குதல், பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் தன்மை மற்றும் தேங்காய்களின் முக்கியத்துவத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த தினத்தின் நோக்கமாகும்.
4: இத்தினமானது இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவை தலைமையிடமாக கொண்ட ஆசிய மற்றும் பசிபிக் தேங்காய் சமூகத்தினால் ஏற்படுத்தப்பட்டது.
3: இன்று உலக தேங்காய் தினம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
0: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் இபி ஆபீஸ் வளைவில் தருமபுரி.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: இரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காடியின் விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான வெண்பட்டுக்கூடு விலை அதிகபட்ச விலையாக 1004 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 641 ரூபாய்க்கும், சராசரியாக 827 ரூபாய்க்கும் விலை போனதாக தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காடியின் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை தக்காளி 24 ரூபாய், கத்திரி 24 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 34 ரூபாய், கொத்தவரை 24 ரூபாய், முள்ளங்கி 12 ரூபாய், பச்சை மிளகாய் 28 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 36 ரூபாய், புடலங்காய் 28 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 14 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 58 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 84 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 225 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிப்புளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், தேங்காய் 70 ரூபாய், எலுமிச்சை பழம் 240 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கருப்பூர்வள்ளி வாழைப்பழம் 68 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவிருங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு.
5: செப்டம்பர் 2 புதன்கிழமை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒளிபரப்பாகும் முக்கிய நிகழ்ச்சிகள்.
6: காலை 9:05 வானலையில் வசந்தம் கண்தானத்திற்கான இருவார நிகழ்வை ஒட்டிய சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் கண் மருத்துவர் அருணா கோதண்டராமன் அவர்கள்.
5: முற்பகல் 11:05 உலக தென்னை தினத்தை ஒட்டி அரசம்பட்டி தென்னை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து நேரலை.
6: பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி கவியரசு கூறும் தகவல்கள் கேட்கலாம்.
5: பிற்பகல் 2:30 பூங்கொத்து இருபட பாடல்கள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
6: இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
8: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க.
9: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
10: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். மகாபாரத போர் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் பிதாமகர் பீஷ்மர் கங்கை மைந்தன் ஆவேசத்தோடு பாண்டவர்களினுடைய படைகளை தூள் தூளாக்கி கொண்டிருந்தார். நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டது.

0: அர்ஜுனனும் சரியாக போரிடவில்லை. தாத்தா, கங்கை மைந்தன் பீஷ்மர் மீது இருந்த பாசத்தால் அவனால் சரியாக போரிட முடியவில்லை. குதித்தெழுந்து விட்டார் கிருஷ்ணர். தன்னுடைய தேரிலிருந்து குதித்து வந்து அங்கு உடைந்திருந்த ஒரு வண்டி சக்கரத்தை எடுத்தார். பார்ப்பதற்கு அவர் கையில் அது சங்கு சக்கரம் போல காட்சி தந்தது. கிருஷ்ணர் வருகிற ஆவேசத்தை பார்த்து வணங்கினார் பீஷ்மர். உங்கள் கையால் உயிரை விடுகிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று. பீஷ்மா, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? இத்தனை படைகளை அழிக்கிறாய், பாண்டவர்களை கொல்ல துடிக்கிறாய், ஏன் என்று கேட்டார். அஸ்தினாபுரத்தின் அரியணையை காப்பது என் தர்மம், அதற்காக நான் போரிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பீஷ்மர். இன்னும் கோபம் அதிகமானது கிருஷ்ணருக்கு. அஸ்தினாபுரத்தின் அரியணையை காக்க வேண்டும், அதுதான் உன் தர்மம், அது உன் தனி தர்மம், தனி மனித தர்மம். கொஞ்சம் யோசித்துப்பார். அதே அஸ்தினாபுரத்தின் அரண்மனையிலே உன் குலமகள், உன் வீட்டுக்கு வந்த மருமகள், உன் குலமகள் பாஞ்சாலியின் உடையை அவிழ்த்து ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் அவர்கள் அந்த பெண்ணை துன்பப்படுத்தினார்களே, அலங்கோலப்படுத்தினார்களே, அப்போது எங்கே போனது உன் தனி தர்மம்? அது மட்டுமல்ல, பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களையாவது கொடு என்று நான் கேட்டேனே தூதுவனாக வந்து, அப்போது துரியோதனன் தர மறுத்தானே, அப்போது மௌன சாட்சியாக இருந்தாயே, அப்போது எங்கே போனது உன் தர்மம்? விதுரரை இழிவாக பேசினானே தாசி மகன் என்று துரியோதனன், அப்போது நீ கொந்தளித்திருக்க வேண்டாமா? அப்போது எங்கே போனது உன்னுடைய தர்மம் என்று ஆவேசமாக கிருஷ்ணன் பேசினான். பீஷ்மர் செய்வது அறியாமல் திகைத்து நின்றார். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் தனக்கு சாதகமாக ஒவ்வொரு தர்மத்தை கடைபிடிப்பதாக சொல்கிறான். அப்படி பார்த்தால் கூட நீ தர்மம் தர்மம் என்று சொல்கிறாயே, அது தனி மனித தர்மம். தனி மனித தர்மத்தை காட்டிலும் உயர்ந்த ஒன்று இருக்கிறது, அது பொது தர்மம். அந்த பொது தர்மத்தை நீ ஏன் மறந்து போனாய் என்று ஆவேசமாக கேட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். தன் தவறை உணர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டார் பீஷ்மர். அர்ஜுனன் ஓடோடி வந்து, கிருஷ்ணா, உன் வாக்கை நீ காப்பாற்ற வேண்டும், ஆயுதமே போரில் ஏந்த மாட்டேன் என்று சொன்னாயே, உன் வாக்கை சத்தியத்தை நீ காப்பாற்ற வேண்டும், நான் பார்த்து கொள்கிறேன், பந்த பாசத்தை பார்க்காமல் நான் பீஷ்மர் மீது அம்புகளை தொடுக்கிறேன் என்று மன்றாடி கேட்டான் அர்ஜுனன். அப்போதுதான் மாதவன், யாதவன், மதுசூதனன் கோபம் தீர்ந்தது. கிருஷ்ணன் அமைதியானார். இந்த கதை தருகிற செய்தி ஒன்றுதான், ஒவ்வொரு மனிதனும் தனக்கு சாதகமான ஒரு தர்மத்தை தான் கடைபிடிக்கிறான். தனக்கு லாபம் கிடைத்தால் போதும், அல்லது தன்னை நிரபராதி என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மனிதனும் சுயநலம் மிக்க தனி தர்மத்தை தான் கடைபிடிப்பதாக சொல்கிறான். இவற்றையெல்லாம் தாண்டி இந்த உலகத்துக்கு என்று ஒரு பொது தர்மம் இருக்கிறது. அந்த பொது தர்மத்தை கடைபிடிக்க பலர் ஏனோ மறந்து விடுகிறார்கள். தனி மனித தர்மங்களை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது பொது தர்மம், அதுவே அறதர்மம் என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: சாலையில் பயணம் மேற்கொண்டிருக்கும் பயணிகளின் பயணம் சுகமாக அமைந்திட வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சாலை விதிகளை கடைபிடியுங்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநில

0: மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டுறவு, பன்முகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் குறித்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமை பணிகள், மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. குடிநீர் கட்டமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், குடிநீர் ஆதாரங்களின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், ஜல்ஜீவன் இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்திற்கிடையே ஆஷ்விலே நகரில் IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலானா ஜார்ஜியாவை சந்தித்து பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இலக்கு குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் முன்னேறி வருவதற்கும் முந்தைய சாதனையை முறியடித்து வேகமான வளர்ச்சி கண்டு வருவதற்கும் IMF நிர்வாக இயக்குநர் பாராட்டு தெரிவித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமது இந்த பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் உலகளவில் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நிகழ்ச்சியிலும் பெல்ஜியம் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான GST வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலை கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த தீவிர செயல்பாட்டு கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து

0: இதுபோன்ற சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை 4000 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கி தவித்த 163 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 158 இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 5 பேர் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிப்பில் சிக்கி சீனாவுக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 151 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்மின் சுரங்கங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவினர் மற்றும் நவீன உபகரணங்களுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நேபாளத்தில் சிக்கி தவித்த 5 பேர் நேற்று இரவு தமிழகத்தின் சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27 தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்படுவதாக வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் வெண்ணிலா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன.
0: பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாத விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதேபோல் அசாம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், ஸ்ரீகாந்த், தன்வி சர்மா ஆகியோர் இன்று விளையாட உள்ளனர். குவாங்டாங்கின் ஷென்சென் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை விளையாட உள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடா தோல்வியடைந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
6: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
7: டொபாக்கோனா வி ஆல் நோ சிகரெட் ஸ்மோக்கிங் மட்டும் டொபாக்கோ கிடையாது. டொபாக்கோ கம்ஸ் இன் அதர் ஃபார்ம்ஸ் ஆல்சோ. நிறைய சூவபிள் டொபாக்கோ கூட இருக்கு, ஓவரலா வச்சுட்டு அப்படி வாயில ஒதுக்கிக்குவாங்க. பேசிக்கலி இட்ஸ் அ ட்ரக் கால்ட், இட்ஸ் அன் அடிக்டிவ் ட்ரக் கால்ட் நிக்கோட்டின். அது வந்து இட் ப்ரொடியூசஸ் அடிக்ஷன், பட் இட் காசஸ் ஆல் அந்த ஹை டேக்ஸ் யூ டு ஹை ஸ்பிரிட்ஸ், ஹை லெவல்ஸ் எல்லாம். அதுக்காக தானே நிக்கோட்டின் பீப்புள் கெட் அடிக்டட். ஜஸ்ட் லைக் ஆல்கோஹால், ஆல்கோஹால் எப்படி ஒரு அடிக்ஷன் வருதோ, கிவ்ஸ் யூ ஹை இல்லையா, சென்ஸ் ஆஃப் ஹை. அதே மாதிரி தான் ஸ்மோக்கிங்ல டொபாக்கோல, டொபாக்கோ யூசஸ் நிக்கோட்டின் டு கிவ் தட் கைண்ட் ஆஃப் ஹை. வெல், எல்லாமே ஒரு சொல்றது எப்படி விளையாடுத்தனமா ஆரம்பிக்கிறது தான் இல்லையா. சின்ன வயசுல சும்மா பசங்க எல்லாம் சேர்ந்து ஓ வி கேன் ட்ரை தட். பட் ஐ திங்க் வீட்டில் வந்து டேட் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இஸ் அ பிக் இன்ஃப்ளூயன்ஸ் நினைக்கிறேன். ஆஸ் அ சின்ன பையனாக இருக்கும்போது வென் யூ க்ரோ அப் யூ சி யுவர் டேட், யுவர் அங்கிள்ஸ், யுவர் அதர் பெரியவங்கெல்லாம் ஸ்மோக்கிங், தென் யூ திங்க் ஓகே ஓ இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி நினைப்பாங்க. தென் அதை வந்து வளர வளர ஸ்கூல் ஸ்டேஜில் ஒரு 8th 9th அந்த ஸ்டேஜில் வந்து அப்பா வச்சுட்டு போகிற சிகரெட்டு இல்லை அப்பா தூக்கி போட்டு ஸ்மோக் பாதிப்பு வரும். ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கும் ஸ்மோக்கர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தட்ஸ் கால் பாசிவ் ஸ்மோக்கிங். ஏன்னா அவங்க லெட் அவுட் பண்ணுற ஸ்மோக் யூ இன்ஹேல். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ஸ்மோக் பட் மை ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்மோக்ஸ். ஸோ நான் அவனை தான் எப்போவுமே வெளியில் போவோம் இல்லையா, ஒன்னா வி ஹேங் அவுட் டுகெதர். ஸோ வென் ஹி ஸ்மோக்ஸ் ஐ எம் கோன் பி தேர், வி ஆர் கோன் டு டாக். ஸோ அந்த இது சர்க்குலேஷனில் பக்கத்தில் இருக்கும் இல்லையா, ஐ எம் கோன் பி இன்ஹேலிங் த ஸ்மோக். ஸோ அதான் பாசிவ் ஸ்மோக். பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் ஆல்சோ ஈக்குவலி டேஞ்சரஸ் ஆஸ் ஸ்மோக்கிங். பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் ஈக்குவலி பேட். வாயில் சிகரெட் வச்சுட்டு வாய் வழியாக இழுக்கிறீங்க. So it traverses a lot of path. Why? Oral cavity first, adukapram esophagus, then it gets in, then abdiye vandila poiittu abdi lungs la pogum, trachea, lungs, adu valiya lungs ku pogum. Adu mattum illama blood stream la there is a little bit of absorption. Adanal dhaan even breast cancers, bladder, urinary bladder enga irukku, keela irukku illaya, urinary bladder cancer kuda smoking la varum. So smoking na veru lung cancer mattum nam eduthukkoodadhu. Periya lung cancer is a major thing. Running inhale padrathu paadi mukavasi idha ella lungs ku podu, but it also goes through அதனால ஹெட் அண்ட் நெக் ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ் வரும். ஒரு ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், அதெல்லாமே அந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். அது இல்லாமல் யூரினரி பிளாடர் கேன்சர் அண்ட் ஈவன் பிரஸ்ட் கேன்சர் கூட ரிஸ்க் ஸ்மோக்கிங். அதனால தான் ப்ரெக்னென்ட் விமன் எல்லாம் தே வி அட்வைஸ் நாட் டு ஸ்மோக் இல்லையா. ஸ்மோக்கிங் கேன் நாட் ஓன்லி காட் காஸ் கேன்சர் பட் இட் கேன் காஸ் டெலிட்டீரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் த பேபி ஆஸ் வெல், டெவலப்பிங் எம்ப்ரியோ. ஸோ இதெல்லாமே ஸ்மோக்கிங்கோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்.
6: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 7:30.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். இனிவரும் அரை மணி நேரமும் உங்கள் இதயத்தை தாருங்கள். நான் இசைத்தேனை நிரப்பி தருகிறேன் சந்தோஷ சாரல். தோ சாரல் வீச வருகிறது. ஆரிஸ் ஜெயராஜ் இசையில பா விஜயின் பாடல் வரிகளுக்கு ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் கோ திரைப்படத்திலிருந்து. உறைந்து கிடக்கும் நான் உன்னை கண்டாலே உருகி போகிறேன். ஆம், உறைந்து கிடக்கும் நான் உன்னை கண்டாலே உருகி போகிறேன். வெயில்படும் பனிபோல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரம்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:38. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தோஷார நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய பொதறிவினா, இந்திய விமானப்படைக்கு முதல் பெண் துணைத் தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? சி சத்யா இசையில நான் முத்துக்குமார் பாடல் வரிகளுக்கு சின்மை சத்யா குரல்ல எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து பட்டமாய் என்னை பறக்க விட்டு நானை மட்டும் இழுக்கிறாய், பட்டமாய் என்னை பறக்க விட்டு நானை மட்டும் இழுக்கிறாய், இதய நரம்புகளை கட்டி ஏன் இப்படி பட்டமாய் என்னை பறக்க விட்டு இழுக்கிறாய்?

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
4: நேரிலே இன்று காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
5: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:45. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி.

சில அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. ஹாரிஸ் ஜெரஜ் இசையில நாம் முத்துக்குமாரின் பாடல் வரிகளுக்கு கார்த்திக்கின் குரலில் இங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து. என் மனம் பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து பறக்கிறது, என் மனம் பட்டாம்பூச்சியின் சிறகோடு சேர்ந்து பறக்கிறது, எப்படி நான் வர்ணம் தீட்டுவேன், எப்படி நான் வர்ணம் தீட்டுவேன்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
5: சிவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷ சரளாய். சந்தோஷ சரள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது யுவன் சங்கர் ராஜா இசையில யுகபாரதி பாடல் வரிகளுக்கு ஹரிசரன் குரல்ல ராஜபாட்டை திரைப்படத்திலிருந்து. இசை எழுப்ப இதய நரம்புகள் என்ன வீணையா? இசை எழுப்ப இதய நரம்புகள் என்ன வீணையா? லப்டப் என்கிறதே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேரலே இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இதுவரை பண்பலையில் பேசாத அறிவு நேரலுக்கான நேரங்க அந்த நேரம். நீங்கள் அந்த நேரத்தில் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ. வாட்ஸ்அப் வழியாக 0-43-42-24-40-30 என்ற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்தும் அனுப்பலாம். ஆமாங்க, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமு நேர்களுக்கான நேரம். சந்தோஷரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்டிருந்த புதிரி வினா, அதற்கான விடை, இந்திய விமானப்படைக்கு முதல் பெண் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்களுடைய பெயர் சக்தி சர்மா. ஆமாங்க, இந்திய விமானப்படைக்கு முதல் பெண் துணை தளபதி சக்தி சர்மா. என்ன நேர்களே, இந்த அரை மணி நேரமும் உங்கள் இதயத்தில் இசை நிரப்பியிருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய சந்தோஷ சாரல்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உலகெங்கிலும் ஓங்கி விழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8 மணி தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
6: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
7: இன்று செப்டம்பர் 2, தமிழ்

0: இலக்கிய தடத்தில் இந்திய மொழிகளின் இலக்கியங்கள் மிகுதியான பங்களிப்பை செய்து வருகின்றன என்பதை வாசகர்கள் பலரும் நன்கறிவார்கள். தாய்மொழியாகிய தமிழில் பிறமொழி இலக்கியங்கள் மொழிபெயர்ப்பு இலக்கியங்களாக வந்த போதிலும் கூட முதன்மை இலக்கியங்கள் என்று கருதத்தக்க அளவில் ஏராளமான படைப்புகள் தமிழில் வந்திருக்கின்றன. அவற்றுள் குறிப்பாக மகாராஷ்டிரத்தை சார்ந்திருக்கக்கூடிய மராத்தி எழுத்தாளர் வி ச காண்டேகர் எழுதியிருக்கக்கூடிய பல படைப்புகள் கா ஸ்ரீ ஸ்ரீ என்பவரினால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கின்றன. அவருடைய படைப்புகள் மராத்திய மொழி இலக்கியம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு தாய்மொழியாகிய தமிழிலேயே எழுதியது போல காசிரியனுடைய மொழிபெயர்ப்பு நடை அற்புதமாக அமைந்திருக்கின்றது. அநேகமாக மராட்டி எழுத்தாளரான காண்டேகரின் நூல்கள் முதலில் இந்திய மொழியில் மொழிபெயர்க்க பெற்றதென்றால் அது தமிழில்தான் என்று சொல்ல வேண்டும். எளிய நடை, வாழ்க்கையின் அபூர்வமான உணர்வுகளை மேற்கோள்களாக பொன்மொழிகளாக குறிக்கத்தக்க அளவில் அவர் தந்திருக்கக்கூடிய தொடர்கள் பலராலும் குறிப்பிடத்தக்க மேற்கோள்களாக அமைந்திருக்கின்றன. வாழ்க்கை என்பது என்று தொடங்கி படைப்புகளில் வரக்கூடிய பல உரையாடல்கள், வரையறைகள், விளக்கங்கள் தனித்த பொன்மொழிகளாக பலருடைய குறிப்பேடுகளிலும் எழுதத்தக்க விதத்தில் வி ச காண்டேகர் வழங்கியிருக்கிறார். பள்ளி ஆசிரியராக பணி தொடங்கி படைப்பாளியாக நிமிர்ந்து மராத்திய இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களில் அவர் எழுதி குவித்தவை ஏராளம். 16 நாவல்கள், 6 நாடகங்கள், சுமார் 250 மேற்பட்ட சிறுகதைகள், அவற்றுள் 50 உருவக கதைகள், 100 கட்டுரைகள் என்று 200 மேற்பட்ட திறனாய்வு கட்டுரைகளையும் இவர் வழங்கி மராத்தி இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றியிருக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற இவருடைய படைப்புகளில் உன்னதமானது யயாதி. இதிகாசத்தின் ஒரு கூறாக அமைந்திருக்கக்கூடிய யயாதி என்கிற பாத்திரத்தை மையமாக கொண்டு இந்திய தன்மை வாய்ந்த உன்னத இந்த நாவலுக்காக 1960 ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை இவர் பெற்றிருக்கிறார். இவருடைய பல படைப்புகள் திரைப்படங்களாகவும் தொலைக்காட்சி தொடர்களாகவும் உலா வந்திருக்கின்றன. சாயா மராத்தி, ஜுவாலா மராத்தி மற்றும் இந்தி, தேவதா மராத்தி, அமிர்த் மராத்தி மற்றும் இந்தி, தர்மபத்னி மராத்தி மற்றும் இந்தி, பரதேசி மராத்தி ஆகிய மொழிகளில் திரைப்படங்களாக தொலைக்காட்சி தொடர்களாக உருவாகி இருக்கின்றன. மராத்திய திரைப்படமான லக்னா பகாவே கருண் என்கிற திரைப்படத்திற்கு இவர் வசனமும் திரைக்கதையும் எழுதியிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 15 நூல்களுக்கு மேலான நூல்களை காசிசியனுடைய மொழிபெயர்ப்பில் தமிழில் நாம் படிக்க கிடைக்கின்றன. அமுதக்கொடி, அரும்பு, ஆஸ்திகன், இரு துருவங்கள், இரு மனம், கூட்டுக்கு வெளியே, சுகம் எங்கே என்கிற படைப்புகளோடு புயலும் படகும், மனோரஞ்சிதம், வாயு கன்னிகை, வெண்முகில், வெறும் கோயில் என்பதான காண்டேகருடைய நூல்கள் தமிழ் மொழியில் மூல நூல் எனத்தக்க வகையில் காசிசி அவர்களினால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. மனதுக்கு மிக நெருக்கமான உளவியல் பூர்வமான உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டும் இவருடைய படைப்புகளில் மனித நேயம் மிளிர்வதும், இந்திய ஒருமைப்பாட்டு தன்மை சுடர்வதும், அனைத்துக்கு மேலாக உருவகமாக குறியீடுகளாக வாழ்க்கையின் போக்குகள் வெளிச்சத்திற்கு உள்ளாவதும் வாசகர்களுக்கு பெருவிருந்தாக அமைகின்றன. எழுதி மறைந்த காலம் கடந்து போனாலும் கூட எழுத்தால் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கக்கூடிய உன்னத எழுத்தாளர் வி ச காண்டேகரின் படைப்புகள் மொழியுள்ள காலம் மட்டும் நிலைத்திருக்கும் என்பது வரலாற்று உண்மை. எனவே இன்று அவருடைய பிறந்த நாள் என்கிற நிலையில் அவருடைய நூலின் ஏதேனும் ஒரு பகுதியை எடுத்து சிந்திப்பதற்கோ வாய்ப்பு கிடைத்தால் பிற மொழிகளில் வெளிவந்திருக்கக்கூடிய அவரது படைப்புகளை காசிசியின் மொழிபெயர்ப்பாக படிக்கிற பொழுது நமக்கு அவருடைய உணர்வுகள் உள்வாங்கிக் கொள்ள முடியும். தமிழகத்தின் மூத்த எழுத்தாளரான மூவா பெரிதும் போற்றுகின்ற வி ச காண்டேகர் இந்திய இலக்கியத்தின் பிதாமகர்களுள் ஒருவராக குறிப்பிடத்தக்கவர். ஞானபீட விருது, சாகித்ய அகாதமி விருது, பத்மபூஷன் விருது ஆகிய விருதுகளையெல்லாம் கடந்த அவருடைய எழுத்து வாசகர்களின் ஆன்மாவுக்கு மிக நெருக்கமானவை என்பதுதான் இன்று ஒன்று நன்று என்று உங்களிடத்தில் சொல்ல தோன்றுகிறது. எனவே எழுதுகிற படைப்பாளிகளுக்கு மொழி எதுவாக இருந்தாலும் இலக்கியம் என்பது இதயத்தை தொட்டு உணர்வுகளை மேலெழுப்பி உயிருக்கு ஆக்கம் சேர்க்கக்கூடியது என்பதுதான் உங்களிடத்தில் இன்று நான் சொல்ல விரும்புகிற கருத்து நண்பர்களே.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: பொன்னியின் புதுப்புணல். இன்றைக்கி புதன்கிழமை, அதாவது என்ன நாளில் வந்து புதன்கிழமை சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லைங்க, எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இல்லையா. இன்றைக்கி எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறதுக்காகவும் அல்லது கல்லூரி போகிறதுக்காகவும் பள்ளிகளுக்கு போகிறதுக்காகவும் தன்னுடைய சொந்த அலுவலுக்காகவும் பரபரப்பாக எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டோமா, சரியாக எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சரி பார்த்துக்காங்க. அதே போல் போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் முன்கூட்டியே போயிடுங்க. நம்ம படப்படப்பு இல்லாமல் அந்த வேலையை சரியாக முடிக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே போகிறது தான் நல்லது இல்லையா. சரிங்க, இன்றைக்கி பொன்னியின் புதுப்புணல் அறிவு நேயர்களுக்காகத்தான். இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத நேயர்கள் அழைத்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், தங்களையும் அறிமுகப்படுத்திக்கலாம். 043-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். 043-42-24-40-30 அப்படிங்கிற நிலையை வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. உங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். அந்த எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: பொன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சியில இதோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கேஆர் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த சுபிக்ஷா ராமு இவங்க அறிமுகமாகறாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இவங்க பாட்டு கேட்டிருக்காங்க ஸ்கெட்ச் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: நிலையத்தில் நேரம் 8:15, தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
7: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
8: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராக

நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் ஸ்பெஷல் சீசன் சொல்லுவோம், அதாவது வலிப்பு நோய்களிலே வித்தியாசமான மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய வலிப்பு நோய் வகைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவோம். எக்லாம்சியா என்ன டாக்டர், புரியாதவங்களில் பேசுகிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது பிடிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி காலத்தில், அதாவது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய வலிப்பு நோய். இது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இதை சம்மந்தமாக. அது தெளிவுபடுத்த தான் நம்ம நிகழ்ச்சி இதை பேசியவனு நினச்சேன். கர்ப்ப காலத்தில் வலிப்பு நோய் வரலாமா? வரலாம். அது பேர் தான் எக்லாம்சியா. அப்போ எக்லாம்சியானா என்ன? மாதமாக இருக்கும்போது ஏறத்தாழ 5 மாதங்கள் கடந்த பிறகு தான், அது 20வது வாரம்னு சொல்கிறோம் இல்லையா, 5 வாரங்கள் கடந்து தான் இந்த பிரச்சனை வரும். இந்த எக்லாம்சியாங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கு முன்னாடி, ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கிறது. ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னா இந்த வலிப்பு நோய் வரத்துக்கு முந்தைய காலகட்டம். அது யாருக்கு வரும்? முக்கியமாக ப்ரைமி கிராவிடான்மா. ப்ரைமி கிராவிடான்னா முதல் முறை கருத்தரிக்கும் கர்ப்பிணி தாய்களுக்கு வரலாம். அல்லது அவங்க குடும்பத்தில் யாருக்காவது, அவங்க தன் தாய்க்கு, அவங்க தாய் சம்பந்த கூடவன் பிறந்தவங்களுக்கு யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தும் இவங்களுக்கு வரலாம். இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முக்கியமாக இரத்த கொதிப்பு அதிகமாகும். அது வந்து முதல் 3 மாதம் எந்த பிரச்சனையும் தெரியாதுங்க, 2வது 3 மாதம் சொல்கிறோம் இல்லையா, அது செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் பிபி அதிகமாகும். அதே மாதிரி காலில் வீக்கம் வரும். காலில் வீக்கம் வருது, பிபி அதிகமாகுது அப்படின்னாலே கட்டாயம் அது எக்லாம்சியால் போய் முடியலாம் அப்படின்ற ஒரு அபாயக்குறியை இது தெரிவிக்கிறதுன்னு நம்ம கருத்தில் கொண்டு உங்களுடைய மகப்பேறு மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதுக்கான மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? உப்பு குறைக்கணும், எண்ணெயில் பொறிச்சது என்ன பதார்த்தெல்லாம் சாப்பிடக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிக்கும் காலம், அதாவது தாய்மை விரும் காலம் வந்து அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான காலம். ஏன்னா ஒரு உயிரை இந்த உலகிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் இது, மிக முக்கியமான காலம். இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பேறு காலம். அதுதான் வந்து பேறு காலம்னே சொல்கிறது. அந்த இந்த நேரத்தில் பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும், ஹார்மோன்கள் தாறுமாறாக நம்ம உடலில் கர்ப்பிணி தாயுடைய பெண்கள் மாறுவதனால உடல் அசதி இருக்கும், அப்புறம் உடல் எடை கூடும், முடி உதறும், நிறைய விஷயங்கள் ஹார்மோன்னாலே ஏற்படுகின்ற மாற்றங்கள்லாம் வரும். இதற்கிடையே அந்த காலத்து பெண்கள், அதாவது அந்த காலத்தில் நம்முடைய தன் தாய், அது நம்முடைய தாய், நம்முடைய மூதாதையர்கள் அந்த காலத்தில் கர்ப்பிணி காலத்துலேயும் அவங்க தொடர்ந்து வீட்டு வேலை செஞ்சாங்க, வயலில் வேலை பார்த்தாங்க, கடினமாக உழைத்தார்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சுகப்பிரசவம் அதிகமாக காணப்பட்டது. அவங்களுக்கு ஏன்னா அவங்க தொடர்ந்து வேலை செய்யறதுனால பெல்விக் மசில்ஸ், அதாவது நம்ம இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்கின்றதுலவா, அந்த தசைகள் வந்து நன்றாக இலகுவாகிவிடும். இலகுவாகும் போது சுகப்பிரசவம் அப்படிங்கிறது, இயற்கை ஜனனம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தது. அன்றைய காலகட்டங்கள்லாம் வந்து மருத்துவ வச்சுக்கு தான் பிரசவமே பார்த்துருப்பாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது ஆயாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஆயாஸ் அவங்க பார்த்தாங்க. ஆனால் எந்த ஒரு உயிரிழப்பும் வந்ததில்லை, பெரும்பாலான உயிர்ப்புகள் தடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, கர்ப்பிணி தாய்கள் கடினமாக உழைத்தார்கள், மனக்குழப்பம் கிடையாது, ஒரு சாதாரண விஷயமாக இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நிறைய குழப்பங்கள், நிறைய வந்து அலைபேசியிலையும் சமூக வலைத்தளங்களில் அதெல்லாம் போட்டு இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம அறையும் குறமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு நம்மளும் குழம்பி நம்முடைய மருத்துவரையும் குழப்பி அவங்க வந்து சுகப்பிரசவத்துக்கு முயற்சி செய்யலாம் என்று நினைத்தாலும், ஐயோ வேணாம் டாக்டர், என்னால் வலி தாங்க முடியாது, இந்த பாதிப்பு வரும்னு சொல்லி கரு இந்த

0: மகப்பேறு மருத்துவர்களையே வற்புறுத்தக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நம்முடைய காலம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: தருமபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக்கொண்டிருக்கும் பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில பங்கேற்கும் அறிமுக நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம் கரிப்பினலில் இருந்து.
2: உங்க பேர் என்னங்க?
3: சிவனேஷ்.
2: சிவனேஷ், சிவனேஷ் என்ன பண்றீங்க?
3: பிளஸ் டூ படிக்கிறேன்.
2: பிளஸ் டூ படிக்கிறீங்களா? என்ன குரூப்? என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
3: மேக்ஸ் பயாலஜி.
2: மேக்ஸ் பயாலஜி. கணக்கெல்லாம் நல்லா போடுவீங்களா?
3: ஆம்.
2: சரி சரி சரி. இப்போ எங்கே வேகமாக ஓடிட்டு இருக்கீங்களா? எங்கே போகிறீங்க?
3: ஸ்கூலுக்கு தான் கிளம்பணும்.
2: ஸ்கூலுக்கு தான் கிளம்பணுமா? ரெடி ஆயிடுச்சு. 8:22 ஆயிடுச்சு இல்லையா? சரி சரி. அடுத்து காலாண்டு பரீட்சை வரப்போகுது. சரி சரிங்க. உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்? இதோ அந்த பாட்டு போட்டெல்லாம் நல்லா படிக்கணும். சரிங்களா?

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம். விரலி மஞ்சள் 12,989 ரூபாய் முதல் 17,529 ரூபாய் வரையும், கிழங்கு மஞ்சள் 11,011 ரூபாய் முதல் 16,128 ரூபாய் வரை விலை போகிறது.

நேர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 11,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.

0: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9:05 வான் அலையில் வசந்தம் இன்று கொண்டு வருகிறது. கண் தானத்திற்கான இருவார நிகழ்வை ஒட்டிய சிறப்பு நேரலை. பங்கேற்கிறார் கண் மருத்துவர் டாக்டர் அருணா கோதண்டராமன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: நிலையத்தில் நேரம் காலை 8:30. தொடர்ந்து கேட்கலாம்
0: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
0: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற கோயில்கள், மலைக்கோட்டைகள், குடைவரை கோயில்கள், இதில் கொடுக்கின்றக்கூடிய கடவுளர்கள், இவங்களெல்லாம் முழுமையாக அறிஞ்சிட்டமா? இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமா திருப்பதி போகிறோம், எல்லாருமா பழனி

போகிறோம், எல்லாருமே ஐயப்பன் கோயில் போகிறோம். இப்படியே நம்ம வந்து இதுக்காகவே நம்முடைய பக்தியை புற கொண்டு போய் செலுத்திடுறோம். ஆனால் இது மாதிரியான அரிய விஷயங்கள் ஆயிரம் இருக்குது. சமீபத்தில் நம்முடைய யூடியூப்பில் போட்டிருந்த காஞ்சிபுரம் நடவாவி கிணறு, அந்த பகுதியில் இருக்க பல பேர் பார்த்தது இல்லைங்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களே பார்த்தது இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி சென்னையில் நேற்று திருநெல்வேலியில் எல்லோரும் பார்த்துட்டு பார்த்துட்டு ஐயோ நாங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்கோம் பார்க்கலேன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கான ஒரு பயன்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாமக்கல்லில் அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார் அந்த கோயிலை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமக்கல்லில் நீங்கள் போகிறபோது அங்கே அந்த 18 அடி உயர ஆஞ்சநேயர் இருக்கார், அவரை பார்க்கணும். அவருடைய மேல் பக்கம் அவருக்கு வந்து மூடப்படாமல் இருக்கும். இப்போ கோபுரம் மாதிரி இருந்தால் மேலே கோபுரமாக இருக்கணும், அதெல்லாம் இருக்காது. இவர் வளர்றாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அவர் கூப்பிய கரத்தோடு இப்படி இருக்கிறார் ஆஞ்சநேயர், அவருடைய பார்வையிலிருந்து ஒரு நேர்கோடு போட்டால் அது ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மனுடைய பாதத்தை நோக்கி போய் சேருமா. எவ்வளோ அழகான ஒரு யோசனை பாருங்க. இப்போ இந்த ஆஞ்சநேயர் பார்வையிலிருந்து நம்ம உள்ளே போவோம். மலையினுடைய கீழ்ப்பகுதியில் எம்பெருமான் குடிகொண்டு இருக்கார், ரங்கநாதராக இருக்கார், அவர் ரங்கநாயகியாக இருக்கிறாங்க அம்பாள். அடுத்து கோயிலுக்கு மேலே போகிறோம். கோட்டையே மகாவிஷ்ணுனுடைய கோட்டை அப்படிங்கிறாங்க. இது குடைவரை கோயில், 7ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டதாக நம்ம வந்து வரலாற்றில் கல்வெட்டில் அறிகிறோம். அதியேந்திர குணசீல பல்லவன் என்கின்ற மன்னவன் தான் இந்த குடைவரை கோயிலை அமைக்கிறார். அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார், பக்கத்தில் பூதேவி ஸ்ரீதேவி மற்றும் இருக்கிற எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. மலைக்கு மேலே கோட்டையில் அரங்கநாதர் கார்கோடன் என்கின்ற அந்த பாம்பின் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். அரங்கநாதராக, லட்சுமி நரசிம்மராக, ரங்கநாதராக, மூன்று வகையிலும் இருக்கின்ற இடம் இந்த கோட்டை. இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண ரீதியான செய்தி என்ன, இப்போ ஏன் மூணு இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது இரணியன் பெற்ற வரத்தின் காரணமாக அவனை அழிப்பது சாதாரணமாக இல்லை. ஏன்னா அவன் எப்படி வரன்னு கேட்டான், எனக்கு சாகா வர வேணும்னு கேட்டான், அது இல்லைன்ட்டார் பிரம்மா. அப்போ அவன் கேட்டான், பகலில் சாகக்கூடாது, ராத்திரியில் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளே வெளியில் ஆயுதம் மனுஷன் மிருகம் இப்படி எதுலேயும் நான் சாகக்கூடாதுன்னா, அதெல்லாம் தாண்டி அவன் கேட்ட வரத்தை வச்சுக்கிட்டே திருமால் அவதாரம் எடுத்தார். எப்படி, வீட்டுக்குள்ளேயும் இல்லை, வெளியே இல்லை, நிலையில் தரையில இல்லை, ஆகாத்தி இல்லை, மடியில் ஆயுதம் இல்லை, நகங்கள்ல மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை, ராத்திரியும் இல்லை, பகலும் இல்லை, மாலை நேரம். இப்போ தன்னுடைய கூர் நகங்களால் அவனை பேர்த்தெடுத்து கொடூர கோபத்தோடு இருந்தவர் பிரகலாதனுடைய வேண்டிகோளுக்கு இணங்க சாந்த சொர்பியாக மாறி அவர் வந்து அங்கே தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்த போது அவரை பிரிந்திருந்த லட்சுமி அவரை பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து தவம் பண்ணுறாங்க, என் நாமக்கல் பகுதியில் நாமகிரி தாயாராக. இப்போ நமக்கு புராண கதைகளை சொல்கிற மாதிரி, ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தபோது லட்சுமி நரசிம்மராகிய இவரை பார்க்குறாங்க. வணங்கிட்டு அவர் வந்து சால கிராம வடிவத்தில் இருக்கார். அவரையும் கையில் எடுத்துக்கிட்டு வந்தவர் இங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அதை வச்சா அந்த இடத்துலருந்து அவர் எடுக்க முடியல. அப்படியே அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டார். அவருக்கு எதிராகல ஆஞ்சநேயர் நின்றுட்டார். சஞ்சீவி மலை கொண்டு போனதெல்லாம் அது வேற கதை. இப்போ பாருங்கள், இந்த செய்தி நமக்கு அங்கே சொல்லப்படுது. இதுக்கு மேலே இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கணித மேதை ராமானுஜம் அவர்கள் ஈரோட்டில் தான் தன்னுடைய பாலிய பருவத்தை கழிக்கிறாரு. இங்கே வந்து இந்த கோயிலில் எப்போ பார்த்தாலும் உட்கார்ந்துருப்பாராம். இந்த கணிதங்களுக்கான கனவும் விடையும் இவருக்கு இங்கே தான் நாமகிரி தாயார் இடத்துல கிடச்சதும்பாங்க. அந்த கோவிலை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா பாறையில் அமைக்கப்பட்டிருக்குங்க. என் கூட வந்த அர்ச்சகர் சொன்னார், இதில் தாங்க எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, இதில் தாங்க அவர் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாரான், ஒரு சாப்பீஸ் தான் வாங்கி கொடுப்பாங்களாம், வேறு ஒன்றும் கிடையாதான். அது எங்கே வரைக்கும், அந்த கோயில் பிரகாரம் முழுவதும் கணக்கு போடுவாராம். திடீர்னு மழை வந்து அம்பிட்டு அழிஞ்சு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துட்டு அது காஞ்ச பிறகு திருப்பி போடுவாராம். அப்படி அவர் போட்டு பழகின அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கான அந்த செய்திகள்லாம் அதில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம போகிற போது ஆஞ்சநேயரை பார்க்கலாம், ரங்கநாதரையும் தரிசிக்கலாம், ரங்கநாயகியை வணங்கலாம், எம்பெருமான் ஆகிய லட்சுமி நரசிம்மரை பார்க்கலாம், நாமகிரி தாயாரை வணங்கலாம், மேலே கோட்டையில் இருக்கக்கூடிய அரங்கநாதரையும் பள்ளிகொண்ட பெருமாளாகிய அவரையும் வணங்கலாம். இத்தனையும் இந்த கோட்டைக்குள் இந்த மலையில் இங்கே அமைந்திருக்கிறது. வரலாற்றில் கல்வெட்டு

0: இந்த மலைக்கோட்டையும் இந்த குடைவரை கோயிலும் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், அதியேந்திர விஷ்ணு கிரகம் என்ற பெயரில் இது காணப்படுது. நாமக்கல் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது நாமகிரி தாயாரும் அந்த கோட்டையும் தான். நேரம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு வாங்க. போகிறபோது கடவுளை வணங்குதல், மறு உலகத்துக்கு போதல், நல்லா இருத்தல், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதையும் பார்த்துட்டு வாங்க. இதையும் மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். அதனால் இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: நமது காணங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்புணல் அறிவுநேர்கள் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ. அறிவுநேயர்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்து தங்களது விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இதோ அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சாமி செட்டிப்பட்டி பகுதியிலிருந்து காவியா இவங்க கேட்டிருக்காங்க. நட்பே துணை திரைப்படத்திலிருந்து இதோ அவர்களுக்காக வாழ்த்துக்கள்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன் வழங்கும் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நிலையத்தில் நேரம் 8:45 தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். முகத்தில் கருமா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஆபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 நாள் லீவு போட்டுள்ளாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே

வழி இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா, இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம், அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய்

0: மாட்டாங்க. தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்கக்கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடே கிச்சாமி எப்படிலாம் இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்ல. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: இசைத்தேன் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 8:50. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புணர். வாட்ஸ்அப்லையாக அடுத்து அறிமுகக்கூடிய நேயர் தருமபுரி மாவட்டம் எட்டியாம்பட்டி கிராமம் பூபாலன், இவர் கேட்டிருக்கிறாரு யூத் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புதுப்புணல். நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர், சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன், இவர் கேட்டிருக்காரு சிவாஜி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று கொண்டு வருகிறது கண் தானத்திற்கான இருவார நிகழ்வை ஒட்டிய சிறப்பு நேரலை. பங்கேற்கிறார் கண் மருத்துவர் டாக்டர் அருணா கோதண்டராமன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல். மீண்டும் 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறது.

0: தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
1: நம்முடைய மகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தன் வாழ்வின் கடைசி தருணத்தில் இதய வாழ்வு பழுதடைந்த நிலையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். நம்முடைய அடிகள் பெருமான் கேட்டார், அறுவை சிகிச்சைக்கு பிறகு என் வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும்? அறுவை சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் உங்கள் பணிச்சுமைகளை முழுமையாக குறைத்து கொள்ள வேண்டும், எப்போதும் ஓய்வாகவே இருக்க வேண்டும் என்றார்கள் மருத்துவர்கள். மகா சன்னிதானம், ஓய்வெடுத்து வாழும் வாழ்க்கையை விட நன்கு உழைத்து விட்டு இந்த மண்ணை விட்டு வேகமாக விடைபெறுகிறேன் என்று உறுதி எடுத்து கொண்டார்கள். அப்படியே நிகழ்ந்தது. ஊருக்கு உழைத்தல் யோகம் என்று வாழ்ந்த யோகிகளின் வாழ்க்கையில் சும்மா இருத்தல் இயலாத காரியம். ஓயாமல் உழைத்தபடி மனிதகுலத்தின் சுமைகளை தாங்கியவர்கள் ஏராளம். பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட வால்டர், மனித மனங்களில் சுதந்திரத்தை விதைத்த சிந்தனையாளர். விழித்திடுங்கள், உங்கள் அடிமை விலங்கை உடைத்தெறியுங்கள் என்று ஓயாமல் குரல் கொடுத்து அந்த போராளியின் பேனாமுனை புரட்சி கருத்துக்களை பரிசாக கொடுத்தது. பிரெஞ்சு அரியணையில் அமர்ந்திருந்த ஆதிக்கவாதிகளுக்கும் ஆலயங்களை சுரண்டும் நிறுவனங்களாக மாறிய மதவாதிகளுக்கும் எதிராக மக்களை கிளர்ந்தளச் செய்தன அவருடைய கருத்துக்கள். ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை கீதமாக அவருடைய பேச்சும் எழுத்தும் விளங்கியதால் அவர் நாடு கடத்தப்பட்டார். மூடநம்பிக்கைகளையும் மதவாதிகளின் சுரண்டல் மனோபாவத்தையும் கடுமையாக எதிர்த்த வால்டர் கடவுளை மறுக்கவில்லை. மரண தேவதையின் அணைப்பில் அவர் விழி மூடும் முன்னர் கடவுளை போற்றியபடியே மூடநம்பிக்கைகளை எதிர்த்தபடி சாவை தழுவினார். கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், தத்துவம் என்று கடைசி வரை அவர் எழுதியபடியே இருந்தார். சும்மா இருக்காமல் வாழ்நாள் முழுக்க அவர் நடத்திய எழுத்து வேள்வியின் விளைவாக அவர் மறைந்து 11 ஆண்டுகளில் பிரெஞ்சு புரட்சி வெடித்தது. சும்மா என்ற வார்த்தைக்கு இடமில்லாது லெனினின் வாழ்க்கை. ரஷ்ய புரட்சியை வெற்றிகரமாக நடத்தி உலகில் முதல் முதலாக ஒரு சமத்துவ அரசை நிறுவி சரித்திரம் படைத்தார் லெனின். அந்த மகத்தான மனிதரின் உடல் நலம் 1921 இறுதியில் சீர்குலைந்தது. கடுமையான தலைவலியும் தலைச்சுற்றலும் அவரை அளக்களித்தன. மிக அதிகமான உழைப்புத்தான் உடல் நலவுக்குறைவுக்கான காரணம் என்றார்கள் மருத்துவர்கள். மருத்துவர்கள் வேலைப்பழுவை இறக்கி வைக்கச் சொல்லி அறிவுரை கூறினார்கள். ஆனால் சும்மா இருக்க லெனின் விரும்பவில்லை. தன் மனைவி மற்றும் சகோதரியின் துணையோடு இடது கையால் எழுத பழகிக்கொண்டார். இடையறாமல் வாய்விட்டு பலமாக பேச முயன்றார். எழுந்து நிற்கவும் நடக்கவும் பயிற்சி மேற்கொண்டார். மிக குறுகிய காலத்தில் மீண்டும் பழைய லெனினாக பிறப்பெடுத்தார். 1922 மீண்டும் 2வது முறை இதயத்தாக்குதல். அப்போதும் அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. அந்த நிலையிலும் சோவியத் பொருளாதார அமைப்பின் கூட்டுறவுத்துறையின் பங்களிப்பு குறித்து கட்டுரைகள் திட்டத் தொடங்கினார். இறுதியில் 1924 அவருக்கு மறுபடியும் மாரடைப்பு. 1 மணி நேரத்திற்குள் அந்த மகத்தான சிந்தனையாளன் தன் சிந்தனையை நிறுத்தி கொண்டார். சும்மா இருப்பதென்பது மனிதகுலத்தின் நன்மைக்காக சதா சர்வகாலம் சிந்திப்பவர்களால் இயலாது.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:06.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: வானலையில் வசந்தம் இன்று தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவை ஒட்டிய சிறப்பு நேரலை. நேரலையில் பங்கேற்கிறார் கண் மருத்துவர் டாக்டர் அருணா கோந்தட்டராமன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0434342 என்ற முன்னெடுப்பினோடு 2444300 மற்றும் 9 8 6 8 1 1 0 2 5 மற்ற நேர்கள் 0434342 என்ற முன்னெடுப்பினோடு 2 4 4 0 3 1 மற்றும் 9 8 6 6 5 2 0 இந்த எண்கள் அழைத்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த கண் தானம், அந்த கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கண் எப்பெல்லாம் வந்து தானம் செய்யலாம், அது தானம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் தானம் செய்யலாம், அந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்ம நேரலை நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க கண் மருத்துவர் டாக்டர் அருணா கோதண்டராமன் அவர்கள். மேம் வணக்கம். மேம்
1: வணக்கம்.
0: மேம், இப்போ கண் அந்த உலகத்தை வந்து நம்ம ரசிக்க கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வரம் அப்படின்னா கண்ணை சொல்லலாம். ஒருத்தரோட தொடக்கம் ஒருத்தரோட முடிவு இன்னொருத்தரோட தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அந்த கண் இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து சரியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இன்னொருத்தங்க எப்படினாலும் நம்ம பழகிக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும் இந்த சூழலில் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த கண் தானம் அப்படின்றது நிறைய பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதே இல்லைங்க மேம். நம்ம லாஸ்ட் வீக் இப்போ அந்த கண்தான விழிப்புணர்வு பற்றி அந்த இரு வாரமாக கொண்டாடிட்டு வரோம், இதை பற்றி சொல்லுங்க மேம்.
1: ஆக்சுவலி ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் அண்ட் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம ஐ டொனேஷன் அவேர்னஸ்க்காக ஐ டொனேஷன் வீக் மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனில் இதை பற்றின விழிப்புணர்வை என்னால் மக்களுக்கு கொடுக்க முடியுங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இன்றைக்கி காலையில் நான் வரும்போது நினச்சி பார்த்துட்ருந்தேன், அந்த அழகான சூரிய உதயம், அந்த அழகான வயல்வெளிகள், அந்த பறவைகள், ஒரு அழகான குழந்தையின் சிரிப்பு, அந்த கலர்ஃபுல்லான பூக்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கனால இதோட சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பலர் புரியறதில்ல. ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கும் போது அதோட மகத்துவம் புரியறதில்ல. அதை இழந்தவர்கள் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை ஒரு 5 நிமிஷம் உங்கள் கண்ணை மூடி இருந்து பாருங்கள், அந்த இருளே நீங்கள் உணர்வீங்க. ஸோ நம் இறந்த பிறகு மண்ணோடு மக்கி போக இருக்கும் அந்த கண்களை நாம் தானம் செய்வதன் மூலம் இன்னும் ஒருவருக்கு இல்லைங்க, இன்னும் 2 பேருக்கு உங்களால் ஒளி தர முடியும். ஸோ அதனால் இன்றே அனைவரும் உங்கள் கண்களை பிளெட்ஜ் செய்து, அதாவது தானம் செய்து, இன்னும் 2 உயிர்களுக்கு ஒளி ஊட்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
0: அதாவது மேம், நம்ம இருந்தாலும் நம்மளோட இந்த உலகத்தை வந்து நம்ம கண்கள் மூலமாக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், அது இன்னொருத்தரோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைக்கக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ கண் தானம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி மேம், இப்போ யாருனாலும் கண் தானம் செய்யலாமா, இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கன்ஸில் ஏதாச்சும் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனோ ஏதாச்சும் ஒரு தொற்று இருக்குது அப்படின்னா கூட அவங்களால தானம் செய்ய முடியாது, அப்படி இருக்கிறப்போ நம்ம கண் வந்து யாருனாலும் தானம் செய்யலாமா?
1: 1 வயது குழந்தை முதல், 100 வயது முதியோர் முதல் நம்ம யார் வேணால் கண் தானம் தாராளமாக செய்யலாம். எனக்கு சுகர் பிபி இருக்குது, நான் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். யார் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி கண் தானம் செய்யக்கூடாதுங்கிறவங்களை விட யார் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா ஏதாவது தொற்று நோய்கள், இன்ஃபெக்ஷன், ஹெச்ஐவி, எய்ட்ஸ், இல்லை ஹெப்படைட்டிஸ் பி, அந்த மாதிரி ரத்தத்தால் பரவக்கூடிய நோய்கள் இருக்கவங்க, சில வகையான பிளட் கேன்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க, மற்றபடி பார்வை இழந்தோர் கூட, அதாவது எனக்கு பார்வையில் நான் கண் தானம் செய்யலாமான்னு கேட்குறவங்க கூட தாராளமாக பண்ணலாம். உங்கள் கருவழி நல்லா இருக்கிற வரைக்கும் தாராளமாக கண் தானம் செய்யணுங்கிற எண்ணம் இருக்க யார் வேணாலும் கண் தானம் செய்யலாம்.
0: சரிங்க, அவங்களுக்கே ஆனால் பார்வை இல்லை, பட் ஆனால் அவங்களோட கருவிழி நல்லா இருந்துச்சுன்னா அவங்க தானம் செய்யலாம்.
1: கண்டிப்பாக செய்யலாம். நரம்பு பிரச்சனைகளால் பார்வை இழந்தவர்கள் ஏன்னா நம்ம கண் தானம் செய்யும் போது கருவிழியை மட்டும்தான் எடுத்து மாற்ற முடியும். ஸோ கருவிழி நல்லா இருக்க பார்வை இழந்தோர் கூட அவர்கள் கண்களை தானம் செய்யலாம்.
0: சரிங்க, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிபி சுகர் இருக்கிறவங்களும் தானம் செய்யலான்னு சொல்கிறீங்க, அந்த கண் தானம் மூலமாக இப்போ அவங்க வாங்கிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை இந்த பிபி சுகர் இருக்கிறதுனால அது பெருசாக வந்து கண்ணை பாதிக்காதுங்களா?
1: பிபி சுகர் கண்களை பாதிக்கும், ஆனால் கண்ணோட விழித்திரை அதாவது ரெட்டினாவை தான் பாதிக்கும், கருவிழியை பாதிக்காது. அதே மாதிரி நாங்களும் அவங்களோட அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு என்ன வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்களோட கண்ணை எடுத்துகிட்டு வந்து பரிசோதனை செய்து இது இன்னொருத்தருக்கு வச்சா உபயோகப்படும் அப்படிங்கிற மாதிரியான கண்களை மட்டும்தான் நாங்கள் மற்றவங்களுக்கு பொறுத்துறோம். அதனால் அதில் எந்த தயக்கமும் வேணால் எல்லாரும் கண்டிப்பாக கண்தானம் செய்யலாம்.
0: சரிங்க மேம், இப்போ நிறைய பேர் நிகழ்ச்சி வந்து கேட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து இப்போ நம்ம சொன்னதுனால கண்தானம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கூட வந்திருக்கு.

0: அவங்க வந்து எங்கே போயிட்டு யாரை பார்த்து இந்த மாதிரி கண்தானம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது ப்ரொசீஜர் என்னங்க மேம்?
1: எங்கேயும் போக வேண்டாம், ஆன்லைனில் கூட உங்கள் கண்களை நீங்கள் தானம் செய்யலாம். நீங்கள் வந்து ஹவு டு டொனேட் மை ஐஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்டல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நிறைய ரெஜிஸ்டர்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. நேஷ்னலாக நோட்டோ, NOTTO நோட்டோ இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் TNEHMSன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் போய் நம்ம ஆன்லைனில் பிளட்ச் பண்ணலாம். இல்லை நம்மளோட அரசு மருத்துவக் கல்லூரிகள்லேயும் ஐ பேங்க் இருக்குது, அங்கேயும் நம்ம நேரில் போயும் நம்ம பிளட்ச் பண்ணலாம்.
0: சரிங்க மேம். என்னதான் வந்து நிறைய ஆன்லைனில் வந்து பண்ணலாம் அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு இப்போ நம்ம ஒரு நடுத்தர மக்கள்லாம் வந்து யோசிப்பாங்க, ஆன்லைன்னாவே கொஞ்சம் பயம் தான் அவங்களுக்கு. அவங்க வந்து நம்ம அரசு மருத்துவமனையே அணுகலாம்.
1: ஐ பேங்க் இருக்குது, தாராளமாக அணுகி அவங்க பிளட்ச் பண்ணலாம். பட் நம்ம மட்டும் பிளட்ச் பண்ணிட்டு நமக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்காம உங்கள் உறவினர்களிடம் நீங்கள் பிளட்ச் செய்த விஷயத்தை சொல்ல வேண்டும். பிளட்ச் பண்ண நீங்கள் வந்து டொனேட் பண்ணினீங்கனாலே ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க, அதை உங்கள் பர்ஸில் எப்போவுமே கேரி பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம இருக்க போகிறதில்ல
0: கண்டிப்பாக.
1: ஸோ நாம் இறந்த பிறகு அவர்கள் ஏன்னா 4 to 6 hours அந்த கண்ணை எடுத்தால் தான் அது மற்றவங்களுக்கு உபயோகப்படும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கன்சென்ட் சைன் வாங்கணும். எடுக்க வரப்போ அவங்க வந்து நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் உங்களோட இந்த முயற்சி வீணாக போயிடும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுங்கள். ஸோ அவங்க பக்கத்தில் இருக்க ஏன்னா 4 to 6 hoursக்குள்ளே எடுக்கணுங்கிறப்ப நியரஸ்ட் ஐ பேங்க்கில் அவங்க கால் பண்ணி சொன்னால் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்தால் எந்த டிஸ்ஃபிகர்மெண்ட்டும் தெரியாது, உங்கள் கண் எடுத்த மாதிரியே தெரியாது. அதனால் அதுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். அது ஒரு 5 minutes ப்ரொசீஜர் தான்.
0: சரிங்க. நிறைய பேருக்கு அந்த கண் எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதாவது நம்ம இந்த உலகத்தில் போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரிஞ்சோம். நம்ம வாழும்போது நம்மளோட ஆசைக்காக நிறைய நம்ம தேவைகளுக்காக நிறைய நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், எல்லாமே ஓகே. ஆனால் போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஆனால் நம்ம கொடுத்துட்டு போகிறோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையவே வந்து கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு அந்த விஷயத்தை அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே கண்தானம் செய்வாங்க. அது இன்னொருத்தங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அவங்க இந்த உலகத்தில் அதாவது நம்ம கொடுத்துட்டு போகிற ஒன்று அவங்க வாழ்க்கையை ஒளிர செய்தோடு மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் அவங்க ஏதாவது ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதோட கிரெடிட்ஸும் நமக்கு தான் வந்து சேரும்.
1: கண்டிப்பாக.
0: சரிங்க மேம். இணைப்பில் ஒரு நேயர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம், நான் பாத்திரப்பட்டியிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
0: கேளுங்க நவீன்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: அதாவது நானும் வந்து ஒரு பார்வை குறைபாடுடைய ஒரு மாற்றுத்திறனாளி பர்சன் தான் நானும்.
1: சொல்லுங்க சார்.
2: இப்போ எனக்கு என்ன ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ கண்தானம் பண்றவங்க வந்து ஏதோ விஷன் இல்லாதவங்களுக்கு கண்தானம் பண்ணா பார்வை கிடைக்காது, திரும்பி தராது போயிடுச்சுன்னான்னு சொல்றாங்க. இப்ப தான கண்தானம் பண்ணா பார்வை கிடைக்குமா, அது ஒரு தகவல். இன்னொன்னு வந்து ஒருத்தருடைய கண்தானம் வந்து எத்தனை பேருக்கு பயன்படும் அப்படிங்கறத பத்தி ஒரு தகவல் சொல்லுங்களேன்
1: நன்றி. கண் தானம் வந்து நம்ம வந்து மொத்த கண்ணையும் எடுத்து வைக்க போகிறதில்ல, ஒருத்தரோட கருவிழியை மட்டும்தான் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நரம்பு கோளாறால் பார்வையிழந்தவர்களுக்கு வைத்தியம் வேற, கண் தானம் வந்து கருவிழியால் பார்வையிழந்தவர்களுக்கு தான் உபயோகப்படும்.
0: சரிங்க மேம். அவர் அந்த ஒருத்தரோட கண் தானம்
1: ஒருத்தரோட கண் தானம் இப்போ ஒரு மனிதருக்கு நம்மளுக்கு 2 கண்கள் இருக்குது. ஸோ அந்த 2 கண்களையுமே நாம எடுக்க போறோம். ஸோ ஒருத்தர் தானம் செய்தால் 2 உயிர்கள் பலன் பெறும்.
0: சரிங்க மேம். அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். கேளுங்க உங்களோட கேள்வி. நம்ம இன்னைக்கு கண் தானம் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்க கண்ணில் ஏதாவது தொந்தரவு இருந்தா கேட்கலாம். அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், தம்பிகுளத்து மூர்த்தி பேசுறேன்.
0: கேளுங்க மூர்த்தி.
3: இப்ப கண்தானம் பண்றதுக்கு வந்து வயசு ஈடுபாடு அந்த மாதிரி எதுங்களா இருக்குங்களா? சின்ன வயசுல இருந்து கூட எடுத்து வைக்கிறதுக்கு மாதிரி இருக்குங்களா? இந்த வயசானவங்க இதை வந்து மாத்தி சின்ன வயசுக்காரருக்கு வைக்கிற மாதிரி இருக்குங்களா?
1: வயது லிமிட் எதுவுமே இல்லைங்க சார். ஒரு
0: அதாவது நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே மேடம் சொன்னாங்க, ஒரு வயசுல இருந்தே வந்து யாராலும் தானம் பண்ணலாம். இப்போ வயசானவங்க கண்ணை எடுத்தும் சின்ன குழந்தைக்கு வைக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க மேம். கண்டிப்பா வைக்கலாம். சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம் நிகழ் அதுக்கப்புறம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறம்
1: கண்டிப்பா.
4: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைன்.

0: இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நேரம் காலை 9:23 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். இன்று தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவை ஒட்டிய சிறப்பு நேரலை. நேரலையில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கண் மருத்துவர் டாக்டர் அருணா கோதண்டராமன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0434-2 என்ற முன்னெடுப்பெண்ணோடு 2440-3030 மற்றும் 9486-8110-025 மற்ற நேர்கள் 0434-2 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2440-3031 மற்ற 9486-6520-025 இந்த எண்கள் அழைக்கலாம். மேம், நம்ம இணையப்பில் ஒரு நேயர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்
5: மேடம்,
4: கேளுங்க உங்களோட கேள்வி.
5: அப்பாவுக்கு கருவிலி ஆபரேஷன் பண்ணிருந்தேன் மேம். அது ஒரு 2-3 ஆபரேஷன் பண்ணி பார்வை இருந்தது, ஆனா இப்ப சுத்தமாவே பார்வை இல்லை.
6: அதாங்க சார், கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்களா நீங்க?
5: ஆமாங்க.
6: எப்படி பார்வை போச்சு அவருக்கு?
5: அது இந்த கரும்பு சோகை கிழிச்சு கொஞ்சம் செப்டிக் ஆனதுங்க.
6: ஓகே. ஸோ அடிப்பட்டு கருவிழி மாற்றி வேறொரு கருவிழியை வச்சிருக்கீங்க, 2-3 வாட்டி ரிஜெக்ட் ஆயிருச்சுங்களா கிராஃப்ட்?
5: அது 2 வாட்டி சக்சஸ் ஆனே ஒரு 2 இயர்ஸ் இருந்ததுங்க பார்வை.
6: ஓகே.
5: திரும்ப இப்போ தெரியலைங்க சுத்தமாக.
6: அதாங்க, கிராஃப்ட் ரிஜெக்ஷன் சிலருக்கு நடக்கலாம். நம்ம மாற்றி வைக்கக்கூடிய கருவிழியை நம்ம பாடி சில டைம்ஸில் ரிஜெக்ட் பண்ணலாம். அது வந்து அந்த இரத்த ஓட்டம் அந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகலாம். ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆச்சுன்னா அடுத்த வாட்டி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2 வாட்டி மாற்றி வைத்தும் பார்வை வரவில்லை அப்படின்னா 1 வாட்டி பண்ணாமல் இருக்கிறது சிறப்புங்க.
4: சரிங்க மேம், அவங்களுக்கான திரும்ப பார்வை வரத்துக்கான வாய்ப்பு
6: குறைவு.
4: சரிங்க மேம், அடுத்த நேரம் ஒரு கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்
7: மேடம். வணக்கம்
4: மேடம். வணக்கம் வணக்கம். கேளுங்க உங்களோட கேள்வி.
7: உடம்பு தானம் பண்ணுறோம், உடம்பு தானம் பண்ணோம்னா ஆஸ்பத்திரிக்கு தானே போகணும் மேடம், தலைமை ஆஸ்பத்திரி போகலாம்.
6: கண்தானம் செய்யணும்னா நம்ம வந்து தாராளமாக அரசு மருத்துவமனை, தருமபுரி அரசு மருத்துவமனையிலே கண் பேங்க் இருக்கு, ஐ பேங்க் இருக்கு, தாராளமாக இன்றே போய் நீங்க பதிவு செய்யலாம்.
4: நம்முடைய இணை மருத்துவர், வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ.
4: வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம், சொல்லுங்க.
8: காரியமங்கலத்துல கூப்பிடுறேங்க.
4: சரிங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
8: என்ன சின்ன டவுட்டுங்க. இப்ப இறந்து போனவங்களோட கண்தானம் வந்து அவங்க முதலே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருவேளை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இறந்து போனவங்களை எடுத்து பண்றதுக்கு அவங்க வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்கிட்டா ஓகேவா?
6: இல்லைங்க, அவங்களோட கன்சென்ட் ரொம்ப அவசியம்.
4: வீட்டுல
6: இருக்கவங்க சம்மதம் தெரிவித்தால் பண்ணலாம். பண்ணலாம்.
4: சரிங்க மேம், அடுத்து நம்முடைய நேம் நேர் வணக்கம்.
9: வணக்கம்.
4: வணக்கம், கேளுங்க உங்களோட.
6: தாராளமா பண்ணலாம் சார், கண் பொறை ஆபரேஷன் செய்தவர்கள் தாராளமா உங்கள் கண்களை தானம் செய்யலாம்.
4: சரிங்க மேம், அடுத்த நேர் வணக்கம்.
10: ஹலோ. வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.

0: ஹலோ மருத்துவர் மேடம், வணக்கம்.
1: வணக்கம் சார், வணக்கம்.
0: ஓய்வுப்பட்ட சேகர் சின்னசாமி அரசார் எலங்காடூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
0: மேடம், இந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணவங்க, பொறை எடுத்தவங்க, அந்த மாதிரி
1: கண்டிப்பா பண்ணலாம் சார். பொறை ஆபரேஷன் பண்ணவங்க, விழித்திரை ஆபரேஷன் பண்ணவங்க கண்டிப்பா கண்தானம் செய்யலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடையிலிருந்து பேசுறேன்மா.
1: கேளுங்க சந்திரசேகர்.
2: அம்மா, இந்த கண்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யும் பொழுது அவங்க கிட்ட அந்த பர்டிகுலர் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மாத்திரம்தான் அந்த கண்கள் அப்படிங்கறது இறப்புக்கு பிறகு கலெக்ட் செய்யப்படுமா?
1: அப்படிலாம் இல்லை மேடம், கார்டுக்கு அவசியம் கிடையாது. நீங்க வந்து கிடையாது, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ணினாங்கன்னா எங்க இருந்தாலும் வந்து உடனே எடுத்துட்டு போயிடுவாங்க.
3: அதாவது அவர் டொனேட் பண்றது பெரிய விஷயம் இல்ல, கூட இருக்கிற
1: ரிலேட்டிவ்ஸ் வந்து கன்சென்ட் கொடுக்கணும்.
3: அவங்க உடனே வந்து
1: தெரியப்படுத்தினா மட்டும்தான் அந்த கண்கள் பயன்படும்.
3: சரி மேம், எந்த ஒரு சப்போர்ட்டுக்குமே பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஃபேமிலி இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே தேவை. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கங்க.
3: வணக்கம்
4: மற்றவருக்கு. வணக்கம.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: கேளுங்க உங்களோட சந்தேகம்.
4: நான் திருப்பூர்லேருந்து பாலன் பேசுகிறேம்மா.
1: சொல்லுங்க சார்.
4: ஹோட்டலில் இருக்கும்போது ரெண்டு கண்ணில் எண்ணெய் விழுந்ததுனால அந்த கார்னியா டேமேஜ் ஆயிடுச்சு.
1: ஓகே சார்.
4: அப்புறம் அந்த கருவிழி தானம் கண்ணு வச்சு ஆப்ரேஷன் பண்ணி பார்வை வந்துச்சுமா.
1: ஓகேங்க சார்.
4: அது நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு மூணு தடவை ரிஜெக்ட் ஆகி நாலா தடவையும் வச்சாங்க.
1: ஓகேங்க சார்.
4: டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இருந்து இதாக வச்சு அப்புறம் அந்த டாக்டர் சொன்னார் இன்னும் வைக்க முடியாதுங்க, உங்களுக்கு முடிஞ்சால் ப்ரோலென்ஸு இயர்ஸில் இருந்து ப்ரோலென்ஸ் வச்சால் பார்வை கிடைக்கும்னாரு.
1: ஓகே சார்.
4: அதையும் வச்சு இப்போ ஒரு பார்வை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்ச நாள பார்வை குறையுது.
1: ஓகே.
4: டாக்டர் கிட்ட கேட்டேன், நரம்பு மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாரு.
1: ஓகேங்க.
4: அதனால ஓபன் பண்ணாம மருந்து மூலமா அதை சரி பண்ண முடியுமான்னு உங்ககிட்ட ஒரு
1: ஒரு வாட்டி நீங்கள் நேரில் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட காமிச்சிங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கான வழி கிடைக்கும். ஏன்னா கருவிழியை தானம் செய்த பிறகும், அதாவது கருவிழி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகும் நரம்பு தொந்தரவலா பார்வை இழப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி அதுக்கான வைத்தியத்தை தான் சார் பார்க்கணும்.
3: எதுக்குமே நம்ம மருத்துவரை அணுகி நம்மளோட சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். கேளுங்க உங்களோட சந்தேகம்.
5: மக்கள் வேலையில காலை வணக்கம். சேலம் மாவட்டம் இருமலேந்து எஃப்எம் கிடைச்சி பேசுறேன்.
3: கேளுங்க வெங்கடேஷ்.
5: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நல்ல நல்ல கலர் கேக்குறீங்க, வாழ்த்துக்கள் மேடம். நான் வந்து விசித்தறிய கைத்தறி எல்லாம் ஓடி இருக்கிறேன்
1: மேடம்.
5: அது வந்து சில பேர் கண் பறவை கண்ணு வந்து மக்களா தெரியுது, மற்ற வந்து கண் பொங்குது எட்டு வருது, அதுக்கு என்ன இருக்காங்க
1: சார்? அது
3: டஸ்ட் அலர்ஜியா கூட இருக்கலாம். ஏன்னா விசை தறியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நூல் தானே, அதுல இருந்து நிறைய டஸ்ட் வரும் வாய்ப்பு இருக்கு.
1: கரெக்ட். நீங்க ஒர்க் பண்றப்ப கிட்ட பார்வைக்கு கண்ணாடி யூஸ் பண்ணுங்க. கிட்ட பார்வை 40 வயதுக்கு மேல் கொஞ்சம் மங்கும், அதனால கிட்ட பார்வைக்கு கண்ணாடி யூஸ் பண்ணுங்க. 40 வயதுக்கு உட்பட்டவர்களா இருந்தாலும் ஒரு ப்ரொடெக்ஷன் கிளாசஸ் மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அலர்ஜிஸ் அடிக்கடி வர்றது கம்மியாகும்.
3: அந்த பார்வைக்காக தாண்டி நம்மளோட கண் ப்ரொடெக்ஷனுக்காக கிளாஸ் யூஸ் பண்றது நல்லது. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ வணக்கம், 12 சுகந்தி அன்பழகன் பேசுறேன் மேம்.
3: கேளுங்க உங்களோட கேள்வி.
6: இந்த ஹை டொனேட் பேங்க் வந்து எங்கெங்க சொல்லுங்க மேம், இதுக்கு அது பிரத்யேக ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்க மேம், இந்த வெப்சைட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க.
1: டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கு மேடம் ஐ டொனேஷனுக்கு. நம்ம தர்மபுரி பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனையில் இருக்கு. மற்றபடி அரவிந்த் கண் மருத்துவமனை, மோகன் ஐ ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸுமே நல்லபடியான ஐ பேங்க்ஸ் வச்சு நிறைய தானங்கள் செஞ்சிட்ருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். நான் நெக்ஸ்ட் லிங்க்ல நான் சொல்கிறேங்க மேடம்.
3: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லிக்கலாம் மேம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
7: அம்மா வணக்கம். அம்மா
3: வணக்கம்.
7: பேரம்புரி மாவட்டம் குளத்துல முனியம்மா சாமிங்கம்மா.
3: கேளுங்க முனியம்மா.
7: சிறப்பு விருந்தினர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
7: டிபினால் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கண்தானம் பண்ணலாமா? அம்மா,
1: டிபினால் பாதிக்கப்பட்டவர்கள் பண்ணலாம் மேடம். நாங்கள் அந்த டிஷ்யூக்களை எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வைப்போம்.
7: மற்ற நோயால் பாதிக்கப்பட்டவங்க
1: இல்லை, ரத்தத்தால் பரவக்கூடிய நோய்கள் சில

0: இருக்கு. டிபியும் சம்டைம்ஸ் பரவலாம், பட் அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு வைக்கலாம்.
1: சரிங்க, நன்றிங்க மேம்.
2: சரி மேம், இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் தானம் செய்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேம், இப்போது நம்ம கண்ணை வந்து எவ்வளோ பத்திரமா நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்றது அந்த கண்ணில் ஒரு டிசீஸ் வரும்போது தான் தெரியுது. கண் எரிச்சல் ஆகிறதா இருக்கட்டும், கண்ணில் தண்ணி வர்றது, கண்ணில் பொறை வர்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு. கண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் மேடம்?
0: கண்டிப்பாக,
2: ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் மேம். கண்ணுக்கு கொடுக்கறதே இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்றோம்.
0: கண்டிப்பாக, ஐம்புலன்களில் கண் வச்சுருக்கிறதே வந்து அதை அவ்வளோ நம்ம உலகத்தையே பார்க்கறதுக்கு உதவுறதுனால தான் கண் பார்வைங்கிறதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கண்ணுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக 8 hours தூங்கணும், சரிங்களா? நிறைய வெளிச்சம், நிறைய ஸ்க்ரீன் டைம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து நிறைய பேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரீன் டைம் பார்த்துட்டே இருக்காங்க, திரும்பி அவங்க ரெஸ்ட்டுன்னு நினச்சி ஃபோன் வச்சுட்டு உட்காந்துறாங்க. ஸோ ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். 8 hours ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். தண்ணி நிறைய குடிங்க. வெயிலில் தூசில் போகும்போது கண்ணாடி போட்டுக்கோங்க.
2: சரிங்க மேம், அடுத்து நேரோட கேள்வி கேட்கலாம். சரிங்க மேம், உங்கள் இணைப்புலேருந்து விட்டுப்பட்டாங்க. இப்போ நம்ம கண்ணை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் மேம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண் எரிச்சல்னால கண்ணில் எண்ணெய் விடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்களே மேம்.
0: ஆமாம், கண்ணில் வந்து விளக்கெண்ணெய் விடுறது, தாய்ப்பால் விடுறது, இது எதுவுமே வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க எண்ணெய்களில் என்ன கலப்படம் பண்ணுறாங்கன்னே தெரியாது. அந்த காலத்தில் மேபி அது ரொம்ப ப்யூராக இருந்திருக்கலாம். இப்போ வந்து நமக்கு எதில் என்ன கிடைக்குதுன்னே தெரியாத பட்சத்தில் கண்ணில் நீங்கள் எதுவுமே ஐஸில் கழுவுறது, தண்ணியில் கழுவுறது எதுவுமே நீடட் கிடையாது. கண்ணீர்லேயே நமக்கு நிறைய ஆன்டிபாடிஸ் அண்ட் இது இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம உடம்பே அதை பார்த்துக்கும். ஏதோ ஒரு தூசி பட்டாலுமே உடனே கண்ணீர் வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி வந்து நம்மளை அதிலேருந்து காப்பாற்றும். ஸோ கண்ணீர் போதும். அது கண்ணீர் ரெஜுவினேட் ஆகிறதுக்கு நம்ம நல்ல 8 hours ஆஃப் ஸ்லீப், நல்ல தூக்கம், ஸ்க்ரீன் டைம் கம்மி, இதை பண்ணாலே போதும். கண்ணை வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
2: அதாவது கண்ணில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக தொந்தரனாலுமே நம்ம அந்த கண்ணில் தண்ணி வர்றதன் மூலமாக அது அழுக்குகள் எல்லாம் வெளிப்படுத்துறது.
0: ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இமை உடனே இமை வந்துடும், அந்த கண் இமை உடனே முடிக்கும், உடனே கண்ணீர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம பாடியே ஒரு பெரிய காம்பன்சேட்டரி மெக்கானிசமோட தான் ஃபங்க்ஷன் ஆகுது.
2: சரிங்க, அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம், இணைப்புலேருந்து விடுபட்டாங்க. மேம், என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னாலுமே இப்போ இந்த குழந்தைங்களுக்கே வந்து நம்ம கண்ணில் எண்ணெய் விட்டெல்லாம் வந்து அவங்க குளிப்பாட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க.
0: கண்டிப்பாக பண்ணக்கூடாது. குழந்தைங்களோட நியூனேட்டல் கன்ஜங்டிவைட்டிஸ்னே ஒன்று இருக்குது. 28 நாட்களுக்குள்ளே நம்ம தேவையில்லாத பொருட்களை கண்களில் விடுறது மூலயமா குழந்தைங்களுக்கு கண்ணில் சிவியர் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கண்களில் எதையுமே விடாதீங்க.
2: கண்ணு அதுவே அதை பார்த்துக்கும், நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாம ரெஸ்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க, அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்,
3: தர்மபுரி பல்கலைக்கு வணக்கம் மேம்.
2: வணக்கம்,
3: என்னோட வீட்டுக்காருக்கு கண் இனிமை மேல ஒரு வாரமா போல காஞ்சி மாதிரி இருந்துச்சு. என்ன காரணம்?
0: என்ன இருந்ததுங்கம்மா?
3: கண் இமை இருக்குங்கல்ல மேல.
0: ஆமா ஆமா,
3: அது மாதிரி நம்ம வர வறட்சியே வெள்ளை கலர் மாதிரி இருக்குங்க மேம்.
0: ஒரு வாட்டி நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்கம்மா.
2: அது என்ன அப்படின்னு நம்ம நேர்ல பார்த்தாதான் சொல்ல முடியும் இல்லைங்களா மேம்? சிலருக்கு வந்து ஹீட்டுனால இந்த தோல் உரிகள் அந்த மாதிரி
0: இருக்கலாம், சிம்பிள் ட்ரைனஸ் இருக்கலாம், சோரியாட்டிக் பேட்சா இருக்கலாம், கண் கட்டியா இருக்கலாம், பல கார் ப்ளிஃபரைட்டிஸா இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு வாட்டி நேர்ல மருத்துவரை சென்று அணுகி பார்த்துக்கொள்ள வேண்டும்.
2: சரிங்க மேம், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்.
4: நான் தர்மபுரி குடும்பசந்தாரிகள் புனிப்பெண் பேசுறேன். சிறப்பு இருந்தவருக்கும் நேயர்களுக்கும் காலை வணக்கம். அம்மா கிட்ட ஒரு கேள்வி
0: கேளுங்க சார். சொல்லுங்க
4: மேடம். நம்ம வண்டியில போகும்போது கண்ணுல தண்ணி வருது.
0: ஆ சார், சில பேருக்கு கண்ணு ரொம்ப
4: சொன்னீங்கன்னா
0: கேட்டுக்கிறேன்.
2: சொல்லுங்க மேம்.
0: ஒன்றும் இல்லை, கண்ணில் காற்று பட்டா வெளிச்சம் பட்டா சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறப்ப தண்ணி வரும்.
2: அது வண்டியில் போகும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறப்ப அந்த ஃபோர்ஸ்னால வந்து கண்ணில்,
0: அது வந்து ஒரு நார்மல் பிரச்சனை. பல பேர் கொட்டாவி விட்டால் தண்ணி வருது, வண்டியில் போட்டால் போனால் தண்ணி வருதுங்கிறது ஒரு குறைபாடாக நினச்சிக்கிறாங்க. அது ஒரு நார்மல் இது தான். அப்படி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க இண்டிவிஜுவல்ஸ் ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் போட்டுட்டு ஓட்டினீங்கன்னா அது வர்றது கம்மியாகும்.
2: சரிங்க மேம், அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ,
2: வணக்கம்.
5: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
2: கேளுங்க சாந்தி மேம்.
5: எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க.
0: சொல்லுங்க.
5: 20 நாள் நல்லா இருந்தாங்க. அப்புறமா கண்ணு சிதந்து வீங்கின மாதிரி இருக்கு. அது என்ன?

0: அதாம்மா, கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், இல்லை திரும்பியும் லைட்டாக வீக்கம் வரலாம். அது என்னன்னு நம்ம பார்த்தா தாம்மா தெரியும்.
1: மருத்துவரை அணுகுனா தான் தெரியும். அவங்க ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கே போய் ஒன்ஸ் வந்து ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேரம் காலை 9:37 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேரம் காலை 9:43 கேட்டு ரசித்திருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவை ஒட்டிய சிறப்பு நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கண் மருத்துவர் டாக்டர் அருணா கோதண்டராமன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். அறிமுக நேர்கள் 0434-342 என்ற முன்னெடுப்பினோடு 2440-330 மற்றும் 9486-811-025 மற்ற நேர்கள் 0434-342 என்ற முன்னெடுப்பினோடு 2440-331 மற்றும் 9486-625-025 இந்த எண்கள் அழைக்கலாம். மேம் இணைப்பில் நம்ம கூட ஒரு நேயர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: கேளுங்க மாரி.
4: நரம்பு சம்பந்தமான கோளாறுன்றாங்க, அது ஊசி போட்டா போதுங்களா இல்ல ஆப்ரேஷன் ஏதாவது இருக்கா
5: சார்? விழித்திரை பிரச்சனைகளுக்கு விழித்திரையில பிரச்சனை, நரம்பு கோளாறுக்கு லேசர் வழி சிகிச்சைகள் இருக்கு, ஊசி போடுற சிகிச்சைகள் இருக்கு, ஆப்ரேஷனும் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி நம்ம வைத்தியம் பார்க்க முடியும்.
3: என்ன பிரச்சனைனாலும் அதோட தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணாதான் நம்ம தெரியும். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
6: நான் இங்க குறும்பட்டி டிவியில இருந்து சத்தார் பேசுறேன்.
3: கேளுங்க உங்களோட கேள்வி.
6: கண்ணு வந்து எப்பவுமே ஒரு 20 வருஷமாக கண்ணு சிவப்பாவே இருக்கு மேடம்.
5: சிலருக்கு கண்ணே விஜயகாந்த் மாதிரி சிவப்பாக தான் சார் இருக்கும். உறுத்தலோ வலியோ தண்ணி வர்றதோ பிரச்சனை இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. வெயில் நெறியப்படுறதுனால கண் வறட்சினால சில பேருக்கு நிறமே அப்படி இருக்கும். தொந்தரவு இல்லைன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாங்க.
6: டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க மேடம். அவர் கண்ணு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாருங்க.
5: ஓகேங்க.
6: அந்த மருந்து போட்டால் நல்லா இருக்குதுங்க.
5: ஓகேங்க.
6: மருந்து போட்டு முடிஞ்ச உடனே
3: பாத்துக்கலாம். அடுத்த நேர் வணக்கம். இணைப்பிலேருந்து விடுபட்டாங்க. மேம் சொல்லுங்கள், இப்போ நம்ம ஐ டொனேஷன் பற்றி நம்ம ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். அவங்க தான் வந்து நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம போயிட்டு அந்த ஐ பேங்க்லேருந்து வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த பேங்க்லேருந்து அவங்க வந்து கண் அந்த விழித்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையோ இல்லை அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும் மேம்?
5: ஓகே. அவங்க அந்த டொனேஷன் பண்ணவங்க இறந்துட்டாங்கங்கிற பட்சத்தில் அவங்க கண்களை நம்ம ஈரப்பதமாக பாதுகாக்கணும். அந்த டிஷ்யூ அப்போ தான் வந்து நல்லபடி இருக்கும். நம்ம உயிரோடு இருக்க போது கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிடும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்களோட கண்களை ஜென்டலாக க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு ஃபேன் இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏசி இருந்தால் போட்டுக்கலாம். ஒரு காட்டனோ இல்லை வெட் டிஷ்யூவோ இல்லை ஒரு கர்ச்சீஃபை கூட நீங்கள் நல்ல தண்ணியில் முக்கி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஈரப்பதம் மெயின்டைன்,
3: கண்ணு மேலே போட்டு வச்சுக்கலாம்,
5: கண்ணு மேலே போட்டு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆகும்.
3: சரிங்க மேம். ஒரு சிலர்லாம் இப்போ இறந்தால் அந்த ஐஸ் பாக்ஸ்லலாம் வைப்பாங்களாங்க மேம்?
5: ஆமாம்,
3: அந்த மாதிரி வைக்கலாமா?
5: ஐஸ் பாக்ஸில் வைக்கலாம், கண்களை மூடி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ இதை போட்டுடணும்
3: கண்ணுக்கு மேலே,
5: அதுக்கு முன்னாடியே கண்களை எடுத்துடணும்.

0: தான் நல்லது.
1: ஐஸ் பாக்ஸில் வைக்கிறதுக்கு
0: வைக்கிறதுக்கு
1: முன்னாடி
0: முன்னாடியே எடுத்துடுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம 4 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்துணுங்கிறதுனால நீங்கள் கால் பண்ண அடுத்து உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஐஸ் பாக்ஸ்லையும் வைக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கிறது தான் நல்லது. முடியாத பட்சத்தில் வைக்கலாம், தவறு இல்லை. ஏசியில் வைக்கலாம், ஏர் கூலிங்கில் வைக்கலாம்.
1: அதாவது நம்ம டைம் அந்த 4 to 6 hours எடுத்தாகணும்.
0: எடுத்தாகணும், கரெக்ட்.
1: சரிங்க மேம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க தகவல் கொடுத்துருங்க.
0: கண்டிப்பாக.
1: அடுத்த நேர் வணக்கம்.
2: மேடம்
1: வணக்கம்.
2: சர்த்தூர்ல இருந்து பழனி டெய்லர் பேசுறேன் மேடம்.
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
2: மேடம் உங்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் சார்.

0: சீக்கிரம் அவங்க தகவல் கொடுத்துருங்க.
1: கண்டிப்பா.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: சர்த்தூர்ல இருந்து பழனிடையில பேசுறேன் மேடம்.
0: கேளுங்க உங்களோட கேள்வி.
2: மேடம் உங்களுக்கு வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: மேடம் எனக்கு வந்து கண்ணு பிரச்சனை, இப்ப மணி ஒரு 10 மணில ஒரு 4 மணிக்கு ஒரு கண்ணு முட்டுற மிஷின் மிஷின் தேடுது மேடம். அப்புறம் நல்லா இருக்கு. இன்னொன்று என்னன்னா தினந்தோறும் தலை குளிப்பேன், அதனால என்ன ப்ராப்ளமோ அது சொல்லுங்க, வானொலி கேட்டுக்கிறேன்.
3: ஓகே. தலை குளிக்கிறதுனால கண்ணில் எந்த பாதிப்பும் வராதுங்க. 10 to 4 o'clock வரைக்கும் பார்வை குறைப்படுங்கிறதா நம்ம என்னன்னு பார்த்தா தாங்க தெரியும். நீங்கள் அருகில் இருக்கும் மருத்துவரை அணுகவும்.
0: அது ஏதாவது அந்த விழித்திரை குறைபாடு இருக்கா,
3: திரையாக இருக்கலாம், பொறையாக
0: எதுவாக
3: வேணா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம்.
0: நார்மலாக ஒரு செக்அப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு,
3: நல்லது எதையுமே.
0: சரி மேம், அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: பாகல்பட்டி பெருமாள் மேடம்.
0: கேளுங்க உங்களோட கேள்வி.
4: மேடம் வணக்கம். இது மாதிரி கண்ணழுத்த நோயும் திடீர் பார்வை இழப்பும் எவ்வாறு தடுக்கலாம்? இன்னொரு கேள்வி, உடற்பயிற்சி போன்று கண்களுக்கும் பயிற்சி உண்டுகலாம்.
3: கண் நீர் அழுத்தம் அதாவது குளோக்கோமா அப்படிங்கிறது வந்து தவிர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம 40 வயசுலேருந்து ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் நம்ம பார்வை இழப்பு வர்றதுக்கு முன்னாடியே சரி செஞ்சிடலாம். திடீர் பார்வை இழப்புங்கிறது வந்து குளோக்கோமால வராது. குளோக்கோமா வந்து ஸ்லோலி கிராஜுவலி ப்ரோக்ரெசிவ் தான், பொறுமையாக வருஷ கணக்கில் நம்ம பார்வை இழக்கக்கூடிய நோய் தான். என்ன இன்னொரு கேள்வி என்ன கேட்டார்?
0: கண்ணுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா?
3: கண்களுக்கு பயிற்சி உண்டு, யோகா இருக்குது, தாராளமாக பண்ணலாம்.
0: சரிங்க மேம். எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக நம்ம கண்ணை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
3: கண்டிப்பாக.
0: சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: நேரம் காலை 9:54 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3. ஏழில் வானலையில் வசந்தம். இன்று தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவை ஒட்டிய சிறப்பு நேரலை. நேரலில் பங்கேற்று இந்த கண்தானம் குறித்தும் இந்த கண்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற நிறைய தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கண் மருத்துவர் டாக்டர் அருணா கோதண்டராமன் அவர்கள். மேம், இணைப்பில் ஒரு நேர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், கேளுங்க உங்களோட கேள்வி. கேளுங்க, கொஞ்சம் சத்தமா கேளுங்க. மேம், அவர் இணைப்புல இருந்து விடுபட்டார், அவரோட இணைப்பு சரியா கிடைக்கல. மேம் சொல்லுங்க, இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டும். நிறைவா வந்து நம்ம நேயர்கள் வந்து எப்படி கண்ணை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, இந்த கண்தானம் குறித்து அவங்க எந்த மாதிரி வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொன்னீங்க. மேம், எல்லா ஒரு ஆர்கன்ஸுக்குமே வந்து ஃபுட்டு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும், அந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றோம்னா, அந்த மாதிரி கண்ணுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா?
5: கண்டிப்பா, கண்ணுக்கு வந்து விட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் ஏ எதில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஆரஞ்சு கலரில் இருக்க எல்லாத்துலேயுமே அந்த கெரட்டினாய்ட்ஸ் இருக்கும். ஸோ பப்பாளி பழம், ஆப்ரிகாட்ஸ், கேரட்ஸ், கேரட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பவர் வந்தாலே ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ கேரட்ஸ், அது இல்லாமல் பால், முட்டை, பச்சை கீரை, காய்கறி வகைகள், இது எல்லாமே கண்ணுக்கு ரொம்ப நல்லது.
4: சரிங்க, அது இல்லாமல் சூரிய ஒளியிலையும் விட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான்
5: சூரிய ஒளியில் விட்டமின் டி நிறைய இருக்குது. சூரிய ஒளிய நம்ம டைரக்டா கேஸ் பண்றது நல்லது இல்லைங்க.
4: அந்த காலையில அந்த ஒரு
5: எப்பயுமே, ஏன்னா இப்ப நம்ம ஓசோன்ல லேயர்ஸ்ல இருக்கிற இதுல நிறைய அல்ட்ரா வயலட் ரேஸ் ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. ஸோ எப்பவுமே சன் கேசிங் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். சன் கேசிங் இஸ் நாட் குட்.
4: ஆனா அந்த சின்ன குழந்தைங்களெல்லாம், அந்த பிறந்த குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில வைக்கலாம்.
5: நேரா பார்க்க கூடாதே தவிர விட்டமின் டி ஸ்கின் மூலமா அப்சார்ப் ஆகுறது.
4: ஓ, கண்ணை மூடிட்டு பார்க்கலாம், தூங்கிட்டு இருந்தா கூட குழந்தைகள் வந்து வச்சிருப்பாங்க.
5: சன் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் விட்டமின் டிக்காக. பட் கண்கள், சன் கேசிங் நல்லதில்லை. மற்றபடி நேராக நான் சூரியனை பார்க்குறேன் அப்படிங்கிறது நல்லது கிடையாது. பட் நீங்கள் போகிறது வர்றது கண்டிப்பாக செய்யணும். அதுவும் இதில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. நிறைய பேர் ஏர்லி மார்னிங் சன்ரைஸில் தான் விட்டமின் டி இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து இல்லை. 10-2 மணிக்குள்ளே அந்த வெயிலில் தான் வந்து விட்டமின் டி நிறைய இருக்குது.
4: சரிங்க மேம், அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
6: வணக்கம்மா.
4: வணக்கம்.
6: அதாவது கண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு நல்லா கண்கள் கருவில் கருப்பா இருக்கும், லைட் நீளமா இருக்கிறது, லைட் எல்லோவா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? அதோட பவர் எப்படி இருக்கும்? எல்லா கண்களுக்கும் ஒரே மாதிரி பவர்களா? அதை பத்தி சொல்லுங்க.
5: ஓகே, கண்களோட நிறம் வந்து கருவிழியை பொறுத்தது கிடையாது. ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் பிக்மெண்டட் டிஷ்யூ. அது வந்து அதுதான் நிறம் கொடுக்குது. நம்ம இந்தியன்ஸ்க்கு மோஸ்ட்லி இது வந்து டார்க் ப்ரௌன் இல்லை பிளாக்ல தான் இருக்கும். ஃபாரினர்ஸ்க்கு ப்ளூ, லைட் கிரே அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த வெண்குஷ்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ரௌன் ஐஸ் இருக்கலாம். இந்த கலர் நிறங்களை பொறுத்தது பார்வை கிடையாது. பார்வைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை.

0: இங்கே மரத்து நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: மேடம், அருமையான தலைப்பு கொடுத்துருக்கு மேடம்.
0: சரிங்க, உங்களோட கேள்வி.
1: இது விழிப்புணர்வு நல்லா ஒரு பொசிஷனா நல்லா பண்ணிருக்கீங்க மேடம்.
2: தேங்க்யூ.
0: சரிங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா?
1: எனக்கு சந்தேகம்லாம் ஒண்ணு இல்லைங்க மேடம், நல்லா இருக்கு. நீங்க கதா பூரா விழிப்புணர்வு மேடமே சொல்லியிருக்காங்களே.
0: சரி சரிங்க,
1: கண்ணே வந்து செக் பண்றதுதான் மேடம் நல்லது. இங்க நாங்க போன்ல கேக்குறதெல்லாம் வந்து அது ஒரு இதே இதே இருக்காது மேடம்.
0: அது ஒரு விழிப்புணர்வு அவ்வளவுதான். நம்ம
1: அதுதான் விழிப்புணர்வு. நல்லா தலைப்பி நல்லா குடுத்துருங்க. 102 விழிப்பு. மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி சார். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ மேடம்.
0: வணக்கம்.
3: தர்மபுரி மரியம் பாலன் செல்வம் டெய்லர் பேசுறேன்.
0: கேளுங்க செல்வம்.
3: எனக்கு 47வது ஏஜ்.
2: சொல்லுங்க சார்.
3: அதனால கண்ணு கிட்ட பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கு.
2: ஆமா சார், 40வது பிறந்த நாள்ல எல்லாரும் கண் ஆஸ்பத்திரிக்கு தான் வருவாங்க. 40 வயசு ஆச்சுன்னா கண்டிப்பா சாலீஸ்வரம் வரும். கிட்ட பார்வைக்கு கண்ணாடி போடணும். முக்கியமா டெய்லர்ஸ், டீச்சர்ஸ், இந்த மாதிரி கோல்ட் ஸ்மித்ஸ், வாட்ச் மேக்கர்ஸ் கண்டிப்பா கண்ணாடி போடணும். ஏன்னா உங்க வேலையே கிட்ட பார்வையை வச்சிருக்கறனால கண்டிப்பா 40 வயசு மேற்பட்டவர்கள் கிட்ட பார்வைக்கு கண்ணாடி போட வேண்டும்.
0: கண்டிப்பா டாக்டரை பார்த்தே ஆக வேண்டும். சரிங்க மேம், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் மேம். நிறைவா நேயர்களுக்கு வந்து என்ன மேம் சொல்லலாம்? இந்த கண் தானம் குறித்த அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும், கண்ணை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன சொல்லலாம் மேம்?
2: ஓகே, கண்கள் பற்றி வராத சினிமா பாடல்களே கிடையாது. கண் பார்வையினால நம்ம வந்து பிறந்த குழந்தையிலேருந்து படிக்கிற வயசுலேருந்து முதல் பார்வையில் வந்து வரும் அந்த காதல்லேருந்து நம்ம பார்த்து ரசித்த பல மழலைகள் முகம்லேருந்து நம் பார்த்து கலங்கிய பல தருணங்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கண்களை பேஸ் பண்ணி இருக்குது. இது நம்மளோட அழிந்து போகாமல் நாம் இறக்கும் தருணத்திலும் இன்னும் ஒரு உயிருக்கில்லைங்க, ரெண்டு உயிருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தானம் செய்வதே சிறந்தது. அதிலும் கந்தானம் மிக மிக சிறந்தது, சால சிறந்தது. தயவு செஞ்சு நன்றே செய்யுங்கள், அதையும் இன்றே செய்யுங்கள். இன்றே உங்கள் கண்களை தயவு செய்து தானம் கொடுங்கள்.
0: அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் கண்ணை பத்திரமா பாதுகாத்துக்காங்க. சரிங்க மேம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இப்ப நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கட்டும் இல்ல ஏதாச்சும் அவங்களால தாங்க முடியாத ஃபீலிங் வந்தா ஃபர்ஸ்ட் வந்து கண்ணில் தண்ணி வருதா, சந்தோஷமா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய அழுகிறப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படுமா அந்த கண் தண்ணி வரும்போது?
2: கண்டிப்பா அழறதுனால கண்ணுக்கு தொந்தரவு வரப்போறது இல்லை, பட் அழறது வேண்டாமே.
0: சரிங்க மேம். சரிங்க மேம், இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று குறிப்பாக அந்த கண்தான விழிப்புணர்வு பற்றி ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வே கொடுத்துட்டிங்க நேயர்களுக்கு. அதே இல்லாமல் கண்ணை வந்து எந்த அளவுக்கு நம்ம பத்திரமாக பாதுகாத்துக்கலாம், இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த உலகத்தை ரசிக்க தான் இந்த கண்கள். அதனால் அந்த கண்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டுலேருந்து அந்த எக்ஸசைஸ் முதற்கொண்டு எப்படிலாம் வந்து பாதுகாக்கலாம் அப்படின்ற நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்க மேம்.
2: தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப அழகாக விழி சம்மந்தப்பட்ட பாடல்களை போட்டிங்க. தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
0: நன்றி. நன்றி மேம். அதாவது நாம் வந்து இந்த உலகத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் இன்னொருத்தர் மூலமாக வந்து இந்த கண்கள் வந்து அந்த அழகான உலகத்தை அவங்க வாழ்க்கையிலையும் வந்து காட்டி அவங்களோட வாழ்க்கையே ஒளிரச் செய்யும். அதுதான் வந்து ஐ டொனேஷனோட பவரே. மேம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கண்டிப்பாக கண் தானம் செய்யுங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில் இல்லை, கண்டிப்பாக இருவரோட வாழ்க்கையில் ஒளி விளக்கை ஏற்றி வைக்கலாம். நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவை ஒட்டிய சிறப்பு நேரலை. நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கினார் கண் மருத்துவர் டாக்டர் அருணா கோதண்டராமன் அவர்கள். மேம், நிறைவாக வந்து நம்ம அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டிருந்தாங்க மேம், அதை நம்ம நேர்களுக்கு சொல்லிடலாங்க மேம்.
2: 1800103-7100 1800-103-7100 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்.
0: சரிங்க மேம். நன்றிங்க மேம். இதுவரை கேட்டு ரசித்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் தர்மபுரியின்.

0: சிந்தனை கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: இந்த நாட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் எனக்கு கோபம் கோபமாக வருகிறது. எனக்கு வருகிற கோபத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்று தெரியவில்லை. எனக்கு வருகிற கோபத்திற்கு யாரையாவது ஆசை தீர அடிக்க வேண்டும் போல் இருக்கிறது. கோபத்தோடு பேசிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. நான் கன்னத்தை அவரிடம் காட்டினேன். புகழ்மதி, என்னை அடிப்பதன் மூலம் உங்களின் கோபம் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றால் என்னை அடித்து விடுங்கள் என்று கூறினேன். உங்களை அடித்தால் மட்டும் தீர்ந்து விடுமா? கோபம் உங்கள் மீது இல்லையே. அப்படி ஒவ்வொருவர் மீதும் கோபம் வரும்போதெல்லாம் அவர்களை அடிக்கத் தொடங்கினால் என் நிலை என்ன ஆவது? கோபத்தை அடக்கி வைக்க அல்லது கோபமே வராமல் தடுக்க ஒரு வழி சொல்லுங்கள் என்றார் நண்பர் புகழ்மதி. நம்மில் பலருக்கு கோபம் வருவது பெருமையாக இருக்கிறது. என்னிடம் வைத்து கொள்ளாதே, நான் பெரிய கோபக்காரன் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள் சிலர். சிலருக்கு கோபம் வருவதனாலேயே அவரை பலர் வெறுக்கவும் செய்வார்கள். ஐயையோ, அவர் பெரிய கோபக்காரராச்சே, அவருக்கு எதற்கெடுத்தாலும் மூக்கின் மேல் கோபம் வருமே, அவரிடம் எதையும் சொல்லி சமாதானப்படுத்த முடியாதே என அவரிடம் நெருங்கவே அஞ்சுவார்கள். இன்னும் சிலர், தனக்கு காரணம் தெரியாமலேயே அடிக்கடி கோபம் வருகிறது, இதனால் என் நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது என்று தங்களுக்கு தாங்களே இரக்கப்பட்டு கொள்வர். மனிதர்களுக்கு இருக்கிற குணங்களிலேயே மிக கொடுமையான குணம் கோபம். சினவண்ணும் சேர்ந்தாரை கொல்லி என்று கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறார் திருவள்ளுவரும். கோபம் என்பது யார் மீது கொள்கிறோமோ அவர்களை அழித்துவிடும். அதைவிட யாருக்கு கோபம் வருகிறதோ அவரையும் சேர்த்து அழித்துவிடும் என்கிறார் வள்ளுவர். கோபம் அடிக்கடி வருகிறதா? கோபம் வராமல் தடுக்க வழி இருக்கிறதா? ஒரு குருவிடம் அவரின் சிஷ்யன் திடீரென போய் நின்றான். குரு அவனை பார்த்தார். குருவே, இப்போதெல்லாம் எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது. வந்தால் உடனே போக மாட்டேன் என்கிறது. என் மனத்தையும் உடம்பையும் பாடாய் படுத்தி விட்டுத்தான் போகிறது. எனக்கு ஒரு வழி கூறுங்கள் என்று கேட்டார். குரு ஒன்றும் பேசவில்லை. சிஷ்யனின் கண்களையே கூர்ந்து பார்க்க தொடங்கினார். குரு பார்க்க பார்க்க சிஷ்யனின் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டத் தொடங்கியது. ஒருவிதமான பரபரப்பு அவனது மனமெல்லாம் பற்றி கொண்டது. குரு பார்வையை நிறுத்திவிட்டு சிரித்து கொண்டே பேசத் தொடங்கினார். சீடனே, இப்போது உன் கண்களின் வழியே ஊடுருவி உன் உடம்பு மனம் முழுவதையும் அலசி பார்த்தேன். உன்னிடத்தில் கோபம் என்பதே இல்லையே. குருவே, அது எப்போதும் என்னிடத்தில் இருப்பதில்லை. எப்போதாவது தான் வரும். வந்தவுடன் கொஞ்ச நேரம் இருக்கிறது, பிறகு போய்விடுகிறது. ஆனால் பாடாய் படுத்திவிட்டுத்தான் செல்கிறது என்றான் சீடன். மகனே, கோபம் என்பது உன்னிடத்தில் இப்போது இல்லை என்றால் எப்போதும் அது உன்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் குணம் இல்லை. அப்படியானால் நீ பிறக்கும் போது அது உன்னிடத்தில் இல்லை, நீ இறக்கும் போதும் அது உன்னிடத்தில் இருக்கப் போவதில்லை. அப்படியானால் வேறு எங்கோதான் கோளாறு இருக்கிறது. எப்போதும் உன்னிடம் இல்லாத குணம் பற்றி ஏன் வருந்துகிறாய்? தொடர்ந்து தியானம் செய், கோபம் வரவே வராது என்றார் குரு. இல்லாத குணம் பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் என்ன பயன்? கோபமே வராத குணம் பெறுவோம், நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும்

நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8420.
4: நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவையில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0433 42 24 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
5: இனிய காலை வணக்கம். நெருப்புறான் கோட்டாயிலிருந்து வெள்ளையும் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பட்டாம்பூச்சி புடவை கட்டி, படம் எம் புருஷன் குழந்தை மாதிரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: இசைத்தேன் செந்தும் தருமபுரி பண்பலை 102.5 10:15. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
5: அனைவருக்கும் காலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டிலிருந்து ரங்கசாமி பேசுகிறேன். 2:1 படத்திலிருந்து நாரினில் பூ தொடுத்து என்ற பாடல் அனைவருக்காகவும்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: இசைத்தன்றல் வீசும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:22. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம்.

0: 43 42 24 40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை காற்றடையில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
1: தர்மபுரி மாவட்டம் மிட்டானூரில் எம் சோலூர்லேருந்து பாஞ்சலி பேசுகிறேன். படம் அவள் வருவாளா, பாடல் சேலையில் வீடு கட்டவா. நன்றி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ், இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியால எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆபீசர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0 43 42 24 40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
1: தர்மபுரி பண்பலை வானொலிக்கும் ஏற்காடு பண்பலை வானொலிக்கும் இனிய காலை வணக்கம். கரூர் மாவட்டம் வெங்கமேட்டிலிருந்து உலகநாதன். படம் முள்ளும் மலரும். பாடல் செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: இசையின் இளவரசி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:35. நேரில் இன்று 11:05 உலக தென்னை தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் நடைபெறும் தென்னை மதுப்பு கூட்டு பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து சிறப்பு நேரலை வர காத்திருக்கிறது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
4: வணக்கம். நான் தருமபுரி ஒட்டப்பட்டி ஓல்டு குவார்டர்ஸ்ல இருந்து பேசுகிறேன். எனக்கு விருப்பமான படம் மின்சார கண்ணா. பாடல், உன் பேர் சொல்ல

0: 1, 2, 3, 4.
1: முற்பகல் 11:05 உலக தென்னை தினத்தை ஒட்டி அரசம்பட்டி தென்னை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து நேரலை.
2: நமது கானங்களை வீசும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இன்று உலக தென்னை தினம். அதனை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்காட்சி நடைபெறுது. அந்த கண்காட்சியிலிருந்து இன்று 11:05 நேரலையாக வர காத்திருக்கிறது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
3: அனைவருக்கும் காலை வணக்கம். என்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, முற்பகல் 11:05 உலக தென்னை தினத்தை ஒட்டி அரசம்பட்டி தென்னை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து நேரலை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி இன்று உலக தென்னை தினத்தையொட்டி சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இ அறவாழி அவர்கள். இவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநராவார்.
3: அன்பார்ந்த தென்னை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம்.
4: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2 கொண்டாடப்படும் உலக தென்னை தினம் தென்னை துறையுடன் தொடர்புடைய மில்லியன் கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். சர்வதேச தென்னை சமூக 1998 ஆண்டு

0: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநராவார்.
1: அன்பார்ந்த தென்னை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம்.
2: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2 கொண்டாடப்படும் உலக தென்னை தினம் தென்னை துறையுடன் தொடர்புடைய மில்லியன் கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். சர்வதேச தென்னை சமூக 1998 நிறுவியதன் நினைவு நாளை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் இந்தியா உட்பட 21 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த நாளில் சிந்தனை, கூட்டு நடவடிக்கை மற்றும் கொண்டாட்டத்திற்கான ஒரு தளமாக உருவெடுத்துள்ளது. ஊட்டச்சத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு தென்னை மரத்தின் மகத்தான பங்களிப்புகளை இது கௌரவிக்கிறது. அதே நேரத்தில் இந்த துறையின் எதிர்காலத்தை பாதுகாக்க எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை நமக்கு நினைவூட்டுகிறது. உலக தென்னை தினத்திற்கான கருப்பொருள்:
1: காலநிலை சவால்களை தாங்க வல்ல தென்னை, உணவு, ஆற்றல் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்தல்
2: என்பது சரியான நேரத்தில் மற்றும் சிந்தனையை தூண்டும் வகையில் உள்ளது. நவீன உலகில் தென்னையின் பல்துறை திறன் மற்றும் முக்கியத்துவத்தையும் சந்தை திறன் மற்றும் விநியோக யதார்த்தங்களுக்கான இடையிலான இடைவெளியை மூடுவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசரத்தையும் இது எடுத்து காட்டுகிறது. தென்னை இன்று பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் இடையில் இருக்கின்றது. கிராமங்கள் மற்றும் தீவுகளில் உள்ள வீடுகளின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இது வாழ்க்கை மரம், ட்ரீ ஆஃப் லைஃப் என்று போற்றப்படுகின்றது. மறுபுறம் பார்த்தால் இளநீர் மற்றும் விர்ஜின் கோகனட் ஆயில் முதல் தென்னை நார் சார்ந்த பொருட்கள், செறிவூட்டப்பட்ட கார்பன் கைவினைப் பொருட்கள், ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் உயிரி அடிப்படையிலான தொழில்துறை பொருட்கள் வரை உலகளவில் விரிவடையும் சந்தைகளை கண்டறிந்து வருவதால் இது மிகவும் விரும்பப்படும் உலகளாவிய பொருளாக மாறியுள்ளது. இயற்கை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பு எதிர்கால பொருட்களாக தென்னையின் இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நவீன அறிவியல் தேங்காயின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளை அதிக அளவில் உறுதிப்படுத்துகின்றது. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் இப்போது அதன் தனித்துவமான கொழுப்பு அமில சுய விவரத்திற்காகவும், இளநீர் அதன் இயற்கை எலக்ட்ரோலைட் உள்ளடக்கத்திற்காகவும், தேங்காய் மாவு, பால் மற்றும் தாவர அடிப்படையிலான உணவுகளில் அவற்றின் பங்களிப்பிற்காகவும் பாராட்டப்படுகின்றது. செயல்பாட்டு உணவுகள் மற்றும் நிலையான உணவுகளை நோக்கிய உலகளாவிய இயக்கத்தில் இந்த தயாரிப்புகள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளன. இந்தியா போன்ற உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு இது புதுமை, சான்றிதழ் மற்றும் பிராண்டிங் மூலம் அதிக மதிப்பை பிடிக்க வாய்ப்பளித்திருக்கின்றது. இந்த துறையின் எதிர்காலம் புதுமை மற்றும் மதிப்பு கூட்டலில் உள்ளது. பாரம்பரிய தயாரிப்புகள் முதல் தென்னை உணவு முதல் அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை மூலப்பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டுப் பொருட்கள் வரை பல்வேறு வகைகளை பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புதுமைகளை அதிகரிப்பது, நிலையான தரத்தை உறுதி செய்வது மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பிராண்டுகளை உருவாக்குவது அவசியம். தென்னை 90 மேற்பட்ட நாடுகளில் பயிரிடப்படுகின்றது. இது 10 மில்லியனுக்கும் அதிகமான விவசாய குடும்பங்களை ஆதரிக்கின்றது. உலகின் முன்னணி உற்பத்தியாளர்களின் ஒன்றான இந்தியா உலகளாவிய தென்னை நிகழ்ச்சி நிலை முன்னெடுப்பதில் சிறப்பு பொறுப்பை கொண்டுள்ளது. தென்னை மேம்பாட்டு வாரியம் மூலம் தரமான நடவு பொருள் உற்பத்தி, தென்னை சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல், தென்னை சார்ந்த பயிர் முறைகள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான பல்வேறு திட்டங்களை நாடு செயல்படுத்தி உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தென்னையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எனது தென்னை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னையின் உண்மையான சக்தியை கண்டுபிடித்து அதன் வாக்குறுதியை செயல்படுத்தும் தொலைநோக்கு பார்வைக்கு நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம். விவசாயிகளின் மீள்தன்மை, படைப்பாற்றல் மற்றும் தென்னை மரத்தின் எல்லையற்ற ஆற்றல் ஆகியவற்றால் நாம் ஈர்க்கப்படுவோம். உறுதியுடனும் பொறுப்புடனும் இணைந்து செயல்படுவதன் மூலம் வரும் தலைமுறைகளுக்கு செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நிலைத்தன்மையின் தூணாக தென்னை தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய முடியும்.
0: இதுவரை உலக தென்னை தினத்தை ஒட்டிய சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கியவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் இ. அறவாழி அவர்கள்.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: 1, 2, 3, 4. முற்பகல் 11:05 உலக தென்னை தினத்தை ஒட்டி அரசம்பட்டி தென்னை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து நேரலை.
6: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
7: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் பாப்பிரெட்டிப்படி வட்டம் மாலகப்பாடியிலிருந்து குமரேசன் பேசுகிறேன். எனக்கு காற்று நிலை வரும் கீதம் படத்தில் சித்திரை செவ்வானுங்கிற பாட்டை வழங்கவும். நன்றி, வணக்கம்.

0: நெருக்கடி மற்றும் விஷ முறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேயர்களே, இன்று 11/5 உலக தென்னை தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் நடைபெறும் தென்னை மதிப்பு கூட்டு பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து சிறப்பு நேரலையாக வருகிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியோர் கே கார்த்திக். நன்றி. நேரலை நிலையத்தில் 11 மணி, தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நாம இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில அரைக்கீரை சூப்பை பற்றி பார்க்க போறோம். அரைக்கீரை தமிழ் மக்களுக்கு அறிமுகமான கீரை வகைகளில் ஒன்று. அரைக்கீரையில் 87% நீர் உள்ளது, 8% புரதச்சத்து உள்ளது மற்றும் 0.4% கொழுப்பு சத்தும் 2.4% தாது உப்புகளும் உள்ளன. 100 கிராம் கீரையில் 364 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்தும் 38.5 கிராம் புரதச்சத்தும் உள்ளன. சித்த மருத்துவத்தில் இந்த கீரை முக்கியமான ஒரு மருந்து பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. காய்ச்சல், ஜன்னி, கபரோகம், வாத நோய்கள் ஆகிய நோய்களை குணமாக்கும் தாது விருத்திக்கு இது சிறந்தது. இந்த அரைகீரை சூப்பை எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல அரைகீரையை பொடி பொடியாக நறுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பயத்தம்பருப்பை 50 கிராம் எடுத்துக்கணும். கொத்தமல்லி பொடியை அரை தேக்கரண்டி எடுத்துக்கணும். வெண்ணெய் ஒரு மேஜை கரண்டி எடுத்துக்கணும். பூண்டு 2 பற்கள் எடுத்துக்கணும். சீரக பொடி அரை தேக்கரண்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். தக்காளி பழத்தை பொடி பொடியாக நறுக்கி 2 தக்காளி பழத்தை எடுத்துக்கணும். தண்ணீர் 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கணும். எலுமிச்சை பழசாரை 2 தேக்கரண்டி எடுத்துக்கணும். உப்பு மிளகுதூளை தேவைக்கேற்ப எடுத்துக்கணும். முதல்ல இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, தண்ணீரை விட்டு இந்த பயத்தம்பருப்பை குழைய வேக வைத்து நல்லா சூப்பு வடிகட்டியின் மூலம் வடிகட்டி கொள்ளணும். வெங்காயத்தையும் பூண்டையும் நெய் விட்டு வதக்கி கொள்ள வேண்டும். அதில் சீரக பொடி, கொத்தமல்லி பொடி போன்றவற்றை பொடி பொடியாக நறுக்கி தக்காளி பழம் ஆகியவற்றை அதனுடன் சேர்க்க வேண்டும். உப்பு மிளகுதூள் ஆகியவற்றை சேர்த்து 10 நிமிடங்கள் கொதிக்க வைக்கணும்.

0: பிறகு எலுமிச்சைப்பழ சாற்றை சேர்த்து வைக்க வேண்டும். நன்கு வதக்கிய வெங்காயம் எலுமிச்சைப்பழ துண்டுகளோடு சிறப்பாக இந்த சூப்பை பரிமாறலாம். அவ்வளவு அருமையாக இருக்கும் நேயர்களே இந்த அரைக்கீரை சூப்பு. அனைத்து வியாதிகளுக்கும் ஏற்ற மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த தேக்கிரண்டியே இந்த அரைக்கீரை சூப்பை நம்ம எப்போதும் ரசித்து ருசித்து தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளலாம் நேயர்களே. என்ன நேயர்களே, இன்றைய டிஷ்யூ பிடிச்சிருக்கா? இதே கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் லக்ஷ்மண். நன்றி நேயர்களே.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11:05. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நேரம் முற்பகல் 11:11 கேட்டிருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உலக தென்னை தினத்தை ஒட்டி சிறப்பு நிரலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் நடைபெறும் தென்னை மதிப்பு கூட்டுப் பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சி.

0: உலக தென்னை தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் நடைபெறும் தென்னை மதிப்பு கூட்டுப் பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து நேரலையாக வளம்பெற காத்திட்டு இருந்து நிகழ்விடத்திலிருந்து நம்முடன் இணைகிறார் அறிவிப்பாளர் ஜே எஸ் லீல வினோதன். வணக்கம் லீல வினோதன்.
1: வணக்கம் தமிழ் செல்வி. அன்பிற்கினிய நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வணக்கம். அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கம் நடத்தும்

0: சென்னை தினம், சென்னை
1: அதுதான்
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வேளாண் கண்காட்சியானது இப்போது இன்னும் சிறிது நேரத்தில் வந்து இங்கு தொடங்க இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வருகை தந்திருக்கிறார். அதே போல மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிறைய விவசாயிகள், பேராசிரியர்கள், ஆய்வு அறிஞர்கள் எல்லாம் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு நிறைய கருத்துக்கள், தென்னை மரத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் அது எப்படி மதிப்பு கூட்டலாம் என்பதை குறித்தெல்லாம் நிறைய விளக்கங்கள் தர இருக்கிறார்கள். ஆங்காங்கே நிறைய அரங்குகள், பல்வேறு விதைகள், பல்வேறு செடிகள், இப்படி நிறைய அரங்குகள் ஆங்காங்கே போடப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக நிறைய மக்கள் கூடியிருக்கிறார்கள். அதே போல இசை கலைஞர்கள் தாரை தப்பட்டையோடு நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை போற்றும் விதமாக இசை கலைஞர்கள் இசை கச்சேரிகளும் இங்கு இன்னும் சிறிது நேரத்தில் நடக்க இருக்கிறது. அரசம்பட்டியிலே ஜே கே நர்சரி சென்னை மையத்திலே இந்த நிகழ்வானது சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல வழியை சுற்றியும் பல்வேறு செடிகள் கிடைப்பதற்கு அரிய வகை பல்வேறு செடிகள் இங்கு இருக்கிறது. நிறைய செடி வகைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும், திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம், கோயம்புத்தூர், இப்படி தொடர்ந்து வரிசையாக இணைந்து பல்வேறு செடி வகைகளை வைத்திருக்கிறார்கள். மின்னட்டு துளசி, மலை ஆவாரை, விலாமிச்சை வேர், விஷ்ணு கிராந்தி, ஓமத்தை, குண்டுமணி பச்சை, வேலி பருத்தி, தனக்கு, உக்கடம், பதிமுகம், முட்டைப்பழம், சதுரவள்ளி, சீயக்காய், சீயக்காய், ஓதியன், பூவரசு, வெல்வெட் மரம், அதே போல புளியஞ்செடி, வன்னி செடி, பீடி மரம், ஓமவள்ளி, குடசப்பாலை, எருவில்லிப்பாலை, அகில் ஈட்டி செடி, சிவப்பு மந்தாரை, கண்ணீரா, நிலவேம்பு, இப்படி நிறைய செடி வகைகள், நிறைய செடி வகைகள் அப்படியே வரிசையாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நடந்து செல்கிற பாதையிலே பார்ப்போமானால் நிறைய பல்வேறு வகையான தென்னை செடிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பூஞ்சோலைக்குள் அப்படியே நடந்து போவதை போல ஒரு காட்சி தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு சர்க்கரை வள்ளி கிழங்கு செடி, ரணக்கல்லி சித்திரத்தை, நாயுருவி செடி, இந்த செடியெல்லாம் நாம் வந்து பார்த்திருக்கவும் மாட்டோம், அல்லது பெரும்பாலும் கேள்வி கூட பட்டிருப்போம், சிலர் கேள்விப்படாமல் இருப்போம். அதே போல கரு இஞ்சி, மருள், எலுமிச்சை புல் என ஏகப்பட்ட செடி வகைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பல்கலைக்கழகங்களிலிருந்து, பல்வேறு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்தும், அதே போல மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திலிருந்தும் பல உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். சீரும் சிறப்புமாக இந்த தென்னை விழாவானது, உலக தென்னை தின அன்று நமது அருகாமையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி அரசம்பட்டியிலே ஜே கே நர்சரியிலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாலையின் முக்கிய சாலையிலிருந்து இங்கு நடந்து வருவதற்குள் அவ்வளவு கூட்டமாக மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல இந்த கண்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு பல்வேறு வகையான மரங்களுடைய விதைகள், செடிகள் என பல்வேறு வகையான நிறைய பொருட்கள் கண்காட்சி இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்யமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து விளம்பர இடைவேளைக்கு பிறகு இன்னும் இந்த சென்னை தின விழாவிலே என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் நாம் தொடர்ந்து பேசுவோம்.
2: நேரம் முற்பகல் 11:17. இது தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உலக தென்னை தினத்தை ஒட்டி சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும்

0: அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
0: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
9: நேரம் முற்பகல் 11:20. இது உலக தென்னை தினத்தை ஒட்டி சிறப்பு நேரலை. நிகழ்விடத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் அறிவிப்பாளர் ஜே ஸ்ரீன வினோதன். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க லீல வினோதன்.
10: தமிழரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள், விவசாய ஆர்வலர் எல்லாம் வந்திருக்காங்க. ஐயா ஒன்றிருக்காரு, பேசிடுவோம்.
9: பேசிடலாம்.
10: வணக்கம், பேசுங்க
11: ஐயா. வணக்கம். ஏன் வேலுங்க?
10: எந்த ஊருங்க வரீங்க?
11: காரியம் இல்ல சார்.
10: சரிங்க, எப்படி வச்சிடலாம்
11: சார்? வந்து முதல் மாதிரியா நான் வரேன். நம்மளும் தேவை ஒரே ஏக்கரை இருக்கு.
10: சரி, எவ்வளவு தேவை?
11: 10 ஏக்கர் இருக்கும். சரி, முதல் முறை இப்பதான் வரேன். சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்பலை சேர்த்துதான் முதல் முறையாக நான் வந்து எப்படி இது வந்து பார்க்கலாம்னு
10: வந்திருக்கேன்.
11: கண்டிப்பா நிகழ்ச்சி பண்பலை வந்து ஒரு 16 வருஷமும் நான் கேட்டேன். பண்பலை. ஆமா ஆமா. 2011 வந்து நீலவனத ஐயா தெரியும், அறிவித்த ஐயா. ஆனா பார்த்ததெல்லாம் தெரியாது,
10: கேட்டிருக்கேன்.
11: ஆமா, நம்ம தர்மபுரம் இல்லை காலேஜ்ல சூப்பரா வந்து கலாய்க்கிறீங்க, அறிமா இருக்கு.
10: சரிங்க,
11: உண்மையிலே அதனாலதான் வந்து எப்படி என்ன பராமரிக்கிறது விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமன்ட்டு முதல் முறையா வந்துருங்க ஐயா. உண்மை
10: சிறப்பா இருக்கு,
11: சிறப்பா இருக்கு.
10: வேலை ஐயா ரொம்ப நன்றி.
11: கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ
10: தேங்க்யூ. அடுத்ததாக ஒருத்தர் இருக்காரு ஐயா. வணக்கம்.
12: வணக்கம் லீல வினோதன், மிக்க மகிழ்ச்சி உங்களை இந்த நேரத்துல இந்த இடத்துல சந்தித்தது. என் பேர் நூருல்லா ஷெரீப். இயற்கை விவசாயத்தை பத்தி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வினை இன்று நண்பர் கெனடி அவர்கள் மிக அற்புதமாக துவக்கி வைத்திருக்கின்றார். இந்த துவக்க விழாவில் மாவட்ட ஆட்சியரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான தென்னையை சார்ந்த, தென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய பல பொருட்களை பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும். எனக்கும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில், இயற்கையை சார்ந்த நிகழ்வில், நாளைய மக்கள் இயற்கையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் தோழர் கெனடி அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்க வந்ததுக்கு காரணமே வந்து FM-ல 2 நாட்களுக்கு முன்னால் அவர் பேசினார் இல்லைங்களா? நேரலையை பங்கேற்றாரு. அதை கேள்விப்பட்டு அவர் என்னுடைய நண்பர் தான். அவரை அழைத்ததின் பேரில் நான் இங்க வந்து கலந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி
10: நன்றி நன்றி நூருல்லா. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஒருத்தர். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
13: மூணு மாசத்துல எல்லா பக்கமும் ஏதாவது என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறது. நன்றி.
10: சென்னையில
13: வந்து என்னென்ன ரகம் இருக்கு, என்னென்ன அதுல வந்து நம்மளுக்கு பொருள்கள் என்னென்ன தேவைப்படுது, அதெல்லாம்
10: கூட்டலாம்.
13: அதெல்லாமே வழங்கணும்.

0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சயின்ஸ் ஐயா.
0: சரிங்க.
1: கூட்டங்கிறீங்க. இஸ்லாம் வெல்பட்டஸ்ல இருந்து வந்துருக்கிறோம். கேடி சார் அழைப்பு கொடுத்துருந்தாப்புல சென்னை ஆராய்ச்சி மையம் நடத்தி நிக்கிறோம். அரசம்பட்டி புளியூர்ல வாங்க புவி சார்ந்த விஷயம் சொன்னால நிறைய விஷயம் இருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாப்புல. அது சமயமா வந்தோம், பார்த்தோம், மிக சந்தோஷம். சென்னையில என்னென்ன இருக்கு அவர் சொன்னாப்புல, புது புதுசா என்ன பவுடர் இருக்கு, சிப்ஸ் இருக்கு, சிப்ஸ் எல்லாம் நாங்க இதுவரை
0: கேள்விப்பட்டோம்.
1: ஆமாங்க, இது ஒரு நல்ல ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி.
0: பொதுவா கிழங்கு சிப்ஸா அப்படின்னு சாப்பிடுவோம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட சாப்பிடுவோம். ஆனா தேங்காய் சிப்ஸ்ங்கிறது எனக்கே உங்க வந்த பிறகுதான் தெரியும். நீங்க சொன்ன பிறகு தெரியுது.
1: இல்ல சார், எனக்கு இப்பதான் சார் தெரியாது. பெருமையா இருக்குன்றதுனால
0: கண்டிப்பா
1: இதெல்லாம் பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சென்னையில இவ்வளவு எல்லாம் இருக்குன்றது இங்க வந்த பிறகுதான் சார் எங்களுக்கே தெரியும். ரொம்ப இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்துறதுக்கு மிக நிகழ்ச்சி சார், நன்றி.
0: சரிங்க, சிறப்பான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு நிறைய பேர் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு சென்னையில வந்து எப்படி எல்லாம் ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்றத குறித்து எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த கண்காட்சி முழுவதுமே பாத்தீங்கன்னா நிறைய செடி வகைகள், அதிகமான செடி வகைகள் தான் அதிகமாக இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல லைவ் பண்ணிட்டு இருக்கோம், கடுக்கங்காய் செடி, அதே போல எலும்பொட்டி அப்படின்னு ஒரு செடி, பொடுதலை அப்படின்னு ஒரு செடி, இந்த செடி வகைகள் நிறைய, யானை நெறிஞ்சி, இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத பிள்ளை மருது, நெல்லி, இப்படி கேள்விப்படாத பேரா நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி இருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசிடுவோம். ஏ வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் உங்க நிஜாம் சேட்.
0: சரிங்க.
2: செயற்குழு உறுப்பினர்.
0: சென்னை விவசாயம். சரிங்க. எத்தனை நாளா இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஒரு மாசம் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் வந்து தேங்காய் என்னென்ன இருக்குது, என்னென்ன பலன் அடையலாம் செய்யலான்ற மாதிரி எல்லாமே பூரா வந்து பிறருக்காக உபயோகிக்கிற மாதிரி எல்லாமே பூரா இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க ஐயா.
0: சரி சரி.
2: அதனாலதான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரெண்டு மூணு வருஷமா நல்லா சிறப்பா நடத்தி நிக்குது.
0: இல்ல, நான்காவது வருடமா எனக்கு தெரிஞ்சு. நான் தருமபுரி பண்பலை, அதை நானே நாலு வருஷம் வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஆமா ஆமா.
0: அதனால அது எப்பயுமே நம்முடைய பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கும் விதமாக நிகழ்ச்சிகள் செஞ்சுட்டே இருக்கு.
2: ஆமா ஆமா.
0: சரி, இப்போ இப்ப வந்து நிறைய மாணவர்கள் தான் வந்திருக்காங்க, அவர்களுக்கு எல்லாம் என்ன பேச இளைஞர்களுக்கு மாணவர்கள்
2: எடுத்து சொல்றதுக்கு அவங்க எல்லாம் கேக்குறதெல்லாம் வந்துக்கிறாங்க. ஒரு கிளாஸ் எல்லாம் போற எடுத்தாங்களே போரா பயங்கரமா பயனடிப்பாங்க. அதனால எல்லாமே வந்துருக்கிறாங்க. நேரத்து வந்து ரொம்ப சிறப்பா நடக்கிறதுக்கு இப்போ கலெக்டர் எல்லாம் போற வந்துக்கிறாங்க. அதை முடிஞ்ச முடிஞ்சு அவங்களும் பேச்செல்லாம்
0: சென்னை ஓடை கூட பயன்படுத்தி பல்வேறு அப்படியே அழகாக்கூடிய நவீனமயமாக்கப்பட்டு ஒரு புதிய முறையில பல்வேறு கைவினைப் பொருட்கள், ஓடுகள் எல்லாம் தயாரிக்கிறார்கள், நாறு சேர்ந்து தயாரிக்கிறார்கள். இப்படி தென்னை வந்து அடி முதல் நுனி வரை மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக தென்னையும் தென்னை மரமும் இருக்கிறது. ஒருத்தர் வந்து ஓடி வந்திருக்காங்க, ரெண்டு மூணு பேர் நம்மள வந்து ரவுண்ட் அப் இருக்காங்க. எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்ட்டு அவர்கிட்ட பேசிடலாம். அது அந்த ஏரியா மண்ணின் மைந்தன் பேசிடுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். நான் அரசம்பட்டி பக்கம் காவகட்டில் பண்பலையோடு இணைந்து இருக்கும் சென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: முருகன் ஐயா அப்படி வந்த பிறகுதான் நிகழ்ச்சி ரொம்ப களைகட்டுது.
3: ஆமா சார், இங்க வந்து சென்னடி வந்து எனக்கு முன்னாடி சொன்னா மூன்று தலைமுறை சென்னை யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆமாங்க, எங்கிட்ட வந்து நெட்டை மட்டும் தான் வச்சிருக்க. அதனால வந்து 100 வருஷம் மரமா எங்கிட்ட இருக்குங்க. அதான் வச்சிருக்க. அதான் எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு போலீஸ் தனியாக தான் மாற்றலாம். ஆனா சென்னையில வந்து அழகா வந்து எனக்கு வந்து நீங்க வந்து வழிகாட்டு சார். அந்த மாதிரி வந்து சென்னை நிகழ்ச்சி எடுத்தா கென்னடி அண்ணன் நண்பர் கென்னடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சார்.
0: சூப்பர் சூப்பர்.
3: நன்றி சார்.
0: நன்றி
3: நன்றி சார். வணக்கம். அரசு மட்டும் சார் காவாக்கட்டு சென்னை ஏ முருகன் சார்.
0: சரி வணக்கம். இன்னொருத்தர் வந்திருக்காரு.
4: ஐயா வணக்கம். நான் காரியமங்கலம் மட்டும் கெமிஸ்ட்ரி தேவராஜன். சென்னை
0: விவசாயம்
4: லைவ் நான் மட்டும் இல்ல, நான் பல பேர் விசாரிச்சேன். இல்ல பண்பலை கேட்டுட்டு தான் அதிகமாக பண்பலை
0: கேட்டுட்டான்.
4: ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. பாக்கிறது ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம பண்பலை

0: வித்தியாசத்தை நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாங்க.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி,
0: ரொம்ப நன்றி.
1: அடுத்து ஒருத்தருக்காரு, ஐயா வணக்கம்.
2: இன்றைய காலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5க்கும் ஏற்காடு பண்பலை 103.7க்கும் இன்றைய உலக தேங்காய் தினம் மிக சிறப்பாக இது மாநாடு போல தெரியுது நினைக்கிறேன்.
1: மாநாடா?
2: மாநாடு தான்.
1: சரி சரி.
2: நமது ஆட்சி லீனவீரன் ஐயா அவர்கள், நான் கடந்த வருடங்கள் ஒரு முறை வந்து பேட்டி கொடுத்துட்டு போனது, தற்சமயம் இப்ப பேட்டி கொடுக்குறேன்.
1: சரிங்க,
2: மிக சிறப்பாக இருக்குது. ஐயாவும் சிறப்பா பேட்டி எடுக்கிறாரு. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி, நன்றிங்க. இணையிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி இணைவோம். பண்பலையோடு இணைந்தே இருங்கள்.
3: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய உலக தென்னை தினத்தை ஒட்டி சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தி வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
8: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
11: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேரம் முற்பகல் 11:35 கேட்டிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உலக தென்னை தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் நடைபெறும் தென்னை மதிப்பு கூட்டுப் பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து நேரலையாக தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க லீலவினோதன். லீலவினோதன் தொடர்ந்து பேசலாம்.
1: மலை நீ புலையே தன்னை நிறுத்தி.

0: தமிழ் செல்வி கேக்குதுங்களா?
1: கேக்குதுங்க லீலவனதன், பேசலாம்.
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இசை கச்சேரிகள் இருக்கிறதுனால நிறைய அப்படியே ஒளி ஒளியா இருக்கு, அதனால இடையில வந்து கேட்க முடியல, தடங்களுக்கு வருந்துகிறோம். இப்ப வந்து நம்ம சார் செந்தில்குமார் சார் இருக்காரு, கிருஷ்ணகிரி கேவிகேனுடைய சார் வந்து பாத்தீங்கன்னா. சரி, ஐயா கிட்ட பேசிடுவோம்.
2: வணக்கம் சார். வணக்கங்க.
0: நீங்க என்ன சார் இருக்கீங்க கேவிகே?
2: வேளாண்மை அலுவலகத்துல வேளாண் விரிவாக்கம் அப்படிங்கிறது வந்து தொழில்நுட்பத்துல பணியாற்றி வரேங்க.
0: சரி சார், எப்படி இருக்கு இப்போ அந்த தென்னை இதெல்லாம்?
2: சார், இன்னைக்கு வந்து நம்ம புலியூர்ல வந்து உலக தென்னை தினம் வந்து சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுல வந்து வேளாண்மை சார்பாக வந்து ஸ்டால் அமைச்சிருக்கிறோம். இது வந்து எங்களோட சேர்ந்து நாங்க மட்டும் இல்லாம ஒரு அரசாங்கத்தை சார்ந்த வேற அரசாங்க நிறுவனங்களும் தனியார் துறை நிறுவனங்களும் ஒரு 50-60 ஸ்டாலுக்கு மேல போட்டிருக்காங்க. இது வந்து விவசாய தென்னை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் தோட்டக்கலை எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது.
0: சரிங்க, இப்போ வந்து இப்ப கேவி கேம் இல்லாம இன்னும் என்ன மாவட்ட நிர்வாகம் என்னென்ன துறைகள்லாம் இதனோட இணைஞ்சிருக்கு இந்த உலக தென்னை தினத்துல இந்த கருத்தரங்கத்துல?
2: இது வந்து வேளாண்மை மையம் மட்டும் இல்லாம பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையம் வந்து கலந்துருக்காங்க. அடுத்து வந்து வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறை வந்து கலந்துருக்காங்க. பிளஸ் வந்து அது இல்லாம தோட்டக்கலை துறை கலந்துருக்காங்க. வேளாண்மை துறை இணைஞ்சிருக்காங்க. நாங்க இது இங்க இருக்கிற நம்ம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க துறை மட்டும் இல்லாம தனியார் துறை நிர்வாகம் திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. வெவ்வேறு மாவட்டத்தில இருந்து வந்து இதுக்கு இந்த ஸ்டால் போட்டு அமைச்சிருக்காங்க. இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது.
0: சரிங்க, தென்னை மதிப்பு கூட்டல்ல எது மாதிரியான பொருட்கள்லாம் இவங்க கத்து தராங்க, எது மாதிரியான பொருட்கள்லாம் செய்யணும் அப்படின்ற பயிற்சி கொடுக்குறாங்க? இந்த பயிற்சியில வந்து இந்த உலக தென்னை தினத்துல சிறப்பு விருந்தினர்கள் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க?
2: இப்ப வந்து சென்னை உலக இந்த நிகழ்ச்சியில வந்து ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் அவர் கலந்துருக்காங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்துருக்காங்க, மற்ற துறை சார்ந்த அளவுக்கு எல்லாமே கலந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. இப்ப வந்து நீங்க வந்து சென்னையில வந்து மதிப்பு கூடுதல் வந்து கேட்கறீங்க. இப்ப வேளாண்மை அலுவல் மையத்தின் சார்பாக வந்து விவசாயிகளுக்கு இந்த எங்க வேளாண்மை அலுவலகத்தினா அவங்களுக்கு தேவையான மதிப்பு கூட்டம் சென்னையில என்னென்ன மதிப்பு கூட்டல் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து நாங்க பயிற்சி மூலமா அழிச்சுட்டு இருக்கோம். இதை வந்து தேவைப்படும் விவசாயிகள் எங்களோட வேலை அணுகி பயன்படலாம் கேட்டுக்கொள்ளுங்க.
0: ஆமா, நன்றி நன்றி சார். இப்ப சார் இன்னொருத்தர் இருக்காரு, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நிறைய புது விதமா இதெல்லாம் இருக்கு அங்க. இதே வில்லேஜ் தான் எங்களுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குன்னே தெரியாது. இது மூலமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் சார். சென்னையை பத்தி நிறைய
0: யூஸ்ஃபுல்லா இருக்கு.

0: சார் வணக்கம்.
1: வணக்கங்க. இந்த சென்னை
0: பேர் சொல்லிருங்க, நம்ம நேரில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், இருந்தாலும் சொல்லிருங்க.
1: என்னுடைய பெயர் வந்து முகமது இஸ்மாயில். வேளாண்மை அறிவியல் மையம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேளாண் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த உலக தென்னை தின விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேவிகே சார்பாக தென்னை மரம் ஏறக்கூடிய கருவிகளை பற்றியும் விவரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தென்னையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் தரக்கூடிய காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூண் வண்டு, இந்த மாதிரி வண்டுகளை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான இன கவர்ச்சி பொறிகளை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதோட விலைகள், அதுக்கு டிராப்ஸ் வந்து எப்படிலாம் வைக்கலான்றது மாதிரிலாம் நிறைய விவசாயிகள்ட்ட சொல்லியிருக்கிறோம். விவசாயிகள் வந்து மிக ஆர்வமாக வந்து இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மிக சிறந்த முறையில் வந்து இந்த தின விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நன்றிங்க.
0: நன்றி. இப்போ வந்து தொடர்கிறார் பார்த்தசாரதி.
2: ஐயா வணக்கம். சென்னம் பார்த்தீங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பேராமட்டில இருந்து வரோம். நீங்க விவசாயி என்ன மாதிரி விவசாயம்? சென்னை மா இது மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில என்ன ரகம்? சென்னை வந்து அந்த பழைய ரகம் தான், அங்க புது ரகம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் வறட்சியான இடம், அதனால அது மாதிரி செஞ்சுட்டு.
3: இங்க என்ன வேலையா வந்துருக்கு?
2: இங்க வந்து புது தென்னை இதெல்லாம் புது ரகம்லாம் இருக்குது, விதைங்கெல்லாம் இது பாக்குறாங்க. உலக தென்னை தினம்ன்றதுனால இது வரைக்கும் நான் எங்கும் போனதில்லை. இப்ப ஃபர்ஸ்ட் இதனால வந்து இதெல்லாம் பாத்துன்னு போலாம். புது வெட்டியா இருந்தா எந்த முறையில தென்னை மரம் வளர்க்குறாங்க, என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுட்டு போலாம் அப்படின்னு வந்தோம்.
3: உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் இந்த விஷயம் தெரியும்?
2: வந்து விதைகள்லாம் லைனா பார்த்தோம். புது புது ரகமான விதைகள்லாம் இருக்கு. இந்த ஒற்று ரக தென்னையெல்லாம் இருக்கு பார்த்தோம். அதனால சரி, ஒரு சில காயும் போது மழை வந்தா எடுத்து வைக்கலாம். இந்த நாட்டுக்கமான இருக்கு, அவரை தோரை இருக்குது, பாவக்காய் இதெல்லாம் நாட்டுக்கம் நாட்டுமே அழிஞ்சு போச்சு. ஐப் எங்க பார்த்தா ஹைபிரிட் பார்த்தா என்ன பண்ணுன்னா அது வந்து காய் வந்து வரைக்கும் தாங்க மாட்டேது. அது சாப்பிட்டோம்னா ருச்சியும் கிடைக்கிறது இல்லை. எந்த காய் பயன் பண்ணாலும் தக்க முடியாம என்ன பண்ணுறது, பிரிட்ஜில் வச்சு அதை வேக வச்சோம்னா சரியா வேக மாட்டேது. குழ குழம்பு வேக மாட்டேது, சரியான வேகம் ஆக மாட்டேது. பிரிட்ஜில் வச்சுட்டு எத்த சந்தைகளை போனாலும் அந்த ஹைபிரிட் பருத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா காயை கொண்டு போய் பிரிட்ஜில் வச்சு வச்சு கொண்டு வந்து சந்தையில் வித்துறாங்க. அதை நம்ம கொண்டு வந்தோம்னா சரியா வேக மாட்டேங்குது. சரி வெந்த மாதிரி சரியா வேகறது இல்லை, ருசி பாகம் வர்றது கிடையாது, சரியான இது வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால நாட்டு ரகம் நம்ம பயன்படுத்தினா நமக்கு பாகமும் கிடைக்கும், இயற்கை முறையில் சத்தும் கிடைக்கும். ரெண்டாவதா வந்து இந்த ஹைபிரிட் வர்றதுனால என்ன செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூரியா போட்டு காய்கறிகள்லாம் வந்துச்சு. யூரியா போட்டாங்கன்னா 15 நாள்ல அந்த கீரைங்க காய்ங்கெல்லாம் வந்துடும். இந்த சிஎன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அது வந்து கிலோ 80-100 விற்கிறாங்க. அது போட்டோம்னா என்ன பண்ணுதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு நெல் அளவு வளர்ச்சி கொடுக்குது, வளர்ச்சியை தூண்டுது. அதனால என்ன பண்ணுதுன்னா அந்த விதைச்சிய 5வதுன்னு 4வதுன்னு அந்த கீரைகளை கொண்டு வந்து வச்சிடறாங்க. கீரைங்க அந்த காய்ங்களை கொண்டு வந்துடுறாங்க. அதை நம்ம எடுத்துன்னு போனோம்னா வாங்கும் போது நல்லா இருந்தது. வீட்டில் கொண்டு போயிட்டு நம்ம பிரிட்ஜில் வைக்காம விட்டுட்டோம், இல்ல இயற்கை முறையில வச்சோம்னா அந்த காய் அப்படி சுருங்கி அழிக்கக்கூடிய தன்மைக்கு வந்துருது. அது வந்து பிரயோஜனமானதே கிடையாது.
3: சரிங்க, நல்லதுங்க.
4: வணக்கம் சார், என்னுடைய பெயர் உதயன். இங்க கிருஷ்ணகிரி வேளாண்மை அறிவியல் மையத்துல உளவியல் துறையில தொழில்நுட்பாளராக நான் பணியாற்றி வருகிறேன். இன்று இந்த சீரன் சிறப்பு மிக்க அந்த உலக தென்னை தினத்துல முன்னிட்டு வந்து நம்ம இங்க அரசம்பட்டி அந்த இடத்துல பெரிய விழாவா இங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் அங்க கலெக்டர் மற்றும் எம்எல்ஏ எல்லாம் கலந்து கொண்டு இங்க கொண்டாடிட்டு வரோம். இப்போ நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இங்க அக்ரி கேவிகே சார்பாக இந்த ஸ்டால்ஸ் போட்டு விட்டுருக்கோம். ஏன்னா குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து விவசாயிக்கு நிறைய விஷயங்கள் அங்க பண்ணிட்டு, அதுல குறிப்பா வந்து இந்த உரம் மேலாண்மை வந்து கடைபிடிக்கிறது வந்து கம்மியா இருக்கு. இதனால வந்து அவங்களுக்கு மகசூல்ல இழப்பு வந்து ஏற்படும். அப்புறம் அந்த தென்னை மரம் குறுத்து வந்து சிரித்து போயிட்டோம். அப்புறம் வந்துட்டோம் குஞ்சி விற்கிறதெல்லாம் எல்லாமே வந்து கீழே கொட்டி போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்குது. இதுக்கு காரணம் விவசாயிகளுக்கு தனி மட்டுமே கொடுக்குறாங்க, அது மட்டும் தீர்வாகும். என்ன செய்யலாம்னா நுண்ணூட்டச்சத்து கொடுக்கலாம், அப்புறம் வந்து பேருட்டச்சத்துக்கள் இதெல்லாம் வந்து 5 வருடங்களுக்கு மேல அனைத்து மரங்களுக்கும் 6 மாதம் நம்ம உரங்கள். இப்போ இந்த குஞ்சி கொட்டுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகம் சார்பாக சென்னை டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மரத்துக்கு 40 மில்லியன் சென்னை டான்ஸும் 160 மில்லி வந்து சுத்தமான தண்ணீரும் இளமே வந்து கட்டிட்டு நம்ம வேர்வழியா நம்ம சத்தத்துக்குள்ள நம்மளுக்கு அந்த குறும்ப கொற்ற அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம பேருட்ட சத்தம் வந்து ஒரு 50 கிலோ தொழுவுரத்தோட ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு மரத்துக்கும் கட்டாயம் வைக்கணும்.
3: விவசாயிகள் வந்தா உபயோகமா இருக்கும்.
4: கண்டிப்பாக உபயோகமா இருக்கும். அது இது கேவிக்கே வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பயிற்சி பட்டறை தான். ஏன்னா புதிய தொழில்நுட்பங்கள்

0: வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா தொழில்களும் விவசாயிகளும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான் கேவிக்கோட தலையாய ஒரு பணியா இருக்கு.
1: தமிழ்ச்செல்வி
2: சொல்லுங்க. பார்த்து சார்,
1: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும்.
2: சரிங்க.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் உற்பகல் 11:49 கேட்டிருக்கும். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உலக தென்னை தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் நடைபெறும் தென்னை மதிப்பு கூட்டுப்பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து நேரலையாக விளம்பர கேட்டிருக்கும். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க லீல வினோதன்.
3: வணக்கம் வணக்கம் தம்சவி.
2: நான் சொல்லுங்க பார்த்த சரதி.
3: இப்ப வந்து ஒரு பெண் தொழில் முனைவர் அவர்கிட்ட பேசலாம்.
2: பேசலாம்.
4: வணக்கம் சார், என்னோட பேர் சந்தியா.

0: 9.7. உலக தென்னை தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் நடைபெறும் தென்னை மதிப்பு கூட்டுப்பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து நேரடியாக விளம்பரம் கேட்டு ரசிச்சிருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க லீல வினோதன்.
1: வணக்கம் வணக்கம் தம்சவி. நான்
0: சொல்லுங்க பார்த்த சாரதி.
1: இப்ப வந்து ஒரு பெண் தொழில் முனைவர் அவர்கிட்ட பேசலாம்.
0: பேசலாம்.
2: வணக்கம் சார், என்னோட பேர் சந்தியா. நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்ல இருந்து வரேங்க சார்.
1: இப்ப இங்க என்ன வேலையா?
2: நான் தென்னை திருவிழால முதல் முறையா நான் வந்து ஆர்கானிக் ஸ்டால், அதாவது நாங்க மார நெர்பல் சொல்லிட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 10 வகையான மூலிகைகள் சோப்பு, குளியல் சோப்பு இருக்கு.
1: என்ன மாதிரியான சோப்பு? ஒவ்வொருத்தரோட பேர்
2: எங்க கிட்ட இருக்கிற சோப்பு பாத்தீங்கன்னா குப்பை மீனி சோப்பு, வெப்பாலை சோப்பு, மஞ்சள் சோப், ஆட்டுப்பால், அதிமதுரம் சோப், அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி நம்ம 10 வகையான சோப் பண்றோம் சார்.
1: இது எல்லாமே புல்லன் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்றோம்.
2: ஆமா, தேங்காய் எண்ணெய் மட்டும் கிடையாதுங்க சார், செக்கிலாட்டின நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் பாத்தீங்கன்னா பாதாம் எண்ணெய், இந்த மாதிரி வந்து நிறைய கெரியர் ஆயில், அதாவது கோல்ட் பிரஸ் மெத்தட்ல பண்ற சோப்புங்க தான் சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: யூஸ் பண்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராதுங்க?
2: இது யூஸ் பண்றதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராதுங்க சார். இது வந்து நாங்க ஆர்கானிக்கா நம்ம செய்யறதுனால ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கள இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க சார்.
1: குழந்தைங்கன்னா எத்தனை வயசுல இருந்து யூஸ் பண்ணலாம்
2: சார்? நம்ம பாத்தீங்கன்னா மெயினா இந்த பிராண்ட் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயின் காரணமே என்னோட குழந்தைகள் தான். அவங்களுக்கு ஆர்கானிக்கா நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் நம்ம கொடுக்கணும்ன்றதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்ப நான் சேல் பண்ணவும் பண்ணிட்டு இருக்கேன். என் குழந்தைங்களுக்காக பண்றதுனால நான் ஆர்கானிக்கா பண்ற குழந்தைங்க 2 வயசு குழந்தைங்களே நம்ம சோப் யூஸ் பண்ணலாங்க சார்.
1: இந்த சோப்பு வந்து எத்தனை வருஷமா தயாரிச்சுட்டு இருக்கீங்க?
2: நான் 6 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஆர்கானிக் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நல்ல ஆர்கானிக் விழிப்புணர்வு வந்துருச்சு. நம்ம கெமிக்கல்ல தவிர்த்துட்டு ஆர்கானிக்கா யூஸ் பண்ணணும்னு இப்ப எல்லாருமே மக்கள் வந்து மாறிட்டு வராங்க சார் ஆர்கானிக்கு.
1: இந்த உங்களோட ப்ராடக்ட் வாங்கணும்னா என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம்? வாட்ஸ்அப்ல வேற என்ன
2: சார்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வந்து அவைலபிளா இருக்கோம். வாட்ஸ்அப் ஆர்டரும் எடுத்துக்கிறோம். இன்ஸ்டாகிராம்லயும் மார நெர்பல் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுலயும் டிஎம் பண்ணி வாங்கிக்கலாம்.
1: இந்த மூலிகை சோப்பு எவ்வளவு விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது
2: சார்? நம்ம கிட்ட வந்து நம்ம அஃபோர்டபுள் பிரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார்.
1: நல்லது, உங்களோட தொழில் வந்து மேன்மேலும் வளர வாழ்த்து.
2: நன்றிங்க சார்.
1: தமிழ் செல்வி, இன்னொரு தொழில் முனைவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். என்னோட பேரு வளம் யமுனா. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றேங்க.
1: உங்களோட இண்டஸ்ட்ரியோட பேர் என்ன?
3: வளம் நியூட்ரி ஃபுட். அதுல வந்து நாங்க முளைக்கட்டின தானியங்களை பண்ணிட்டு இருக்கோங்க.
1: இப்ப எத்தனை வருஷமா இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க?
3: இப்ப ஒரு 1.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க.
1: என்ன மாதிரியான தானியங்கள் வந்து இது பண்ணிருக்கோம்?
3: நாங்க இதுல ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் தானியங்களை பண்ணிட்டு இருக்கோங்க. ஏன் நான் இதை எடுத்தேன் அப்படின்னா, ஒரு வீட்டோட ஆரோக்கியங்கிறது அந்த வீட்டோட சமையல் அறையில இருந்து தாங்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சமையல் அறையில இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஜங்க் ஃபுட் தான் சமைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நேரம் இல்லை. அந்த நேரத்தை மையமா தான் இப்ப இருக்கிற காலத்துக்கு முளைக்கட்டி சாப்பிட்டா நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது யாருமே நம்ம எடுத்துக்கிறது தெரியும். அப்படிப்பட்ட உணவை இன்ஸ்டன்ட் வடிவு கொடுக்கணும். குழந்தைகளுக்கும் சத்து போகணும், அம்மாக்களுக்கும் சத்து போகணும், வேலை
1: எல்லாருமே இருப்பாங்க
3: நாங்க வந்து பிரசர்வேட்டிவ்ங்க, இதுல 100% நேச்சுரல் ப்ராடக்டா தான் பண்றோம். நாங்க பிரசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்றது இல்ல. அது போக எங்களுதுல டீ வெரைட்டிஸும் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல 108 இதழ் தாமரை டீ, இது நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றோம். அப்புறம் கந்தியூர் கருப்பு வெத்தலையை யூஸ் பண்ணியும் டீ பண்ணிட்டு இருக்கோம். தங்குப்பூ டீயும் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அப்படிங்களா? இப்ப இந்த டீ வகைன்னு சொல்றீங்கல்ல, அந்த டீ வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்?
3: அது வந்து உங்களுக்கு டிப்பு ஃபார்மட்லயே கொடுத்துட்டு இருக்கோங்க. சுடுதண்ணி மட்டும் இருந்தா போதும், அந்த டிப்பை ஒரு போட்டு நீங்க எடுத்து குடிச்சுக்கலாம். இது 108 இதழ்ங்கிறது சித்த மருத்துவத்துல ஆயிலை நீட்டிக்கும் மூலிகை அப்படின்னு தாமரைய சொல்றாங்க பொதுவா. அப்படிப்பட்ட தாமரையிலேயே ஒரு பூல 108 இதழ் இருக்கு. அந்த பூ நம்ம டெய்லி அந்த டீயா எடுக்கிறதுனால உடம்புல இருக்க செல்களோட அழுக்கல் தன்மையை குறைச்சு இளமையா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: இப்ப அந்த 108 இதழ்னு சொல்றீங்கல்ல, அந்த இதழ்கள் எப்படி வந்து நீங்க எடுக்கிறீங்க?
3: அது வந்து அந்த பூவா விவசாயிகிட்ட வாங்கிக்கிறாங்க. அந்த பூவை வந்து தனியா இதழ தனியா பிரிச்சு நாங்க போட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு நாங்க பண்றோம்.
1: உங்களோட தொழில்

பல்வேறு வகையான செடிகள் அதே போல

0: இயற்கை விதைகள், நிறைய பேருக்கு வந்து இயற்கை விதைகள் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ அரசம்பட்டியில நடக்கக்கூடிய இந்த அரசு அரசோடு இணைந்து அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கம் நடத்தக்கூடிய அந்த உலக தென்னை தின விழாவிலே இந்த கருத்தரங்கிலே நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இருக்கிறது. அங்கு பல்வேறு விதமான இயற்கையான முறையில் தேன், அதே போல பல விதைகள் வந்து இயற்கையான விதைகள் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. எங்க கிடைக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். இங்க அனைத்து வகையான கொய்யா, இயற்கையான கொய்யா விதைகள் ஆரம்பிச்சு அனைத்து வகையான இயற்கை விதைகளும் இங்க கிடைக்குது. மிகவும் குறைவான விலையில் தான் கிடைக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் 25 ரூபாயில அந்த இயற்கை விதைகள் வந்து இங்க கிடைக்குது. அதையும் வந்து வாங்கி பயன்பெறலாம். அதே போல விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு நவீனமயமாக்கப்பட்ட உபகரணங்கள் இப்படி நிறைய இருக்கு. இந்த உலக தென்னை தினத்துல அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கம் நடத்தக்கூடிய இந்த உலக தென்னை தின விழா இங்கு சீரும் சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் காவல்துறையும் தொடர்ந்து இதற்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியோடு வந்து பார்த்து விட்டு போகிறார்கள். பெரியவர்கள், சின்ன குழந்தைகள், அதே போல கல்லூரி படிக்கக்கூடிய பல்வேறு கல்லூரி மாணவர்களை இங்க நாம் எதிரிலே கண்படுகிறார்கள். ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவை போல அரசம்பட்டியிலே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும் பயனடைய வேண்டும், வந்து பார்த்து பயனடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நானும் பார்த்த சாரதியும் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் பண்பலை சார்பாக நன்றி, வணக்கம், இளையம் திரும்புகிறோம். நன்றி நேயர்களே.
1: நன்றி நன்றி லீல வினோதன், பார்த்த சாரதி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

நேர்களை இத்துடன் நிறைவு பெறுகிறது உலக தென்னை தினத்தை ஒட்டிய சிறப்பு நிரலை. இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தென்னை மதிப்பு கூட்டுப் பொருட்கள் மற்றும் வேளாண் கண்காட்சியிலிருந்து நேரலையாக விளம்பர கேட்டு ரசித்தும் நிகழ்விடத்திலிருந்து நம்முடன் இணைந்திருந்தார்கள் அறிவிப்பாளர்கள் ஜே எஸ் லீல வினோதன், ஜே பார்த்தசாரதி ஆகியோர். நேர்களினி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:10 களத்தில் சந்திப்போம். இன்று சிலம்பம் போட்டியில் உலக சாதனை புரிந்த தருமபுரி மாவட்டம் கொளப்பாறை பகுதியைச் சார்ந்த சிலம்பாட்ட வீரர் எஸ் ஜே அரேந்திரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சுழல் காப்போம். அறிவிப்புகள் தொடர்ந்து மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00

விவசாய அரங்கம் இன்று இறால் வரப்பில் நோய் மேலாண்மை. பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி கவியரசு அவர்கள் கூறும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 கட்சி வீல் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள், 5 மாலை தென்றல், 6 தர்மபுரி ராதிகிருஷ்ணா ஜல்லீர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி, கோயம்புத்தூர் ஜலஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:10.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் களத்தில் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் சிலம்பம் போட்டியில் உலக சாதனை புரிந்த தர்மபுரி மாவட்டம் கெலாப்பறை பகுதியைச் சார்ந்த சிலம்பாட்ட வீரர் SJ ஹரேந்திரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் சுபலக்ஷ்மி.
3: வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பெயர் SJ ஹரேந்திரா. நான் தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கிளாப்பறை கிராமத்திலிருந்து வரேன்.
3: சரி, என்ன படிக்கிறீங்க?
4: கம்பைநல்லூர் ஸ்ரீராம் பப்ளிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு
3: படிச்சிட்டு இருக்கீங்க. சரி, நிறைய தற்காப்பு கலைகள் இருந்துமே நீங்க ஏன் சிலம்பத்தை கத்துக்கிட்டு நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க இல்லையா? சரி, நீங்க ஏன் சிலம்பமா இவ்வளோ ஆர்வத்தோட கத்துக்கிட்டீங்க?
4: நான் தற்காப்பு கலையை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட இருந்தேன், அதனாலதான் சிலம்பத்தை சொன்னேன்.
3: சரி சரி, உங்களுக்கு சிலம்பம் ரொம்ப பிடிக்குமோ?
4: ரொம்ப பிடிக்கும்.
3: சிலம்பம் பயிற்சிக்கு நீங்க போயிருப்பீங்க இல்லையா, அப்ப அந்த பயிற்சியோட முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது?
4: முதல் நாள் வந்து கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, பதட்டமாகவும் இருந்தேன்.
3: அதுக்கப்புறம் போக போக சரியா போச்சுங்களா?
4: சரியா போச்சு போக போக.
3: சரி, சில பேர் நினைச்சிருப்பாங்கல்ல, சோ முதல் நாள் இவ்வளவு கஷ்டமா இருக்கே, நம்ம போவோமோ வேணாவோ அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வரலையா?
4: இல்ல, அந்த மாதிரி எதுவும் தோணது இல்ல.
3: ஏன்னா உங்களுக்கு சிலம்பம் அவ்வளவு பிடிக்கும் நினைக்கிறேன். சில பேருக்கு அந்த மாதிரி பயம் பதட்டத்தாலே நிறைய பேர் அந்த முயற்சியை கைவிட்டுருவாங்க. ஆனா நீங்க அப்படி நினைக்காம உங்களுக்கு பிடிச்ச சிலம்பத்தை உங்களோட தொடர் முயற்சியால நிறைய பிராக்டிஸ் பண்ணி நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே, எந்த வயசுல நீங்க சிலம்பத்தை கத்துக்க ஆரம்பிச்சீங்க?
4: நான் 3ஆவதுலேருந்தே போயிட்டு இருக்கேன் சிலம்பத்தை.
3: 3ஆவதுலேருந்துனா 8 வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வயசு என்ன?
4: இப்போ வந்து 12.
3: 12 வயசு. ஆக்சுவலி 8 வயசுலேருந்து 12 வயசு வரையும் கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க நிறைய போட்டிக்கு போயிருப்பீங்க. நீங்க போன போட்டிகள்ல முதல் போட்டி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரியான அனுபவத்தை அது தந்துச்சு?
4: சிலம்பம் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் மதுரை.
3: ஓ, அங்கதான் முதல் முதல்ல நீங்க வாங்கின அவார்டா? எந்த வருஷம் வாங்கினீங்க?
4: 2022.
3: சரி, எந்த பர்பஸ்க்காக நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கினீங்க சிலம்பம்ல?
4: 5 hour பேசிக் சிலம்பம் சுத்த அவார்ட் தானாங்க.
3: ஓ, அந்த 5 hours நீங்க வந்து கண்டினியூவஸா சுத்திக்கிட்டே இருக்கணுமா?
4: அந்த அனுபவம் தான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவமா இருந்துச்சு. இங்கனா தேனி, எங்க இங்க இருந்து போறது ரொம்ப ரிஸ்க் தான். பஸ்ல போயிட்டு சரியா தூக்கம் இல்லாம சாப்பாடு எல்லாம் இல்லாம அதனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து போயிட்டு வந்து பாவலா டெக்னிக்ஸும் அடிமுறை பயிற்சியும் சொன்னாங்க. அதை வந்து பிராக்டிஸ் பண்ற பாதியில மழை பெஞ்சிச்சு, ஃபுல்லா சேரு சகதியா இருந்து கையில ரொம்ப பெயினிங்கா இருந்துச்சு அந்த டைம்ல. அப்ப வந்து அது இல்லாம மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாம் போட்டாங்களோ, அப்ப டான்ஸ் பண்ணிட்டே பண்ணிட்டு இருப்போம் மேல ஸ்டேஜ் எல்லாம் சுத்திட்டு இருக்கிறப்ப அப்படி நேம் எல்லாம் கேட்டு ஆனர் எல்லாம் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து என்னால மறக்க முடியாம இருக்கும் எதுவுமே.
3: அதை வாங்கும் போது நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க?
4: அவங்க என் நேம் அனௌன்ஸ் பண்றப்போ நான் வந்து ரொம்ப

0: எமோஷ்னல் ஆகிட்டு என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த டைமில் வந்து நான் போட்ட என்னோடய எஃபர்ட்டு ஹார்ட் ஒர்க் தான் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சு.
1: ஆமாம், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போனதுனால இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு மறக்க முடியாததாக ஆயிடுச்சு. சரி, நீங்கள் படிச்சுட்டே இருக்கும் போது இந்த சிலம்பமும் பண்ணுறீங்க இல்லையா, இதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? சில பேர் வந்து விளையாட்டுக்கு போனாங்கன்னா படிப்பை விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை எப்போ மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க?
0: நான் மார்னிங்கு 6 to 7 o'clock 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 7:40 பக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டுனா ஈவினிங் வந்து ஸ்டடிஸ் தப்பா தினைக்கு வீக் ஃபுல்லாக மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் 1 hour.
1: ஓகே, அந்த 1 hour மட்டும்தான் உங்கள் சிலம்பத்துக்காக நீங்கள் ஒதுக்குவீங்களா? சரி, நீங்கள் மட்டும்தான் சிலம்பம் கற்றுட்ருக்கீங்களா? அதாவது சில வீட்டில் வந்து வழி வழியாக கற்றுப்பாங்க, தாத்தா கற்றுட்ருப்பாங்க, அப்பா கற்றுட்ருப்பாரு, அதனால் அதுக்கப்புறம் பையனுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வழி வழியாக கற்றுக்கிட்டு இருக்கீங்களா?
0: இல்லை, எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு.
1: நீங்கள் தான் ஃபஸ்ட்டா?
0: சிலம்பம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குன்றதுனால தான் நான் எங்கள் வீட்டில் கற்றுக்கிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு.
1: அப்படின்னா உங்களுக்கு சிலம்பத்தில் வந்து அவ்வளோ ஆர்வம் இருக்கு போல. இப்போ நாளைக்கு ஒரு போட்டி இருக்குதுன்னா அந்த போட்டிக்கு நீங்கள் இன்னைக்கு எப்படி தயாராகுவீங்க?
0: இப்போ முன்னாடி மேட்ச்னா எப்படி ப்ரொசீஜர் எப்படின்னு மேட்ச்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ டைமிங்லாம் சொல்லிட்டாங்கன்னா இப்போ 1.5 minutes அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் டைமிங் வச்சு ஸ்பீட் எடுத்துப்பேன். அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
1: ஓ, வீட்டில் அந்த ஸ்பீட்குள்ள உங்களால் முடியுதான் அப்படின்றதாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துப்பீங்க. ஓகே, அப்போ எத்தனை முறை அதை ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க? ஏன்னா எவ்வளோ நேரம் உங்களுக்கு எடுத்துக்கும்? ஏன்னா அந்த மினிட்ஸ்குள்ள கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க?
0: டைமிங் வர வரைக்கும் எடுத்துப்போம். ஒரு சில டைம்லாம் 1 week 1 month கூட ஆகும்.
1: ஓ, அப்போ சிலம்பம் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி சொல்லுவாங்க?
0: ஒரு 2 months முன்னாடி சொல்லிடுவாங்க.
1: ஓ, நிறைய காம்படிஷன்ஸ் வரும்போதெல்லாம் 2 months முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்கள் அதுக்கான ஸ்பீடை வீட்டிலிருந்தே பிக்கப் பண்ணிப்பீங்க. சரி, நீங்கள் வீட்டில் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் வீட்டில் தினமும் 1 hour மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், மற்றபடி என் ஸ்டடி அது பாதிக்காதுன்னு சொல்கிறீங்க. சரி, அந்த 1 hour ப்ராக்டிஸ் எப்படி கற்றுப்பீங்க? யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க?
0: சண்டே பொம்முடி எங்கள் மாஸ்டர்கிட்ட கிளாஸ் போவோம். அவர் பேர் வந்து வி ராமச்சந்திரன், விஆர்சி சிலம்பம் அகாடமி பொம்முடி. சண்டே போனோன்னா அந்த வீக் அந்த சண்டே கற்றுக்கிட்டு அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்து சண்டே போனோன்னா அங்கே சொல்லித்தருது, அடுத்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன்.
1: ஓகே ஓகே, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துடுவீங்க, பயிற்சியை கற்றுக்கிட்டு வந்துடுவீங்க. உங்களுடைய வார நாட்களில் வந்து நீங்கள் அதை பயன்படுத்தும் போது நிறைய இடத்துல உங்களுக்கு டவுட் எல்லாம் வரும்ல, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை இடையில சில பேருக்கு மறந்துடும், இல்லை சில இடத்துல தடுமாறுவாங்க, மாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பீங்களா, இல்லை நேர்லேயே போயிட்டு அதை சரி பண்ணிட்டு வருவீங்களா, எந்த மாதிரி அதை நீங்கள் பண்ணுவீங்க?
0: நான் செய்கிறத வீடியோ பிடிச்சி மாஸ்டருக்கு அனுப்பி விடுவேன். அவர் வந்து பார்த்துட்டு இதில் என்ன டவுட் இருந்தோ அப்படி கேட்டுட்டு அவர் வந்து அதுக்கு அவர் வீடியோ பிடிச்சி போடுவார், அவரோட டெக்னிக்ஸ்.
1: இது ஒரு நல்ல முறையாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருந்து தான் சொல்லி கொடுக்கணுன்றது கிடையாது, தூரமாக இருந்து கூட அந்த தவறுகளை நீங்கள் சரி பண்ணியிருக்கீங்க. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் சிலம்பம் விளையாடும் போது எது எது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு?
0: தடிதான்ற ஒரு டெக்னிக் இருக்கும், அது குச்சை வந்து கையில் பிடிச்சிட்டு ரெண்டு காலையும் இந்தாட்ட ஜம்ப் பண்ணி அந்தாட்ட எகிறணும், அது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு.
1: அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படி சரி பண்ணிக்கினீங்க?
0: ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு, ஆனா வந்து மனசுல வந்து இதை பண்ணி ஆகணும்ன்ற ஒரு இது இருந்தா நிறைய டைம் முயற்சி பண்ணி அதை வந்து நான் கத்துக்கிட்டேன்.
1: கபடி, நிறைய விளையாட்டுகள்ல கீழெல்லாம் விழுந்து அடிபடுவாங்க, ஆனா அந்த மாதிரி சிலம்பத்துல ஏதாவது இருக்குங்களா?
0: சிலம்பம் குச்சி இப்போ சுத்துற டைம்ல வந்து என்ன ஆகணும், கைக்கு நிறைய வேலை வரும் டைம்ல, ஒரு சில டைம்ல எனக்கே கூட மைனர் ஃப்ராக்சர்லாம் இருக்கு மணிக்கட்டுல.
1: அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி உங்களோட ப்ராக்டிஸை தொடர்ந்தீங்க?
0: 1 week ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, நான் ஒரு 5 days ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன்.
1: உங்களுக்கு பிடித்த சிலம்ப வீரர் அப்படி இல்லைன்னா உங்களோட ரோல் மாடல் சிலம்பத்துல அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க?
0: என்னோட மாஸ்டர் தான்.
1: மாஸ்டர் தான் சொல்லுவீங்க, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க
0: அவரை மாதிரி யாராலும் சுத்தவும் முடியாது, சொல்லித்தரவும் முடியாது.
1: ஓ, சிறப்பு. அவரை மாதிரி யாராலையும் சுத்தவும் முடியாது, சொல்லித்தரவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, எந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா சொல்லி கொடுத்தாரு?
0: புரியிற வரைக்கும் சொல்லி தந்துட்டே இருப்பாரு.
1: புரியற வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரா?
0: மார்னிங் 7 o'clock to 10 o'clock வரைக்கும் எடுப்பாரு. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கத்துக்கணுன்றதுனால எனக்கு 11 o'clock வரைக்கும் கூட டைமிங் எடுத்து பண்ணி தருவார், அதனாலதான் இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கேன்.
1: சரி, சிலம்பத்தில் உங்களுக்கு பிடிச்ச அசைவுனா எதை சொல்லுவீங்க?
0: பாவலா அசைவுன்னு சொல்லுவாங்க, அது அதில் வந்து நிறைய வரும் பம்பல் பதுங்கல், அந்த இது டெக்னிக் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: நீங்கள் சிலம்பம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வேற ஏதாவது?
0: இல்லை, இப்போ ஆர்ச்சரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க.
1: சிலம்பம்ல உங்கள் இலக்கு என்ன?
0: சிலம்பம்ல ஸ்டேட் லெவல் மேட்ச் அடிக்கணும், அதுதான் என்னோட இலக்கு இப்போதைக்கு.
1: சரி, இப்போ ஆர்ச்சரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, அது
0: அதில் வந்து ஒலிம்பிக்ஸ் அடிக்கணும்.
1: சரி, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டா?
0: இல்லை, நான் இன்னும் டான்ஸ் ஆடுவேன், ஸ்டோரிஸ் படிக்க பிடிக்கும், கம்ப்யூட்டரில் கோடிங் பண்ண ரொம்ப பிடிக்கும், நிறைய ஸ்டோரிஸும் படிப்பேன், ஹிஸ்ட்ரிஸ்.
1: ஹிஸ்ட்ரியில் என்ன படிப்பீங்க?
0: ஹிஸ்ட்ரியில் மெயினாக அசோகர் கதைகள் படிப்பேன்.
1: ஓ, சூப்பர். அசோகரும் பிடிக்குமா? நீங்கள் நிறைய போட்டிக்கு போயிருப்பீங்க, உங்களுடைய மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
0: பள்ளி கல்வித்துறை நடத்துகிறேன்.

0: ஸ்டேட் லெவல் மேட்ச்.
1: ஸ்டேட் லெவல் மேட்ச், என்ன அனுபவம் உங்களுக்கு அதுக்கு சொல்லி கொடுத்துச்சு?
0: அனுபவம் சொல்லி கொடுத்துச்சுன்னா அதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ், ஹார்ட் ஒர்க் அதுக்கு பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை வந்து மாவட்ட அளவிலான போட்டியில் ஜெயிச்சு தான், இதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுனதுனால அது அன்ஃபார்ச்சுனேட்லியாக ஜெயிக்க முடியாமல் போயிடும்.
1: ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, அப்போ அந்த தோல்வியை நீங்கள் எப்படி கையாண்டிங்க?
0: எமோஷனல் ஆகிட்டேன்.
1: எமோஷ்னல் ஆகிட்டீங்க. சரி, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க?
0: அதுக்கப்புறம் மீண்டும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு அடுத்து நிறைய அடுத்த மேட்சுக்கு டார்கெட் வச்சேன். அந்த எமோஷன் டைமில் வந்து நான் சிலம்பத்தே விட்டலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எங்கள் மாஸ்டர் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அதனால் நான் மீண்டும் சிலம்பத்தை விடாமல் அடுத்த டார்கெட்டுக்கு அச்சீவ் பண்ணணும்னு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன்.
1: ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க. சரி, அந்த தோல்வியை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு?
0: ஒரு 1 மந்த் 2 மந்த் அதே நினச்சி நினச்சி கொஞ்சம் வருத்தமாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யானைக்கும் சறுக்குன்றத புரிஞ்சிக்கிட்டு நான் என்னோடய ப்ராக்டிஸை ஒரு 2 ஹவர்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஓட ஆரம்பித்தேன் நான் அதுக்காக அச்சீவ் பண்ணுறதுக்காக.
1: சரி, நீங்கள் அந்த 2 ஹவர்ஸாக மாற்றினதுக்கப்புறம் உங்களோட ப்ராக்டிஸில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு?
0: இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக முடிஞ்சு. டெக்னிக்ஸில் இன்னும் கொஞ்சம் அந்த வளைவு நெளிவுலாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ண முடிய முடிஞ்சு. அதனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய நெளிவு செலவு அதிகமாக எஃபர்ட் போட்டு கற்றுக்கிறதுனால எனக்கு வந்து எந்த கஷ்டமும் தெரியலை. அதனால் வந்து இன்னும் எஃபர்ட் போட்டு நிறைய டெக்னிக்ஸ் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு என்னோடய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் நான். அதனால் வந்து நான் எந்த போட்டி நினச்சியும் பயப்படலை. ஏன்னா நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அதை நினச்சி நான் அதனால் பயப்படலை.
1: நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ்க்கு வந்து 6 to 7 அந்த 1 ஹவர் எடுத்துப்பீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு எழுந்திருப்பீங்க? உங்களோட டெய்லி ரொட்டீனில் என்னென்ன பண்ணுவீங்க?
0: நான் மார்னிங் எப்பயுமே 5:20 எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப் பண்ணிவிட்டு மீண்டும் 6:00 to 7:00 ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தோடனே கீழே உடனே அம்மா ஹீட்டர் போட்டு வச்சுருப்பாங்க. அதை குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு 7:40 பஸ் வந்துடும். பஸ்ஸுக்கு ஸ்கூலுக்கு போயிடும். மீண்டும் ஈவினிங் 5:30 வந்துட்டு 7:30 வரைக்கும் ஹோம் ஒர்க் பண்ணுவேன். மீண்டும் 8:30 வரைக்கும் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறது இல்லைனா ஸ்டோரிஸ் ஏதாவது படிக்கிறது இருப்பேன். அதுக்கப்புறம் 9:00 பக்கம் தூங்கிடும் போயிடும்.
1: சரி, நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் வீட்டு பக்கத்து கிரவுண்டு ஏதாவது இருக்கா? விளையாட்டு மைதானத்துக்கு எங்கேயாவது போவீங்களா? இல்லை சில பேர் பார்க்கில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இடத்த அப்படி உங்களுக்காக பயன்படுத்திப்பீங்க?
0: எங்கள் வீட்டை மொட்டை மாடி தான் நான் பயன்படுத்திப்பேன் எனக்காக.
1: ஓ, தினமும் காலையில் வந்து மொட்டை மாடியிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்களா?

0: என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க?
1: இதுல சங்கம் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் சேலம் நடத்தின நேஷனல் லெவல் சிலம்பத்தில் சில்வர் மெடல் வென்றிருக்கேன். அடுத்தது 2023 சோலாஸ் டிஃபென்ஸ் அகாடமி திருச்சி கண்டக்ட் பண்ண ஸ்டேட் லெவல் தொடுமுறை ஃபைட்டிங் மேட்ச்ல கோல்டு பிரைஸ் வின் பண்ணியிருக்கேன். குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் தருமபுரி கண்டக்ட் பண்ண 1.5 hour சிங்கிள் ஸ்டிக் அண்ட் டபுள் ஸ்டிக்ல உலக சாதனை செய்தேன். நெக்ஸ்ட் 2024 ஸ்டேட் லெவல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் சென்னை கண்டக்ட் பண்ண காம்படிஷனில் அதுலேயும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். 2027 தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் ஜோனல் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணிட்டு அடுத்து ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்.
0: நீங்க இத்தனை போட்டிகள்ல கலந்துட்டு இவ்வளவு பிரைஸ் வாங்கியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையா இருந்தது யாரு? சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்கல்ல யாரு?
1: என்னோட எம்டி சார், பிரின்சிபல் சார், ஏஎஸ்எம்எம், அடுத்து வந்து எங்களோட ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ், இவங்கெல்லாம் வந்து எனக்கு மோட்டிவேஷனாகவும் உறுதுணையாகவும் இருந்தாங்க. நான் எப்பயாவது சோர்வாக இருந்தால் கூட அவங்க வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ வெளியில் ஏதாவது புதுசாக மேட்ச் இருந்தால் கூட என்னை வந்து சொல்லி அலாட் பண்ணி இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணு, உன்னால் முடியும், நீ அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க எங்கள் ஸ்கூலில். அவங்க கொடுத்த மோட்டிவேஷனால தான் நான் நிறைய காம்படிஷனில் வின்னும் பண்ண சலிக்காமல் அதை கலந்துக்கும் செஞ்சேன் நான். அதனால் அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் அதுக்கு காரணம். எனக்கு சிலம்பம் சுற்றுறது ரொம்ப பிடிக்குன்றதுனால எங்கள் வீட்லேயே வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க. நான் காலையில் சீக்கிரமாக எழுதுன்றதுக்காக டேடி வந்து எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை எழுப்புவார். மேலே போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் என் அம்மா வந்து எனக்கு ஜூஸ்லாம் போட்டு எடுத்து கொடுப்பாங்க, எனர்ஜி ட்ரிங்க்கு. அப்பாவும் வந்து எங்கள் மேலே கூட இருந்து நான் சுற்றுற வரைக்கும் எனக்கு கூட இருந்து நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி தருவார். பாப்பாவும் வந்து சைடில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுவார். எனக்கு அந்த ஸ்பீடு டைமிங் வர வரைக்கும் எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் உட்காந்து மொபைலில் டைமிங் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்காக என் ஓவர் ஃபேமிலியும் எனக்காக எழுந்துச்சு அந்த வேலையை செஞ்சு எனக்காக ஹெல்ப் பண்ணி ரொம்ப மோட்டிவேஷ்னலாக எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க.
0: நீங்கள் சிலம்பம் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த சிலம்பம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: அது சிலம்பம்ன்றது வந்து நான் பாரம்பரிய கலையும் கூட, அதனால் வந்து அது வந்து எனக்கு உடல் நலமும் மன உறுதியும் எனக்கு ரொம்ப கொடுத்துச்சு. நான் சிலம்பம் கற்றுக்குனா என்ன பெனிஃபிட்னா எனக்கு வந்து ஒரு பாடி கார்ட் மாதிரி, நான் எங்கே போனாலும் பயந்துக்கிட்டு போக தேவையில்ல, ஏன்னா சிலம்பம் நம்ம கூட இருக்குது, அது போதுண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து சிலம்பம் வந்து ரொம்ப ஒரு பக்கபலமாக இருந்துச்சு.
0: நீங்கள் சம்டைம்ஸ் வந்து சோர்வாயிடுவீங்க இல்லையா? சோர்வில்லாத மனுஷங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டிக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னடா நம்ம தினமும் ப்ராக்டிஸ் ஸ்கூலு ரொட்டீனாக போகுதே அப்படின்ட்டு என்னைக்காவது உங்களுக்கு சலிப்பு இருந்திருக்கா?
1: இருந்திருக்கு.
0: அந்த சலிப்புலேருந்து நீங்கள் எப்படி உங்களை மீட்டெடுப்பீங்க?
1: நான் வந்து ஒரு திருக்குறள் படித்து பார்ப்பேன் இந்த டைமில், அப்போ வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும்.
0: அது எந்த திருக்குறள்?
1: தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்.
0: இந்த திருக்குறள் தானா?
1: ம்.
0: இந்த திருக்குறள் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டீங்க?
1: இந்த திருக்குறள் தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கடவுளே கூட இந்த பரிசு கிடைக்காதுன்னு விதியை எழுதி வச்சிருந்தாலும் நம்ம முயற்சிக்கான

0: பரிசு வந்து கிடைச்ச தீரும். அதுதான் வந்து இந்த திருக்குறளோட பொருள் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் நான் படுத்துட்டு இருக்க பெட்ரூமில் சாட்டில் இந்த திருக்குறள் எழுதி முன்னாடி மாட்டியிருப்பேன். நான் எப்பயுமே காலையில் எழுந்திருக்கும் போது திருக்குறளை பார்த்து படிச்சுட்டு தான் நான் எழுந்திருப்பேன்.
1: சரி, நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்னைக்காச்சும் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா வீட்டுல டிவி பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாங்கல்ல, ஆனா நீங்க மட்டும் இப்ப ஸ்டடி பிராக்டிஸ்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணும், பேசாம நம்மளும் ஜாலியா இருக்கலாமா? ஏன்னா இந்த இளமை பருவத்துல எல்லாரோடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கும், நம்ம மட்டும் எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மனநிலை மாறும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: அந்த மாதிரி நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஆனால் வந்து அப்போ வந்து என் மைண்டுக்கு வர என்ன விஷயம்னா, நம்ம எப்பயுமே வந்து கைத்தட்டல் இடத்துல இருக்கக்கூடாது, எப்பயுமே நம்ம கைத்தட்டல் வாங்குற இடத்துல தான் இருக்கணும். அந்த விஷயத்த நான் யோசிச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் மீண்டும் ப்ராக்டிஸ்.
1: சரி, நீங்கள் கடைசியாக வாங்கின அவார்டு என்ன?
0: நான் இந்த இளம் வயசுலேயே இவ்வளோ சாதனைகள் பண்ணினதுனால அறம் செய்ய விரும்ப அறக்கட்டளையிலிருந்து அறம் விருதுகள் 2026 கீழ் இளம் சாதனையாளர் விருது எனக்கு கொடுத்தாங்க. யார் கையானா? ஆக்டர் சதீஷ் மற்றும் நகைச்சுவை நடிகர் மதுரை சென்னையில் கொடுத்தாங்க.
1: சரி, நீங்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: ஃப்யூச்சரில் சிலம்பத்தை கற்றுக்கிட்டால் தமிழர்களின் பாரம்பரியமும் அழியாது, எதிரிகளிடமிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம், உடல் நலமும் மன உறுதியும் நமக்கு பெருகும். அதனால் இன்னொன்னு சிலம்பத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். கம்பின் ஓசை வீரத்தின் மொழி, காலடி அசைவு தமிழின் வழி, பாரம்பரியம் பேசும் கலை, பாதுகாக்கும் தற்காப்பு வலை, சோழர் மன்னர் சொன்ன பெருமை இது, பாண்டியர் புகழை தாங்கும் விது, உடலுக்கு வலிமை மனதுக்கு தைரியம், உயர்த்திடும் நன்மை ஒழுக்கம், சுழலும் சிலம்பம் சுடராய் ஜொலிக்க, தமிழரின் பண்பாடு உலகம் முழுவதும் ஒழிக்க, வீரம் விதைக்கும் தமிழின் செல்வம், வாழ்க வளர்க நம் சிலம்ப கலை என்றும். என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே சிலம்பத்தை நல்லா கத்துக்கோங்க, அது நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலை, அதை நாம தான் பாதுகாக்கணும்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் சிலம்ப போட்டியில் உலக சாதனை புரிந்த தருமபுரி மாவட்டம் கெலாப்பறை பகுதியைச் சார்ந்த சிலம்பாட்ட வீரர் எஸ்.ஜே. அரேந்திரா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் சுபலக்ஷ்மி.

ஒரு காலத்தில் மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்தில் தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்தில் எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காவுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டமைப்பு நிதி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, சுற்றுலா, தனியார் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக அவர் கூறினார். G20 நிதி அமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கி தலைவருடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த கடனுதவி பெறுவது குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட்டது. G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஐரோப்பிய யூனியனின் பொருளாதார ஆணையர் திரு வால்டிஸுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தென்கொரிய துணை பிரதமர் திரு கூ யுன்னுடன் இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் நடைபெறும் G20 நிதி அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக பேசிய அவர், உலக அளவிலான நெருக்கடியின் போதிலும் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதாக கூறியுள்ளார். நிலையான முதலீடு, ஏற்றுமதி, சேவைத்துறையில் வளர்ச்சி மூலம் இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாகவும் திரு அஜய் பங்கா தெரிவித்தார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்த விமானத்தில் 11 பேர் அடங்கிய மீட்புக் குழுவினர் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் 5.5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கார்கிலில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்தார். கார்கில் பகுதி மக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அஞ்சல் துறையும் இணைந்து இந்த சேவை மையத்தை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மிசோரமில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டி தொடங்கியுள்ளது. மிசோரம் பசுமை பள்ளி இயக்கம் சார்பில் நடைபெறும் இந்த தூய்மை இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வழிவகை செய்கிறது.

0: இதன் மூலம் பள்ளி மாணாக்கரிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சப்தங்கா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் மாணாக்கருடன் இணைந்து தூய்மை விழிப்புணர்வு இயக்கத்தில் பங்காற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விபத்துக்குள்ளானவர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை அளிக்கப்படும் என்று இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு ராஜ்சேகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட், பாம்பு கடிச்சோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு உதவுற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PMJJBY வருஷத்துக்கு 436 ரூபாய், அது வந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து என்ரோல் ஆகிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டெத்து ஆக்சிடெண்ட் எந்த விதமாக அவங்களுக்கு ஒரு இருப்பு ஏற்படும் போது நம்ம கவர்மெண்ட் மூலமாக வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆள் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் மூலமாக இருந்தாங்கன்னா SBI-லையும் 2 லட்சம், JBI-லையும் 2 லட்சம் உங்களுக்கு கிளைம் ஆகும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: எங்கள் வீட்டுக்காரர் சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்தியன் அக்கௌண்ட் இருக்கு, அதில் இன்சூரன்ஸ் மூலியமா 2 லட்சம் கிடைச்சிது. எனக்கு 2 சின்ன குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பாப்பாவுக்கு 1 வயசு, ஒரு பாப்பாவுக்கு 3 வயசு இருக்கு. அந்த காசு வந்து அவங்க பேரில் போட்டிருக்கேன், அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுது.
4: அண்ணா இறந்து நேராக ஒரு 4 மாசத்துலேருந்து 5 மாசம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு 1.5 மாசத்துக்குள்ள கிளைம் பண்ணி கொடுத்துட்டாருங்க சார். எல்லாமே இந்தியன் பேங்க் மூலியமா எனக்கு 2 லட்சம் ரூபா வந்திருக்குங்க. பசங்க சின்னவங்களா இருக்காங்க, ஒரு 2 லட்சம் ரூபா கிடைச்சது வந்து அவங்களுக்கு அடுத்து ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவங்களுக்காக சேவிங்ஸ்ல போட்டு வச்சு காலேஜுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட செய்ய ரொம்ப உதவியா இருக்குங்க.
0: பீகாரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பகல்பூர் மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கங்கை ஆற்றின் ஓரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாழ்வான இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சாரண், வைஷாலி, அவுரங்காபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மிசோரமில் தொடர் கனமழை காரணமாக சிருளி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வட சவுண்டியி பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் பந்தார் அப்பாஸ், ஹோர்முஸ், ஜிரோஃப்ட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலில் வீடுகள் சேதமடைந்ததாகவும் 4 பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தால் ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் சீ யூ ஜென்னை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி ஷர்மாவும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருக்

கபிலா, தனிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-3, 11-2 என்ற செட் கணக்கில் எகிப்தின் மரியம் மெட்வாலியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரமித் டாண்டன் 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் கப்தாரின் அப்துல்லாவை வென்றார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர்

0: செட்கணக்கில் கத்தாரின் அப்துல்லாவை வென்றார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 23-21 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சோய் கி ஓங்கை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு ஆட்டத்தில் அன்மோல் கார்பும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா கூறியுள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:51.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம். என்னக்கா வயல் பக்கம் போயிட்டு வர மாதிரி இருக்கு?
5: வயலதான் பாத்துட்டு வரேன். இந்த வருஷம் மழை நல்லா பெய்யும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா என்ன, ஒரு விஷயத்த நினைச்சாதான் கவலையா இருக்கு.
4: அப்படியா, என்னக்கா அந்த விஷயம்?
5: நம்ம வயல் இருக்கிற மண்ணு மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணியோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மண்ணும் அரிச்சுக்கிட்டே போகுது. அதுதான் என்னோட கவலை.
4: அப்படியா, அதுக்கு பேர் என்னதுக்கா?
5: அதுதான் மண் அரிப்புன்னு சொல்லுவாங்க.
4: ஓ அப்படிங்களா, இன்னும் தெளிவா சொல்லுங்க.
5: மண் அரிப்புனா மண்ணின் மேல் பகுதியில் இருக்கிற வளமான மண்ணு மழை நீர் காற்று போன்றவற்றால ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அடித்து செல்லப்படும்.
4: சரியா சொன்னீங்கக்கா. குறிப்பா மேல் மண் ரொம்ப முக்கியம் நமக்கு. அந்த மேல் மண்ணில தான் பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் நுண்ணுயிர்கள் எல்லாம் அதிகமா இருக்கும். அது போயிடுச்சுன்னா நிலத்தோட வளமும் குறைஞ்சிரும்.
5: சரி, இந்த மண் அரிப்பு ஏற்பட என்ன முக்கிய காரணமா இருக்கும்?
4: முக்கியமா என்னக்கா காரணமா இருக்கும், அதிகப்படியா மழை நீர் ஓட்டம் தான் ஒரு காரணமா இருக்கு. அதோட மரங்களையும் செடிகளையும் அதிகமா வெட்டுறாங்க, நிலத்தை வந்து வெறுமையா விட்டு வைக்கிறாங்க, சரிவான நிலத்துல முறையான பாதுகாப்பு இல்லாம விவசாயம் செய்யறாங்க. இதெல்லாமே போதுமே அந்த ஒரு காரணமா.
5: காத்தால கூட மண் அரிப்பு ஏற்படுமா?
4: ஆமாங்கா, குறிப்பா வறண்ட பகுதியில காத்து வேகமா வீசும்போது மண்ல இருக்கக்கூடிய நுண்ணிய துகள் வந்து கூட தூக்கிட்டு போயிடும். அதனாலதான் நிலத்தை வந்து தாவரங்களால நம்ம மூடி வைக்கணும்.
5: அப்படின்னா மரங்களுக்கும் மண் அரிப்பை தடுப்பதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
4: ரொம்பவே பெரிய தொடர்பு இருக்குக்கா. மரங்களோட வேர்கள் வந்து மண்ணை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கும். மழை பெய்யும் போது தண்ணீர் வேகமா ஓடாம மண்ணுக்குள்ள ஊடுருவி மரங்களுக்கும் செடிகளுக்கும் உதவுது. அதனால மண் அரிப்பு ஏற்படுறத வந்து குறைக்கலாம்.

0: அதனால தானே போல மலைப்பகுதியில மரங்கள்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களாட்டிருக்குல்ல.
1: ஆமாங்கா, மலைப்பகுதியில வந்து மரங்கள் குறைஞ்சா மண்ணரிப்பு வந்து அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதோட மழைக்காலங்கள்ல மண் சரிவு போன்ற பெரிய பிரச்சனை கூட ஏற்படலாம்னு சொல்றாங்க.
0: சரி சரி, நம்ம விவசாயிகள் மண் அரிப்பை தடுக்க என்ன பண்ணலாம்?
1: நிறைய வழி இருக்குக்கா. வயலோட வரப்புல வந்து முறையா அமைக்கலாம். அப்புறம் சரிவான நிலங்கள்ல மழைநீர் வேகமா ஓடாம இருக்க குறுக்கு வரப்புகள் அமைக்கலாம். நிலத்துல வந்து தன்மைக்கு ஏற்ற வகையில் பயிர்களை வந்து தேர்வு செய்யலாம்.
0: பயிர் கழிவுகளை எரிக்காம நிலத்திலேயே பயன்படுத்துறதும் நல்லது தானே?
1: நல்லதுதான்க்கா. பயிர் கழிவுகள், இந்த இலைகள் போன்ற இயற்கை பொருட்களை வந்து மண்ணில வந்து நம்ம சேர்க்கறனால மண்ணோட கட்டமைப்பும் மேம்படுது. மண்ணில வந்து கரிம பொருள் அதிகரிச்சா தண்ணீரை தக்க வைக்க திறனும் அதிகரிக்கும். அதனால மண்ணரிப்பை ஏற்படுறது தடுக்கலாம்.
0: சரி, அதோட மழைநீரையும் சேமிக்கணும் இல்லையா?
1: கண்டிப்பாக்கா. மழைநீர் முழுவதும் வேகமா வெளியேறாம நம்ம வயல் குட்டை மூலமா, பண்ணை குட்டை மூலமா, நீர் சேமிப்பு அமைப்புகள் மூலமா சேமிக்கலாம்க்கா. இதனாலதான் மழைநீரின் வேகமும் குறையும், நிலத்தடி நீரும் மேம்படும்.
0: அடடா, நம்ம கண்ணுக்கு தெரியாம மண் இப்படி அரிச்சு போய்
1: மரங்களை பாதுகாப்போம், தேவையில்லாமல் மரங்களை வெட்டாதிருப்போம், மழைநீரை சேமிப்போம், நிலத்தை பசுமையாக வைத்திருப்போம், விவசாய நிலங்களிலும் இயற்கை வளங்களிலும் மண்ணரிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுப்போம்.

0: சரி தம்பி, உன்னால ஒரு நல்ல விஷயத்த புரிஞ்சுகிட்ட. மண்ணை காப்போம், மண்ணின் வளத்தை காப்போம்,
1: விவசாயத்தை காப்போம். மண் நம் உயிர், மண்ணை பாதுகாப்பது நம் கடமை. மரங்கள் வளரட்டும், மண் வளம் பெருகட்டும், விவசாயம் செழிக்கட்டும்.
0: மண்ணை காப்போம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். இது சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகசம் மற்றும் தங்கும் முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதியாகும். எனவே தமிழ்நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 500,000 ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை இருக்கலாம். ஆண்டு வருமானம் 300,000 இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப் செட்கோ கடன் திட்டம். பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் 500,000 மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள். தனிநபர் கடன் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆகிய போட்டுத் தேர்வுக்கான பயிற்சி வழங்குதல் நடைபெறவுள்ளது. டிஎன்பிசி மற்றும் எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராய கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர

0: வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. எனவே பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. குறிப்பு, போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இதற்கு இணையதளவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வருகின்ற செப்டம்பர் 16ஆம் தேதி புதன்கிழமை ஆகும். கூடுதல் விவரங்களை www.cecc.in என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேர்களின் கேட்கலாம் மெல்லிசை, முதல் பாடலாக ஜெயராம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை. பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி கவியரசு அவர்கள் கூறும் தகவல்களை கேட்கலாம். நிறைவு பெற்றது மெல்லிசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: யதார்த்தமாக கடிதம் போட்டு அந்த கடித வழி விருப்ப பாடல் எப்போ வானொலியில் இடம்பெற்று நம்ம பேர் சொல்லி ஊர் சொல்லி போடுவாங்கன்னு காத்துட்ருக்க நேயர்களான உங்களுடைய ஆர்வ நிலை எனக்கு நல்லாவே புரியுது. இன்றைக்கி நீங்கள் விரும்பின பாடல் உங்கள் செவில்களுக்கு இதம் தரும் வகையில் ஒலிவிக்கப்படுகிறது படம் இருக்குது. யார் எந்த பகுதியிலிருந்து முதல் பாடலுக்கு கடிதம் போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இவர் வந்து பாலக்கோடு அன்பு டைலர். இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் இரண்டில் ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசிங்கள் நேயர்களே, கேட்டு ரசிஸ்ட்டு, அப்படியே எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு கடிதம் போடலாம் அப்படின்றத யோசிங்க. நான் வந்து சொல்லிடுறேன், பாட்டு முடிஞ்சதும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேர்களின் ரசனையே ரசனைங்க, அவ்வளோ அருமையான முதல் பாடலை கொடுத்துருக்காங்க. கடித வழியாக அவங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து, சரி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, பாட்டை கேட்டுட்டு வாங்க. எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் கடிதம் போட்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சொல்லிடலாமா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு அஞ்சல் அட்டையை எடுத்து உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் அதனையும் எழுதி எங்கே போடணும், அதுக்கான முகவரி தானே நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன முகவரி அப்படின்னா, நிலைய இயக்குனர், நேர் விருப்பம் பகுதி, தருமபுரி பண்பலை, அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுடைய பாடல் உங்கள் பேர் சொல்லி ஊர் சொல்லி உங்களுக்காக வானொலியில் ஒலிபரப்பு செய்வோம். என்ன நேயர்களே, இப்போவே அஞ்சல் அட்டையை வாங்க ஓடிட்டீங்களா? பொறுங்க பொறுங்க, நேயர் விருப்பம் பாடல் முழுசையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கி பொறுமையாக போடுங்க, பொறுமையாக கேளுங்க, சரிங்களா? அடுத்ததாக யார் எங்கேருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்த மாணிக்கம், கமலவள்ளி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உரிமை குரல் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலுக்காக கடிதம் போட்டிருக்காங்க. கேட்டு மகிழ்வோம் நாமும். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: நேர்களே, உங்களோட கவனத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி கவியரசு கூறும் தகவல்களை கேட்கலாம். விவசாயம் செய்ய தகவல் வேணும்னா அப்போ தவறாம இந்த விவசாய அரங்க நிகழ்ச்சியை கேளுங்க, சரியா? நேர்களே, இதயம் தொட்ட கானங்களை கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களாக வளம் வந்துட்ருக்கு. அவங்க ரசனைகள் ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் இருக்குது. அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கொமண்டம்பட்டி ஜெசிலனோட விருப்ப பாடல் தான் ஒளிபரப்ப போகுது, இரும்பு திரை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான

0: நேரம் 1:30 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் அவருக்கு வந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. பட் ஆனால் வந்து ஒரு 1 மந்த்தாகவே வந்து அவருக்கு வந்து பசி இல்லை. வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குது, பசி இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த 1 மாத காலங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாந்தி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாந்தி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகியிருக்காரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு இல்லை இது எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொல்லி எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க. பார்த்தாக்க நல்ல உள்ள பெரிய கேன்சர் கட்டி அடைச்சிக்கிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடை வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து வாமிட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு அதை தடுத்துக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணிச்சு. டக்குன்னு நாங்கள் வந்து உடனே பயாப்சி எடுத்துட்டோம், எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு உடனே சிடி ஸ்கேனும் எடுத்தோம். பார்த்தா அந்த சிடி ஸ்கேனில் கேன்சர் கட்டி தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து அந்த 1 மாத காலத்தை வந்து அந்த பசி இல்லை, வாமிட்டிங் வந்தது செஞ்சதுன்னு உடனே மருத்துவரை போய் அணுகி செஞ்சு பண்ணினதுனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் நம்ம 100% க்யூர் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து என்னை அன்பான பண்பலை நேர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து அந்த சிம்டம்ஸ், அதாவது பசி இல்லையா, வயிறு திம்முன்னு இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதா, உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், எண்டோஸ்கோப் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் பண்ணிடும். அதேமாதிரி போன வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து எங்கிட்ட வந்த இதே மாதிரி தொந்தரவு, பசி இல்லை, வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே திம்முன்னு இருக்குது, படுத்துக்கலான்னே இருக்குது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க, வெளியவே வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த தொந்தரவுமே இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செஞ்சு பண்ணி கேட்கலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வேறு ஒரு என்னோடய பேஷண்ட்டே ஒருத்தர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பண்ணினதுனால பண்ணோம், வந்தார். அது பார்த்து செஞ்சு பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அதாவது அந்த உப்பு, அந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு டெஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பண்ணோம்னா அவருக்கு வந்து சோடியம் வந்து வெறும் 118 தான் இருந்தது, ஆல்மோஸ்ட் 140 பக்கம் இருக்கணும். இந்த சோடியம் எவ்வளோ கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா குடல் மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். குடல் நல்லா வேலை செஞ்சு மூமெண்ட் ஆனால் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி கீழே போகணும் செய்யணும் பண்ணணும். அதனால் அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திம்னு ஆகிடும் செஞ்சிடும். அதனால் வந்து பசி இல்லை செயலை பண்ணலன்னா நம்ம வந்து குடல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான்றதை நினைக்கக்கூடாது. பசி இல்லைனாக்கா அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், அதுதான் நான் சொல்ல வரேன். 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், மீதி 10% வேறு காரண காரியங்களுக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்துப்பட்டது. அதனால் கொஞ்சம் உடனே இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருங்க.
1: நேயர்கள் இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: நேர்களே, நாம் மீண்டும் இணைகிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதணும். மறக்காமல் உங்கள் பேரையும் ஊரையும் எழுதிருங்க. எழுதி எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எந்த முகவரிக்கு? நிலைய இயக்குனர், நேயர் விருப்பம் பகுதி, ஆகாஷவாணி, தர்மபுரி பண்பலை, அதிமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 6368.

0: 7 இந்த முகவரிக்கு அனுப்பி வைங்க. வானொலியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைங்க. சரி, ஒலிக்கவரா அடுத்த பாடல் யாருடையது அப்படின்றத தெரிஞ்சுப்போமா? இவர் வந்து சேலம் அம்மணிக்கொண்டலாம்பட்டி காட்டூர் பகுதியை சேர்ந்த கே கணேசன். இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் குடும்பத் தலைவன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழ்வோம், சரிங்களா?
1: திருமணமாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் சின்ராஜ் அவர்களின் கடிதவழி விருப்ப பாடல், ராசாவே உன்னை நம்பி என்ற திரைப்படத்திலிருந்து.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பாலக்கோடு அன்பு டைலர், ரெடிப்பட்டி மாணிக்கம், கமலவள்ளி, கொமண்டம்பட்டி ஜெசீலன், சேலம் அம்மானி கொண்டலம்பட்டி, காட்டூர் பகுதியைச் சேர்ந்த கே கே கணேசன், திருப்பத்தூர் மாவட்டம் சின்னராஜ் ஆகியோரின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதுவரை இசையோடு பயணித்திருந்தோம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று மாலை உரையாற்றுகிறார். மழைநீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு, ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2ம் கட்ட முன்னெடுப்புகள் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இதனிடையே 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் பெல்ஜியம் பிரதமர் பார்ட் டி வெபருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான தடையற்ற குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், மீஞ்சூரில் நாள் 1 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கப்படும் என்றார். ஆவடி மாநகராட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள், 20 பேரூராட்சிகளில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும். பழமையான 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைக்க முதல் கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை மாநகராட்சியில் நவீன பாதாள சாக்கடை கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்காக 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாகர்கோவில் மாநகராட்சியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளிலும், குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும். திருநெல்வேலி, சேலம் மாநகராட்சிகளில் 547 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை உட்பட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். திருச்சி, திருப்பூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்களும், மாநிலம் முழுவதும் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்களும் அமைக்கப்படும். ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை இணைய வழியில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்படும் என்றார். கடந்த ஆட்சிக் காலங்களில் தங்களது கோரிக்கைகளுக்காக அமைதியான முறையில் போராடிய விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மனிதநேய அடிப்படையில் திரும்ப பெறப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய உள்ளதாக கூறினார். ஆம்பூர் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ சிகிச்சை வழங்க வசதிகள் செய்யப்படும். பன்ரொட்டி மருத்துவமனையில் பாம்புக்கடி, நாய்க்கடி போன்றவற்றிற்கு மருந்துகள் வழங்கப்படும் என்றார். லால்குடி புள்ளம்பாடியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்துவதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். அனைத்து மருத்துவமனைகளில் மின்னணு தகவல் பலகை அமைக்கப்பட்டு பாம்புக்கடிக்கு எந்தெந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கப்படும் என்ற விவரங்கள் அதில் இடம்பெறும் என்றார்.

0: வெளியிட்டிருக்கிறார். நெல்லை, திருச்சி, தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய செவிலியர் கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார்.
1: திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா 100 இடங்கள் வீதம் ஆண்டுக்கு மொத்தம் 600 பிஎஸ்சி நர்சிங் பட்டய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6 செவிலியர் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிதியிலிருந்து நடத்திட தொடர் மற்றும் தொடரா செலவினமாக ரூபாய் 270 கோடி முன்மொழியப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர் காலி இடங்களே இருக்கக்கூடாது என்பதன் அரசோட கொள்கை. ஒரு சில இடங்கள் இது இருக்கு, நிச்சயம் எங்கெங்கெல்லாம் அந்த வேகன்சி இருக்கோ அது ஃபில் செய்யப்படும்.
0: சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழகத்தில் 6000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள சேதமடைந்த கோவில்கள் புனரமைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள சேதமடைந்த கோவில்கள் புனரமைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரைவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். கடல் வளத்தை பெருக்கும் நோக்கத்தில் கடலோர மாவட்டங்களில் செயற்கை மீன் குஞ்சுகள் உறைவிடங்கள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். செட்டிநாடு, நடுவூர் மற்றும் சின்னசேலம் ஆகிய அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு பிரிவுகளை நிறுவி புறக்கடை முயல் வளர்ப்பை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தமது மானிய கோரிக்கையின் போது பேரவையில் தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 17 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். விஞ்ஞானபூர்வமான கன்று வளர்ப்பு மற்றும் இனவிருத்தி மேலாண்மை பணிகள் 10 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். பேரவையில் பால்வளத்துறை மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் பாலின் தரத்தினை பாதுகாக்க 25.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கரின் மனநலனை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆலோசனை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இம்மையம் செயல்படும் என்றார்.
2: திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். கவுன்சிலிங் சென்டர்ல போகும்போது ஒரு காம் அட்மாஸ்பியர் இருக்குமோ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா அந்த கவுன்சிலர்கிட்ட உரையாடி அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து இந்த போதை பழக்கம் இதுல இருந்தெல்லாம் அவங்கள மாற்றி ஒரு நல் வாழ்வுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சிக்கணும்.
0: தர்மபுரியில் அதிநவீன புதிய ஆதார் சேவை மையம் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 250 மேற்பட்டோர் பயனடையும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் ஆதார் சம்பந்தமா யாருமே வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கிறதா இந்த சென்டர் ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஆதார் சென்டர் வந்து மார்னிங் 9:00 டு 6:00 வரைக்கும் ஒர்க் பண்ணும். 365 நாள் நம்ம இங்க வந்து ஆதார் பயன்படுத்திக்கலாம். ஆதார் சம்பந்தமான எல்லா விதமான அப்டேட்டும் நம்ம இங்கே கொடுக்கலாம். எல்லா வசதியும் இந்த சென்டரில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் சம்பந்தமாக எதுவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். நீங்கள்
0: விநாயகர் சதுர்த்தி வரும் 14 தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையிலான மூலப்பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த ஈகை பகுதியில் 3 அடி முதல் 11 அடி வரை பல வகையான வடிவில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பேப்பர் கூழ் மற்றும் மரவள்ளி கிழங்கு கலவையுடன் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. சிலை மீது அடிக்கப்படும் பெயிண்ட் உட்பட அனைத்தும் எளிதில் கரையக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு எவ்வித தீங்கும் இதனால் ஏற்படாது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு நடுவூர் சின்ன

0: சேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் பிற்பகல் 1:55. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்வது வானிலை அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களில் கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச மழையாக திருவாரூர் குடவாசலில் 3.2 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 40.2 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகள். தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்போது அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
3: மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை இருக்கலாம். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும்.

0: நேரம் பிற்பகல் 2 மணி. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள்.

0: விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
2: என்ன தேனு, ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்திய, இன்னும் போலியா? நீ
3: போலான்னு தான் இருந்தேன், ஆனா என்னோட இறால் பண்ணையில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு.
2: இப்பதான பண்ண குட்டை போட்டிருந்த? இல்ல, நல்லதானே போயிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சு?
3: ஒரு சில இறால்ல ஏதோ நோய் மாதிரி தென்படுது, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: தேனே, இறால் பண்ணைய பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டுலாம் இருக்க கூடாது, உடனடிய பிரச்சனைய சரி பண்ணணும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கலனா பெரிய இழப்பு ஏற்படும்.
3: நானே இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் செண்பகம், அதான் திக்கு தெரியாம தவிக்கிறேன்.
2: இதையெல்லாம் தொடங்கறதுக்கு முன்னாடியே நீ தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? சரி சரி, இப்போ ஒன்னும் குறைஞ்சு போயிடல, வா என் கூட.
3: எங்கன்னு சொல்லு முதல்ல, வான்னு மட்டும் சொல்ற.
2: எல்லாம் உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு தரதான், குறுக்க கேள்வி கேட்காம கூட மட்டும் வா, போதும்.
3: பிரச்சனை எனக்கு தானே, சரி சரி வரேன். செண்பகம், என்னை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
2: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே. கவியரசு அவங்க சொல்றத கவனமா கேளு.
4: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை என்பது நோய்களில் ஏற்படுவதை தடுக்கவும், அவற்றை முறையாக கண்காணிக்கவும், மற்றும் அவசியமான சமயங்களில் திறம்பட கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த செயல்முறையாகும். இதன் மூலம் இறால்களின் உயிர் பிழைப்பை உறுதி செய்வதுடன் சீரான வளர்ச்சி, அதிக உற்பத்தி திறன் மற்றும் வளர்ச்சியின் பொருளாதார நிலையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. அதனால் இறால்கள் வந்து சுற்றுச்சூழலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதனால் வந்து சீக்கிரமாக வந்து பாதிப்படைகிறது. அதனால நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய்கள் ஏற்படுவதற்கு முன்பே அதை தடுப்பது மிகவும் முக்கியமானதாகும். திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வருமானம் அதிகரிக்கிறது. இதனால் குளங்களில் நம்ம பயன்படுத்துகிற மருந்துகள் மற்றும் இந்த வேதிப்பொருட்களின் அளவுக்கு மீறிய பயன்பாடு குறைக்கப்பட்டு இறால் வளர்ப்பு குளத்தின் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கப்படுகிறது. எனவே நல்ல நீர்த்தரத்தை பராமரித்தல், தரமான மற்றும் நோய் இல்லாத இறால் குஞ்சிகளை தேர்வு செய்தல், குளத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்தல் மற்றும் முறையான பராமரிப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நம்ம இறால் வளர்ப்பில் வந்து நோய் மேலாண்மை செய்து நோய்கள் ஏற்படுவதை வந்து தடுக்கலாம். இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, குளத்தை தயார் செய்தல், இறால் வளர்ப்பு குளம் தயார் செய்வதல் என்பது இறால் வளர்ப்பில் நோய் தடுப்பதற்கான அடிப்படை மற்றும் மிக அவசியமான தொடக்க நிலையாகும். சரியான முறையில் குளத்தை தயார் செய்யும் போது நோய் கிருமிகளின் அளவு குறைக்கப்பட்டு மண் மற்றும் நீரின் தரம் மேம்படுத்தப்படுவதால் இறால்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உகந்த சூழல் உருவாகிறது. முதல்ல குளத்தை முழுவதுமாக குளத்தின் அடியில் உள்ள மண் பிளவுகள் தோன்றும் வரை சூரிய ஒளியில் உலர்த்தப்பட வேண்டும். இம்முறை மூலம் மண்ணின் அடிப்பகுதியில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்கிருமிகளை அழிக்க உதவுகிறது. அதன் பின்னர் இறால் குளத்தை வந்து நம்ம வந்து உழுதல் செய்வதன் மூலம் அடியில் தேங்கியுள்ள கரிமப் பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து நச்சுத்தன்மை குறைகிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம குளத்தில் உள்ள கருப்பு கலரில் இருக்கிற மண்ணையும் மற்ற கழிவுகளையும் குளத்திலிருந்து அகற்ற வேண்டும். மேலும் நம்ம குளத்தில் வந்து சுண்ணாம்பை பயன்படுத்தி குளத்தோட கார அமிலத்தன்மை, அதாவது pH வந்து நம்ம சரி செய்வதன் மூலம் நோய் கிருமிகள் வளர்வதையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். தேவையான அளவில் உரங்களை சேர்ப்பதனால குளத்தில் வந்து இயற்கை உணவு வளர்ச்சி அதிகரித்து இறால்களின் ஆரம்ப வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப முக்கியமாக அமைகிறது. மேலும் குளத்தில் உள்ள பிற உயிரினங்கள், அதாவது நம்ம இறால் வளர்க்குறோம்னா இறால்கள் தவிர மற்ற நீர்வாழ் உயிரினங்களான மீன்கள் மற்றும் நண்டுகள் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம முழுமையாக வந்து அகற்றிட வேணும். குளத்தில் கரைகள் மற்றும் நீர் நுழைவு மற்றும் நீர் வெளியேறும் பகுதிகளை வந்து சரியாக சீரமைச்சிட்டு வடிகட்டிகள் அமைக்கணும். அப்படி இல்லாட்டினா குளத்துக்கு வெளிப்புறத்தில் இருந்து குளத்துக்கு சம்பந்தம் இல்லாத, அதாவது இறால் இல்லாமல் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் குளத்துக்குள்ளே வருவது வந்து தடுக்கப்படுகிறது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர் தர மேலாண்மை. இறால் வளர்ப்பில் நீரின் தரம் சரியாக இருந்தால்தான் இறால்கள் நல்ல வளர்ச்சி அடைவது மட்டும் இல்லாமல் நோய் தாக்கத்தை குறைகிறது. ஏன்னா வந்து நம்ம இறால்கள் வந்து நீரில் தான் வளர்க்குறோம், அதனால நம்ம நீரை தரமாக மேலாண்மை செஞ்சாலே போதும் பெரும்பாலான நோய்களை வந்து

நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். நீர் தரத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்துச்சுன்னா அது வந்து இறால்களுக்கு வந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி இறால்களோட நோய் திறனை வந்து குறைச்சி இறால்கள் வந்து சீக்கிரமாக நோய்க்கு ஆளாக்கப்படுகிறது. ஸோ நீரின் முக்கிய தரக்காரணிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வெப்பநிலை, கார அமிலத்தன்மை, கரைந்த ஆக்சிஜன், அமோனியா, நைட்ரேட் மற்றும் காரத்தன்மை போன்றவற்றை முறையாகவும் மற்றும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இந்த காரணிகள் இறால்களின் உடலியல் செயல்பாடுகள், உணவு எடுத்துக்கொள்ளும் திறன் மற்றும் வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கின்றன. குறிப்பாக இந்த நீர்க்காரணிகளில் அமோனியா மற்றும் நைட்ரேட் போன்ற காரணிகள் குளத்தில் அதிகமாக இருந்தால் இது வந்து இறாலோட உடல்நலத்தை வந்து பெரிதும் பாதிக்கிறது. குளத்தின் அடிப்பகுதியில் தேங்கும் கரிம கழிவுகள் மற்றும் இந்த உணவு கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும். அப்படி இல்லாட்டா இது வந்து குளத்தில் வந்து அமோனியா அளவு வந்து அதிகரிக்கிறது. அமோனியா வந்து இறால்களின் வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இறால் குஞ்சுகளை தேர்வு செய்தல், இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தரமான மற்றும் ஆரோக்கியமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்வது இறால் வளர்ப்பின் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாகும். நல்ல இறால் குஞ்சுகளை தேர்வு செய்வது இறால் வளர்ப்பின் ஆரம்ப கட்டத்திலேயே நோய்கள் ஏற்படுவதை வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். ஸோ தரமான இறால் குஞ்சுகளை அரசு அங்கீகரிக்கப்பட்ட இறால் குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து நன்கு நோய்க்கிருமிகள் பரிசோதனை செய்யப்பட்ட பின்பு வாங்க வேண்டும். இதனால் நம்ம குளத்தில் விட்டதுக்கப்புறம் எந்த ஒரு நோய்க்கிருமிகளும் வந்து இறால்களை வந்து ஆரம்பத்திலே வந்து தாக்காமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ ஆரோக்கியமான இறால் குஞ்சுகள் பொதுவாக ஒரே அளவில் காணப்படுவதுடன் சுறுசுறுப்பான நீந்தும் தன்மை, வெளிப்படையான உடலுடன் தெளிவான மற்றும் முழு குடல் கொண்டதாக இருக்கும். இத்தகைய உடல் மற்றும் நடத்தை தன்மைகள் உள்ள தரமான இறால் குஞ்சுகள் இறால்களின் தரத்தையும் மற்றும் உயிர் பிழைப்பு திறனையும் குறிக்கின்றன. பலவீனமான, சோர்வான அல்லது அசாதாரண நடத்தை கொண்ட இறால் குஞ்சுகளை தவிர்க்க வேண்டும். இறால் குஞ்சுகளை குளத்தில் விடுவதற்கு முன் அவற்றை குளத்தின் நீரின் தர நிலைகளுக்கு மெதுவாக பழக்கப்படுத்தும் செயல்முறை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த முறை நீரின் வெப்பநிலை, கார அமிலத்தன்மை மற்றும் உப்புத்தன்மையால் ஏற்படும் திடீர் மாற்றங்களால் உருவாகும் அழுத்தத்தை குறைக்கிறது. அதே சமயம் சரியான அளவில் இருப்படத்தில் இறால் குஞ்சுகளை குளத்தில் விட வேண்டும். இதன் மூலம் குளத்தில் உள்ள இறால் குஞ்சுகளுக்கு இடையே உள்ள நெரிசல் குறைக்கப்பட்டு இதனால் நோய் தடுக்கப்படுகிறது. உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், இறால் வளர்ப்பில் நோய்க்கிருமிகள் குளத்திற்குள் நுழைவதையும் பண்ணைக்குள் ஒரு குளத்திலிருந்து மற்றொரு குளத்திற்கு பரவுவதையும் தடுப்பதற்கு நம்ம வந்து உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேணும். உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா முறையாக திட்டமிட்டு செயல்படுத்தப்படும் உயிர் பாதுகாப்பு நடைமுறைகள் நோய் அபாயத்தை கணிசமாக குறைப்பதோடு வளர்ப்பின் நிலைத்தன்மை மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. இதில் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், உட்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள்னா பண்ணைக்கு வெளியில் நடக்கிறது. இதற்காக பண்ணைக்குள் நுழையும் நபர்கள் மற்றும் வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டும். பண்ணையின் நுழைவாயில் கிருமி நாசினி கலந்த கால் குளியல் வசதிகள் செய்து பண்ணைக்கு வேலைக்கு வர்றவங்க அதில் வந்து காலை வந்து நினைச்சிட்டு உள்ள வர்ற மாதிரி அமைப்பு வந்து நம்ம வந்து குளத்தோட முன்னாடியோ அப்படி இல்லாட்டா நம்மளோட பண்ணைக்கு வாசலில் முன்னாடியோ வந்து நம்ம வந்து அமைக்கலாம். மேலும் பறவைகள், நண்டுகள் மற்றும் இந்த பிற நோய் பரப்பும் உயிரினங்கள் குளங்களுக்குள் நுழையாதபடி வலைகள் அமைத்து நோய் பரவுவதை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். குளத்திற்கு வரும் நீர் வடிகட்ட மற்றும் தேவையான அளவு கிருமி நீக்கம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும். இது எல்லாமே வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். உட்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பண்ணையில் நம்மளுக்கு வந்து நிறைய குளம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குளத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை வந்து தனித்தனியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி தனித்தனியாக பயன்படுத்துறதுக்கு உபகரணங்கள் இல்லாட்டா அதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இன்னொரு குளத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுத்தமாக கிருமி நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தினா நோய் கிருமிகள் வந்து ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு வந்து பரவுவதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இறால் வளர்ப்பில் கண்காணிப்பு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறால் வளர்ப்பில் நோய்களை திறம்பட கட்டுப்படுத்த தொடர்ச்சியான கண்காணிப்பும் மற்றும் ஆரம்ப கட்டத்திலே நோய்களை கண்டறிதலும் மிக முக்கியமானதாகும். நோயை வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதனை விரைவாக வந்து கட்டுப்படுத்தி பெரிய இழப்பு ஏற்படுவதை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். இறால் பண்ணையாளர்கள் தினசரி இறால்களின் நடத்தை மற்றும் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும். குறிப்பாக உணவு எடுத்துக் கொள்ளும் விதம், நீந்தும் செயல்பாடு, வெளிப்புற தூண்டுதலுக்கு இறால்கள் பதிலளிக்கும் திறன், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இறால்களோட நல வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இவற்றில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து இறால்களுக்கு வந்து நோய்கள் இருக்கு அப்படி இல்லாட்டா இறால்கள் வந்து அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்குங்கிற ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியா வந்து நம்மளுக்கு வந்து இறால்கள் வந்து காமிக்கும். மேலும் இந்த இறால்களின் உடல்நிலை பரிசோதனையும் அவசியமானது. இதனால இறால்களின் உடல் நிற மாற்றம், இறாலோட வெளிப்புற ஓடுகளின் நிலை மற்றும் இந்த குடல் நிறைவு போன்றவை முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான இறால்கள் பொதுவாக தெளிவான உடலுடனும் சீரான நிறத்துடன் மற்றும் இந்த முழு குடலுடன் காணப்படும். காலந்தோறும் மாதிரி எடுத்து இறால்களோட வளர்ச்சி மற்றும் இறால்களோட ஆரோக்கிய நிலையை மதிப்பீடு செய்வது முக்கியமான நடைமுறையாகும். அதே போல ஆய்வகங்கள்ல நம்ம இறால்களை கொடுத்து நோய்க்கிருமிகள் இருக்கான்னு துல்லியமா வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேலாண்மை
நடவடிக்கைகள் எடுத்து இது மூலமாகவும் நோய் ஏற்படுவதை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். இறால்களில் பொதுவாக வந்து நிறைய நோய்கள் காணப்படுகிறது.

0: பல்வேறு வகையான நோய்களால் பாதிக்கப்படுகிறது. இந்த நோய்கள் வந்து பெரும்பாலும் வைரஸு, பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள் மற்றும் பூஞ்சைகள் எனப்படும் நுண்கிருமிகளால் வந்து ஏற்படுது. இந்த நுண்கிருமிகளில் வைரஸ் நோய்களால் வந்து இறால்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து ரொம்ப பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இறால்களுக்கு ஏற்படும் வைரஸ் நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறை வந்து இல்லை. அதனால் வந்து இறால்கள் வந்து வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா இறால்கள் வந்து திடீர் மற்றும் அதிக இறப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும். நோய் பரவல் நேரத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குளத்தில் வந்து இறால்களுக்கு நோய் ஏற்பட்டுருச்சுன்னா இறால் வளர்ப்பில் நோய் தொற்று ஏற்பட்டால் உடனடி மற்றும் இந்த திட்டமிட்ட மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்வது இழப்பை குறைப்பதில் மிகவும் முக்கியமானதாகும். தாமதமான நடவடிக்கைகள் இறால் வளர்ப்பில் நோய் வேகமாக பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலைகளில் முதன்மையாக உணவு அளவை குறைக்கவோ அல்லது தற்காலிகமாக நிறுத்தவோ வேண்டும். இதனால் குளத்தில் கழிவுப் பொருட்கள் தேங்குவது குறைந்து இறால்களுக்கு ஏற்படும் அழுத்தம் குறைக்கப்படுகிறது. அதே சமயம் போதுமான காற்றோட்டம் அதிகரிக்கப்பட வேண்டும். இதனால் நீரில் உள்ள கரைந்திருக்கிற ஆக்சிஜனை அளவை வந்து நிலைநிறுத்தி இறால்களின் உயிர் பிழைப்பை வந்து மேம்படுத்த உதவுகிறது. நோயால் பாதிக்கப்பட்ட மற்றும் இறந்த இறால்கள் உடனடியாக வந்து குளத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துடணும். இது வந்து நோய் கிருமிகள் மேலும் பரவுவதை தடுத்து முக்கியமான நடவடிக்கையாகும். அதற்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுண்ணாம்பு போன்ற கிருமி நாசினிகள் பயன்படுத்தி குளத்தில் உள்ள நுண்ணுயிரிகளின் சுமையை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த நேரத்தில் வந்து நீர் மாற்றம் செய்வதை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். இப்போ குளத்தில் ஏற்கனவே வந்து நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து இந்த டயத்தில் நம்ம நீர் மாற்றம் செய்யக்கூடாது. அப்படி நீர் மாற்றம் செய்யும் போது நோய் கிருமிகள் வந்து நோய் தாக்கப்பட்ட குளத்திலிருந்து நோய் தாக்கப்படாத குளத்திற்கு வந்து பரவக்கூடிய நிலை ஏற்படும். அதனால இந்த நேரத்தில் வந்து நம்ம எந்த ஒரு நீர் மாற்றமும் செய்யக்கூடாது. இறால் வளர்ப்பில் நோய் கட்டுப்பாடு மற்றும் நல்ல உற்பத்திக்கான திட்டமிட்ட பண்ணை மேலாண்மை மிகவும் அவசியமாகும். இறால் வளர்ப்பு தொடங்குவதற்கு முன் குளத்தை வந்து முறையாக உலர்த்தி சுண்ணாம்பு பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் நீர் வடிகட்டல் மூலமாக சரியாக சுத்திகரித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நீரை வந்து இறால் வளர்ப்புக்கு வந்து பயன்படுத்தலாம். வளர்ப்பு காலத்தில் நீர் தரம் மற்றும் இறால்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். சரியான அளவில் உணவு வழங்குதல், போதுமான காற்றோட்டம் மூலம் ஆரோக்கியமான சூழல் பராமரிக்கப்படுகிறது. அறுவடை செய்த பின் குளம் சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்து மீண்டும் உலர்த்தப்பட வேண்டும். அனைத்து உபகரணங்களையும் கிருமி நாசினி மூலமாக சுத்தம் செஞ்சு மறுபடியும் நம்ம வந்து குளத்துக்கு வந்து பயன்படுத்தலாம். இதற்கப்புறம் இறால் பண்ணையில் உணவு மேலாண்மையும் மேற்கொள்ள வேண்டும். இறால் வளர்ப்பில் உணவு மேலாண்மை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இறால்களுக்கு வந்து போதுமான உணவு அளிக்க வேண்டும். அப்படி இறால்களுக்கு போதுமான உணவு அளிக்க அது வந்து வளர்ச்சியை வந்து பாதிக்கும். இறால்களுக்கு வந்து அதிகமாக உணவு அளித்தோம்னா அது வந்து நீரோட தரத்தை வந்து கெட்டு போகிறதுக்கு வந்து வழிவகுக்கலாம். அதனால இறால் வளர்ப்பிற்கு வந்து போதுமான உணவு சரியான விகிதத்தில் நம்ம வந்து இறால்களுக்கு வந்து கொடுக்கணும். அதனால உணவுகள் குறைவாக கொடுத்தாலும் பிரச்சனை தான், உணவு வந்து அதிகமாக கொடுத்தாலும் இறால் வளர்ப்பில் வந்து என்னதுன்னா அதுவும் வந்து பிரச்சனைக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ இறால் வளர்ப்பின் நோய் மேலாண்மை என்பது தடுப்பு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு, வலுவான உயிர் பாதுகாப்பு மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்துவதன் மூலம் நம்ம வந்து நல்ல இறால் வளர்ப்பு செய்து நல்ல லாபம் வந்து பார்க்கலாம்.
1: என்ன தேனு, இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: நான் தெளிவா புரிஞ்சுகிட்டேன் சண்பகம். இந்த தகவலை நான் இறால் பண்ண தொடங்கும் போதே நீ கொஞ்சம் தெரியப்படுத்திருக்க கூடாதா?
1: நான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு இல்ல நினைச்சேன்.
2: நல்லா நினைச்சப்போ.
1: சரி, போனதை விடு, உன்னோட இறால் பண்ணையில இன்னையிலிருந்து சரியான நோய் மேலாண்மைய கடைபிடிக்கணும், சரியா?
2: அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுவேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சுல.

0: வேளாண் திட்டங்கள்.
1: பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா என்பது இந்திய அரசால் தொடங்கப்பட்ட முக்கியமான நீர்ப்பாசன திட்டமாகும். விவசாய நிலங்களுக்கு போதுமான அளவு பாசன வசதியை ஏற்படுத்துதல், நீர் பயன்பாட்டு திறனை அதிகரித்தல், மழை நீரை சிறப்பாக பயன்படுத்துதல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். ஒவ்வொரு வயலுக்கும் நீர் மற்றும் ஒரு துளி நீர் அதிகப்படியான விளைச்சல் என்ற அணுகுமுறைகளை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. இந்திய விவசாயம் பெருமளவில் பருவமழையை சார்ந்துள்ளதால் மழை பொழிவில் ஏற்படும் மாறுபாடுகள் விவசாய உற்பத்தியை நேரடியாக பாதிக்கின்றன. இதனால் வறட்சி, நீர்ப்பற்றாக்குறை, குறைந்த விளைச்சல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. இந்நிலையை மாற்றுவதற்காக நாட்டின் பாசனப்பரப்பை விரிவுபடுத்துவதோடு ஏற்கனவே கிடைக்கும் நீர்வளத்தை திறமையாக பயன்படுத்துவதற்கும் இந்த திட்டம் முக்கியத்துவம் அளிக்கிறது. நுண்ணீர் பாசனம் குறிப்பாக நீர்ப்பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பாரம்பரிய பாசன முறைகளில் அதிகளவு நீர் ஆவியாதல், நிலத்திற்குள் ஊடுருவுதல் மற்றும் தேவையற்ற இடங்களுக்கு ஓடுதல் போன்ற காரணங்களால் வீணாகிறது. சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் முறைகள் இவ்வாறான நீரிழப்பை குறைக்க உதவுகின்றன. மேலும் குறைந்த நீரில் அதிக பரப்பளவில் விவசாயம் செய்யும் வாய்ப்பையும் இது உருவாக்குகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. நுண்ணீர் பாசன முறைகளை செயல்படுத்த சிறு குறு விவசாயிகளுக்கு 55% நிதியுதவி

உதவியும் இதர விவசாயிகளுக்கு 45% நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. ஒரு துளி நீர் அதிகப்படியான விளைச்சல் திட்டத்தின் கீழ் தொடக்கம் முதலே 110.92 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு சொட்டு நீர் பாசனத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. பாசன பரப்பை விரிவுபடுத்தவும் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தவும் நிலையான நீர் மேலாண்மையை ஊக்குவிக்கவும் 2026-27 நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு 26,587 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பாசன கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் திறன்மிக்க நீர் நிர்வாகத்தை ஊக்குவிப்பதிலும் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. 64,407 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியுதவியுடன் பாசனம் சார்ந்த வேளாண் துறை வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்தியாக இந்த திட்டம் உள்ளது. இந்த திட்டம் 2.7 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு பயனளிப்பதுடன் 24.61 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் நிலத்தில் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நீர்வளத்தை ஒருங்கிணைந்த முறையில் நிர்வகிப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நீர் என்பது விவசாயத்திற்கான ஒரு முக்கியமான இயற்கை வளமாக மட்டுமல்லாமல் குடிநீர், தொழில் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் அவசியமான வளமாகும். எனவே கிடைக்கும் நீரை சிக்கனமாகவும் நீடித்த முறையிலும் பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இதனை கருத்தில் கொண்டே நீர் சேமிப்பு மற்றும் திறமையான நீர்ப்பாசன முறைகளை இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. போதுமான பாசன வசதி கிடைப்பதால் பயிர் தோல்வியின் அபாயம் குறைகிறது. மேலும் ஒரே ஆண்டில் 1-க்கும் மேற்பட்ட பயிர்களை சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது. இதன் மூலம் விவசாய நிலத்தின் உற்பத்தி திறனும் விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கும். இந்த திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் உதவுகிறது. நிலத்தடி நீரை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்த்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் நவீன பாசன முறைகளை ஊக்குவிப்பதால் நீர்வள பாதுகாப்பு மேம்படுகிறது. மழை நீர் சேகரிப்பு, நீர்நிலை பாதுகாப்பு மற்றும் நீர்பிடிப்பு பகுதி மேம்பாடு போன்ற நடவடிக்கைகள் நிலம் மற்றும் நீர்வளங்களின் நீண்டகால பாதுகாப்பிற்கு உதவுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாயிகள் தங்கள் விவசாய நிலம் மற்றும் பயிர் விவரங்களுடன் அருகில் உள்ள வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அலுவலகத்தை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.

நேர்களே, மாலையில் மனதை தொடும் பாடல்களோடு இசைக்கவிருக்கிறது இசை மின்னலின் பாடல்கள். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, இன்று மாலை 6:10 இசை மின்னல். பண்பலையில் தொடர்வது பூங்கொத்து.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உடன் 2:30 நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்கொத்து. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசைப்பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் நேயர்களின் ரசனைக்கு 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒழிக்கப்படும். இந்நிகழ்ச்சியின் முதல் திரைப்பட பாடல்கள் வித்யாசாகர் அவர்களின் இசையில்.

பிஜிஎம்மை கேட்ட உடனே எல்லாருமே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ், இட்ஸ் ஃப்ரம் ஆடுகளம். அதோட முதல் பாடலை கேட்டு ரசிங்க. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: மன்னிக்கணும் நேயர்களே, இந்த ஆடுகள திரைப்பட பாடல்களோட இசையை அமைச்சிருக்கிறவர் வித்யாசாகர் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன், தப்பு தான். ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இதற்கு இசையமைச்சிருப்பாங்க. 2011 வெளிவான திரைப்படம் தான் ஆடுகளம். வெற்றிமாறனின் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தனுஷ், டாப்ஸி ஆகிய முன்னணி கதாபாத்திரங்களை நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

வாடி இருக்கிற ஒருத்தருக்கு தேடி போய் பூக்களை கொடுத்தா அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே போலதாங்க நம்ம பூங்கொத்து நிகழ்ச்சியோட பாடல்களும் இப்ப பட்டையை கலப்பிட்டு இருக்கு. அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். ஆடுகளம் என்ற திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்.

0: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: பூங்குத்து நிகழ்ச்சியில அடுத்தடுத்து ஒலிக்க வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஒரு பீஜியம் போடுற, நீங்க கெஸ் பண்ணுங்க அது எந்த திரைப்படமா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்டு நம்ம ரசிப்போம், அதுல இருக்கிற பாட்டை கேட்டு ரசிப்போம். சரிங்களா நேயர்களே?

கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கெஸ்ஸிங் வந்திருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ், இட்ஸ் ஃப்ரம் நான் மகன் அல்ல. இதில் வந்து 2010 வெளியான இந்த திரைப்படத்தில் கார்த்தி, காஜல் அகர்வால், ஜெயபிரகாஷ் மற்றும் சூரி ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க, ஆர் மாதி ஒளிப்பதிவு செய்ய, காசி விஸ்வநாதன் படத்தொகுப்பையும் செஞ்சு சென்னையில் நடக்கிற ஒரு பின்னணியில் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கும். எல்லாரும் மனங்களையும் கொலை கொண்ட இந்த நான் மகா நல்ல திரைப்பட பாடல்களை இந்த பூங்குத்து நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, இன்னும் 6 நிமிடத்தில் பண்பலியில் தொடருவது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சிக்கு 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு டைரக்டாக டிஎம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. வானொலியில் அந்த பாட்டை போட சொல்லி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம பூங்கத்து நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்ருக்கோம் அடுத்த திரைப்படத்தின் பாடல்கள், அதாவது 2வது திரைப்படத்தின் பாடல்களை. அந்த பாடல்கள் நான் மகானல்ல என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்துக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம் அதே திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறதோ இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. இன்று பூங்கொத்து நிகழ்ச்சியில் இரண்டு திரைப்படத்தின் பாடல்களை கேட்டு ரசித்தோம். முதல் திரைப்படமாக ஆடுகள திரைப்படத்தின் பாடல்களை கேட்டு ரசித்தோம், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். அடுத்த திரைப்படமாக நான் மகானல்ல என்ற திரைப்படத்தின் இரண்டு பாடல்களை கேட்டு ரசித்தோம், யுவசங்கர் ராஜா இசையில். நேர்களை, நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. பண்பலியில் தொடர்வது கட்செவியில் கலக்கல் பாடல்கள்.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 3:01. கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி கட் செவில் கலக்கல் பாடல்கள். சூப்பரான ஒரு மதிய நேரம். அப்படி எல்லாரும் சாப்பிட்டு ரிலாக்ஸாக ஒரு குட்டி தூக்கலாம் கூட போட்டு, அப்பாடா இதுக்கு மேலேயாவது எந்திரிச்சு வேலையை செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? யோசிச்சு எந்திரிச்சாலும் ஆனால் யாரா வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தாலும் ஒரு சூப்பரான பாட்டை கேட்டுட்டு உங்களோட வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. இந்த டைம் உங்களுக்கு இனிமையான நேரமாக அமையும். இன்னும் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். எனக்கு பிடிச்ச பாட்டை நான் எப்படிங்க கேட்குறது அப்படின்ட்டு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பேர் மற்றும் முறை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் என்னென்ன 0-4-3-4-2-2-4-4-0-3-0 இந்த எனக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து சபரிவாசன் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தவம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகியுள்ளது.
1: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: நேரம் 3:07 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள், இனிமையான பாடல்களாக உங்களுக்காக விளம்பரம் காத்துட்டே இருக்குங்க. அடுத்த பாடல் யார் எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி தான் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல். ஒரு சூப்பரான பாட்டுங்க, தாய் மனசு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க மனோ மற்றும் எஸ் ஜானகியின் குரலில். இதோ
4: தொண்டையில தான்

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: போலீஸ்
5: மிஸ் சீமா?
4: ஆமாங்க.
5: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
4: நான் என்ன பண்ண?
5: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
4: டிஜிட்டல் அரெஸ்டா?
5: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
4: இவ்ளோ பணமா?
5: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
4: ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
5: என்ன
4: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
6: ஹலோ மம்மா.
4: ஹாய்.
7: RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: நேரம் 3:14. கேட்டிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான பாட்டுங்க, அதுவும் நிலவுக்கே பாட்டு. நிலவு பாட்டுன்னு நமக்கு பிடிக்காம இருக்குமா? சரி, யார் எங்கிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கத்திலிருந்து பிரபாதேவி, பூங்கொடி, ராமசாமி இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் நினைத்தேன் வந்தா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100+ அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட

0: இருக்கும்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நேரம் 3:21 கேட்டுருக்கோம். இது கட்சவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்கள்லாம் அப்படியே உங்கள் இதயத்தை இதமாக வரிட்டுருக்கும் நம்புகிறோம். அடுத்த பாடலும் அந்த மாதிரி தான். இந்த பாட்டை கேட்டவே அவ்வளோ அதாவது மனசுக்குள்ள என்னமோ பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான பாட்டு தான் ஸ்வர்ணலதாவோட குரலில். என்ன பாட்டு, யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னம்பள்ளியிலேருந்து சுதாகுமார், வள்ளி என்ற திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இது அவர்களுக்காக இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆச்சாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100+ அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

நேரம் 3:28 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சின்னம்பள்ளியிலிருந்து ஹரிஷ். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் படையப்பா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
0: நேரம் 3:34 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆத்துக்கொட்டாய் பகுதியிலிருந்து அருள்மணி லிங்கேஷ் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தவசி என்ற திரைப்படத்திலிருந்து இது அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நேரம் 3:40 கேட்டு ரசித்திருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த சூப்பரான பாட்டை யார் இங்கிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேசம்பட்டியிலிருந்து புவனா சாந்தகுமார் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் உன்னை நினைத்து என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100+ அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ

நேரம் 3:46 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது கட்சவில் கலக்கல் பாடல்கள். இனிமையான பாடல்களை உலவர காத்து கேட்டு ரசிச்சிருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாட்டு தாங்க, காதோரம் லோலாக்கு. யாருக்கு தான் பிடிக்காது? இந்த இனிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அரசம்பட்டியிலிருந்து அருள். இதோ அந்த இனிய பாடல்.

0: 65 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
3: நேரம் 3:52 கேட்டிருக்கோம். இது கட்சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒரு நிமிஷம் யோசிப்பாமா. ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு வந்து திருடத்துக்கு போகிறான். அப்போ காவலுக்கு அங்கே ஒரு பெரிய நாய் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த நாய் இவனை பார்த்து எதுவுமே செய்யலை, அமைதியாக பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்குது. இப்போ திருடனுக்கு உள்ளே போகலாமா வேணாவா? உள்ளே போனால் நாய் குறைச்சிச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது? இப்பயே குறைச்சிச்சின்னா கூட நம்ம அடுத்த வீட்டுக்கு பார்த்து போயிடலாம், அதுவும் செய்யாமல் இருக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வரான். முடிவாக வந்து ஒரு பிஸ்கட் எடுத்து அந்த நாய்கிட்ட தூக்கி வீசுகிறான். அதை பார்த்த உடனே நாய் ரொம்ப சத்தம் போட்டு குறைச்சிருது, கடிக்க பாஞ்சிக்கிட்டே வருது. அப்போது அந்த திருடன் நாயை பார்த்து கேட்குறான், ஏன் சும்மாவே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நீ? நான் ஃப்ரீயாக ஒரு பிஸ்கட் போட்ட உடனே என்னை கடிக்கிறதுக்காக ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த நாய் சொல்லித்தான், நீ சும்மா இருந்தப்போ ஏதோ வீட்டு உரிமையாளருக்கு கெஸ்ட் உறவினராக அது வந்திருப்ப அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீ இப்போ இலவசமாக ஒரு பொருளை கொடுத்தியோ அப்போவே வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ திருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. எப்பவுமே நமக்கு ஏதாச்சும் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக யோசித்து அதை நம்ம எடுத்துக்கலாமா வேணாவா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள், சரிங்களா? கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் வெள்ளாளப்பட்டியிலிருந்து வசந்தி. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கோகுலம் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கட்சவில் கடக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. ஒழித்த பாடல்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை மாலைத்தன்றல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இதுவரை கேட்டு ரசித்தோம் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நேயர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு மிக்க கேள்வி பதிலோடு வருவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கோம், எல்லாம் தயாராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒரு அறிவிப்பாளர், சசிகலா வாங்க.
1: வணக்கம் நேயர்களே. வணக்கம் கார்த்திக்.
0: வணக்கம் வணக்கம். என்ன நேத்துலாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி க்வெஸ்சன்ஸ்லாம் நிறைய எடுத்திருப்பீங்க போல.
1: ஆமாம், கண்டிப்பாக நல்லா எடுத்து வச்சுருக்கோம். பார்க்கலாம் நேயர்கள் வந்து எப்படி பதில் சொல்லிட்டு பரிசு பாடல் வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை இருக்குது, அதை நம்ம சொல்லிடலாம்.
0: சொல்லிடலாம்.
1: என்னென்னா, 7 நாட்களுக்கு ஒரு முறை தான் நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும். உதாரணத்துக்கு 25ஆம் தேதிக்கு, அதாவது போன மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னாடி வந்த நேயர்கள்லாம் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். அதுக்கு பின்னாடி வந்தவங்க 26ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும், 1ஆம் தேதிக்கு வந்த வரைக்கும் நேயர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் கலந்து நீங்களும் அந்த குறிப்புகள்லாம் கேட்டு விடையை சொல்லி பரிசு பாடலாக வாங்கிக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 என்ற முன்னணி எண்ணோடு 44 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களிலும் புதிய நேயர்கள் அழைத்து பங்கு பெறலாம்.
0: மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
1: சரிங்க கார்த்தி, இப்போ வந்து முதல் விடை தேடுவதற்கான வினாக்களோட 3 குறிப்புகளை கொடுத்துடலாமா?
0: கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நேயரை சந்திக்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா?
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான 3 குறிப்பு. இது ஒரு திருவிழா. இந்தியாவில் இந்த விழா வந்து கொண்டாடப்படுது. ஒரு பழமையான விழா, ஆண்டுதோறும் கொண்டாடுறாங்க. மைசூர் தசரா? இல்லைங்கய்யா. தவறான பதில், மேற்றுத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, விடையை தெரிஞ்சுக்குங்க.
0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வருக. வணக்கம்.
0: குறிப்புகள் கேட்டீங்களா?
2: கேட்டையா. என்எம் துறை நாகசமுத்திரம் பேசுறேன். வாழ்க வளமுடன்.
1: சரிங்கய்யா,
0: பதில் சொல்லிடுவீங்களா இல்ல அடுத்த குறிப்பு கொடுக்கலாங்களா?
2: குறிப்பு கொடுங்க. குறிப்பு கொடுக்காது எப்படிங்க பதில் சொல்றது?
0: சரிங்க, உங்களுக்கான அடுத்த குறிப்பு கொடுத்தலாம். இது வந்து கேரளா மாநிலம் கொண்டாடப்படுகிறது.
1: இந்த விழா வந்து கேரள மாநிலத்தில் கொண்டாடுறாங்க.
2: கேரள மாநிலம்.
1: ஆமா, நல்ல ஃபேமஸான ஒரு விழா.
2: தீபாவளி பண்டிகை?
1: இல்லைங்கய்யா. தவறான பதில், முயற்சித்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க இணைப்பு சரியா கேட்கல. இணைப்பு சரியா கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்கய்யா. இல்லைங்கய்யா, சரியா கேட்கல. சரி, அடுத்த நேர வரவேற்போம். அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: இருவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் இருந்து பழனி செயலர்.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா?
3: கொடுங்கம்மா.
1: ஐயா, இந்த விழா வந்து ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருஷமே அந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க. ஓணம் பண்டிகை. எப்படி சொல்றீங்க, அதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
0: இப்ப ரீசெண்டா முடிஞ்சனால அதை சொல்றாருன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, இருக்கு.
3: வானொலிக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்கய்யா, ஓணம் பண்டிகை அப்போதான் இந்த விழாவும் கொண்டாடுவாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் யூகிச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். ஆனா குறிப்பு கேட்ட வீடே இதுவல்ல. நன்றிங்கய்யா. வணக்கம். வணக்கம். யார் இங்கிறது?
4: ஏலகிரி கேசவன், தருமபுரி மாவட்டம்.
1: சரிங்கய்யா, ஐயா உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
4: கொடுங்க.
1: சரிங்க, இந்த விழால வந்து நல்ல பாட்டு பாடி கூச்சலிட்டு தாளம்லாம் போட்டுட்டு கொண்டாடுவாங்க. ஆடல் பாடலோட கொண்டாடுவாங்க இந்த விழாவை.
4: ஓணம் பண்டிகைங்களா? ஓணம் பண்டிகை
1: இல்லைங்கய்யா.

0: தவறான பதில்.
1: முயற்சிக்கு நன்றி ஐயா.
0: இனிப்பில் இனிமே அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? உங்க பேர் பதிவு பண்ணிக்கோங்க. சரிங்க முருகன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? சரிங்க ஐயா, இந்த விழாக்கள்ல வந்து விழானாவே ஏதாவது ஒரு மெயின் தீம் இருக்கும் இல்லைங்களா? இந்த விழாலையும் அந்த மாதிரி ஒரு மெயின் தீம் இருக்கு. அது என்னன்னா படகு போட்டி. இந்த விழாக்கான மெயின் தீம் வந்து படகு போட்டி. அதை வச்சுதான் அந்த விழாவே நடத்துறாங்க.
2: சமீபத்தில் ஓணம் பண்டிகை.
0: ஆமாங்கய்யா, ஓணம் பண்டிகை அப்போ தான் அந்த விழாவையும் கொண்டாடுவாங்க. அதனால கெஸ் பண்ணி சொல்ல முடியுங்களா? இல்லைங்கய்யா, ஓணம் பண்டிகை இல்லை. சரிங்க, முயற்சி தமிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, விடையை தெரிஞ்சுப்பீங்க. நன்றி. இனிப்பில் இணையம் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: நான் பாலோட பக்கம் வாழை தொட்ட சினிமா பேசுறேன்மா. இன்னொரு குறிப்பு கொடுமா.
0: சரிங்க ஐயா, இந்த விழா வந்து எப்போ கொண்டாடுவாங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் மாதத்துல ஏதாவது ஒரு நல்ல நாள் இருக்கும் இல்லைங்களா, உத்திராடி அந்த மாதிரி அந்த நாட்கள்ல கொண்டாடுவாங்க.
3: ஆராட்டு புலா திருவிழா.
0: ஆராட்ச்
3: ஆராட்டு புலா திருவிழாமா?
0: இல்லைங்கய்யா, கிட்டத்தட்ட நீங்க நெருங்கிட்டீங்கன்னு சொல்லணும், ஆனா கரெக்டா இல்ல. கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஆராட்டு புலா திருவிழாமா?
1: இல்ல, அது பேர் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்றீங்க.
0: இல்லைங்கய்யா, தவறான பதில்.
3: நன்றிமா.
0: நன்றி.
1: நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: செல்வது யார் இங்க இருந்து?
4: நாங்க மதியன் பாணி ராம கையில இருந்து ஒன்னாவது வாழ்ந்து ஏன் லட்சுமணி பேசுறோம்மா. இருவருக்கும் வணக்கம்.
0: சரிங்க லட்சுமணி ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
4: இந்த ஊஞ்சல் விளையாடுவாங்களா திருவிழா, அந்த திருவிழாவா? கேரளாக்காரன்.
0: இல்லைங்கய்யா, ஊஞ்சல் திருவிழாலாம் இல்லை. இந்த விழாவில் வந்து படகு பந்தயம் தான் ரொம்ப மெயின் தீமா இருக்கும். அந்த பந்தயத்துக்காகவே இந்த விழா நடத்துவாங்க. அந்த மாதிரி கூட சொல்லலாங்கய்யா.
4: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்கய்யா, நன்றி. தொடர்ந்து பேசுவோம் கார்த்தி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
9: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
10: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
9: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
11: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
12: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: நிலையத்தின் நேரம் 4:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: விறுவிறுப்பான விடை தீடும் வினாக்களை இணைஞ்சிருக்கோம். அடுத்த நேர வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சரிங்கம்மா, உங்களுக்கு விடை தெரியுங்களா, குறிப்பு வேணுங்களா? வள்ளம் காளி. சரிங்க, அது எங்க நடக்குது அதோட சேர்த்தி சொல்லுங்க, அப்போதான் அந்த திருவிழா வந்து அந்த திருவிழா பேர் வந்து முழுமை பெறும்.
2: என்னம்மா
1: அது எங்க நடக்குது?

0: ஒரு பாதி ஆன்சரை சொல்லிட்டீங்க, பாதி ஆன்சரை சொல்லலையே
1: அப்படின்னு முன்னாடி அந்த நேயர் வந்து அந்த ஆன்சர் சொன்னார்.
0: ஆனால் அதுவும் முழுமையாக இல்லை,
1: முழுமையாக இல்லை.
0: ஆமாம்,
1: ஆனால் அவருக்கு இதில் அதுக்கான குறிப்பு இருக்குது இவங்களுக்கு.
0: ஆமாம், வல்லம் களி தான் அந்த இடத்தோடைய தொடர்பு படுத்தி அதை முழுமையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டுதோறுமே இந்த விழாவை கொண்டாடிட்டு வராங்க. என்ன பேர்?
2: சொல்லுங்கம்மா.
0: அதாவது எல்லாருமே அந்த பேர் வந்து வாயில வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா ஆரன்முலா வல்லம் களி அப்படின்றது தான் அந்த திருவிழாவோட பேரு. அந்த இடத்தோட பேரை மையப்படுத்தி அந்த திருவிழா வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்கம்மா, உங்க பேரை இன்னொரு டைம் பதிவு பண்ணிக்கோங்க. என்ஜிஓ காலனில இருந்து ராணிங்களா?
2: லட்சுமி.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படிதான் சொல்லணும். சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
2: நேர்ல
0: பாத்துருக்கீங்களா?
2: நேர்ல பாக்கலீங்கம்மா, டிவில பார்த்தேன். இப்ப சமீபத்துல தான் கொண்டாடுனாங்க.
0: ஆமாங்கம்மா, சமீபத்தில் எப்போவுமே அது ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பரில் தான் கொண்டாடுவாங்க. சரிங்கம்மா, இதை பற்றின மேலும் குறிப்புகளை நான் கொடுக்குறேன். நன்றிங்கம்மா, இணைப்பில் இணைந்தமேக்கு நன்றி. ஆமாங்க, நேயர்கள்லேருந்து நிறைய பேர் விடையை சொல்ல முயற்சி பண்ணிங்க, ஆனால் அந்த ஆரன்முலா அப்படின்ற வார்த்தை வந்து வாயில் வரல, நுழையல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து ஆரன் பட்டாவா முலாவா ஏதோ சம்திங் சொன்னார். இவங்களும் வல்லம் களி அப்படின்றத மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் ஆரன்முலா வல்லம் களி அப்படின்றது தான் இதுக்கான இந்த குறிப்புகளுக்கான விடை. இந்தியாவின் கேரளாவில் நடைபெற்ற மிக பழமையான ஆற்று படகு திருவிழாவாகும் ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகை காலத்தில். உங்களுக்கு தெரியுதுன கார்த்தி?
1: தெரியும்.
0: அந்த ஓணம் டைம், அந்த டைமில் தான் இந்த விழாவை வந்து ஆண்டுதோறும் கொண்டாடுவாங்க.
1: இதில் வந்து படகு பந்தயம் வச்சும் விளையாடுவாங்க. அதுக்கு தான் இந்த திருவிழா வந்து சிறப்பு மிக்கது.
0: ஆமாம் ஆமாம், இத்தகு விழாவை வந்து கேரள தேசத்தில் கொண்டாடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விழாவை கொண்டாடுறாங்க. அது எங்கே ஸ்பெசிஃபிக்காக நடக்குது அப்படின்னா ஆரன்முலா ஸ்ரீ பார்த்தசாரதி கோயில், அதாவது பம்பை நதியில் அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த திருவிழா வந்து நடைபெறுது. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா அடுத்த வருஷம் இந்த திருவிழாவில் கலந்து உங்களுடைய எப்படி சொல்றது அந்த ஆறாவாரத்தை சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. நேர்கேட்ட பாட்டு கொடுத்துடலாம்.
1: இதோ அந்த பாடல்.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
2: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
2: உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து போதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க

0: மாளிகை என் எஸ் பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நிலையத்தில் நேரம் 4:22. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நேயர்களே. முதல் கேள்விக்கு அருமையா பதில் சொல்லிட்டாங்க,
5: இப்ப
4: அடுத்த கேள்வி என்னன்னு உங்ககிட்ட தயாரா இருக்கா இல்ல நான் கேக்கட்டுங்களா?
5: நீங்க கேளுங்க. என்ன அப்படி கேள்வி வச்சிருப்பீங்க? நான் கூட தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன்.
4: நான் கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கேன், எல்லாருக்கும் விருப்பம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த கேள்வி.
5: அப்படிங்களா?
4: அது வந்து ஒரு விளையாட்டு வீரரை பத்தியான கேள்விதான்.
5: சூப்பர் சூப்பர். சரி, அந்த மூணு குறிப்ப சொல்லிடுங்க, நேர்களை அழைச்சிடலாம் நாமளும்.
4: இவர் ஒரு விளையாட்டு வீரர், இந்தியாவை சேர்ந்தவர், மட்டை பந்து விளையாட்டு வீரர்.
5: ஓகே ஓகே.
4: சோ கிரிக்கெட் விளையாட்டு வீரர் இவர்.
5: ஓகே ஓகே. நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில இணைந்து உங்களுடைய விடைகளை ஷேர் பண்ணிக்க நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 ஆகிய இரு எண்களில் புதிய நேயர்கள் அதாவது அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம்.
4: மற்ற நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன் இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
5: சரி ஓகே. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேர வரவேற்கலாமா?
4: வரவேற்கலாம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
4: வணக்கம். வருக. வணக்கம்.
5: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
4: வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
4: வணக்கம் ஐயா. யார், எங்க இருந்தீங்க பேசுறீங்க?
6: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலப்பட்டி கோபால்.
4: கோபால் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
6: சொல்லுங்க ஐயா.
5: ஐயா, இவர் ஒரு விளையாட்டு வீரர்.
6: சரி.
5: அதாவது கிரிக்கெட் விளையாடக்கூடியவர், இந்திய விளையாட்டு வீரர். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர், அதாவது இப்ப வந்து ஓய்வு பெற்றிருக்காரு, அவரை பத்தி தான் நீங்க சொல்லணும். இல்லைங்கய்யா, தவறான பதில்.
4: இணைப்புக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
6: நல்லமல்லி ஒன்றியம் நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து.
4: முத்து ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? யோகிக்க முடியுதா? யோகிக்க முடியுதுங்களா?
6: முன்னாள்
4: இந்திய கிரிக்கெட் வீரர்.
5: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சரிங்கய்யா. சென்ட்ரா சார், உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? சரிங்க. இவர் வந்து சிறந்த அணி தலை சிறந்த அணி தலைவர்களில் ஒருத்தராக கருதப்படக்கூடியவர் இப்போ வரைக்குமே.
7: கபில் தேவ்.
5: எப்படிங்க ஐயா சொல்றீங்க? எந்த குறிப்பை வச்சு சொல்றீங்க?
7: கபில் தேவ் பார்த்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு
5: வீரர். அதே போல இல்லை, எங்களுடைய எந்த குறிப்பு வந்து உங்களுக்கு எதுவா இருந்துச்சு? ஏன்னா விடை அதுதான், அதனால. ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லி பாக்கலாம்னு சொல்லி பாத்துட்டீங்க, அது கரெக்டா வந்துருச்சுங்களா?
7: நல்லது நல்லது.

0: கட்டு முயற்சிமா இது.
1: ஓ, நீங்க அறிமுக நேயர், சிறப்புங்கய்யா. உங்க பேரையும் உங்க ஊரையும் ஒரு டைம் பதிவு பண்ணிருங்க. சின்னராஜ், எந்த பகுதியில இருந்து போன் பண்றீங்க? ஏமக்குட்டியூர். சரிங்கய்யா.
0: மகிழ்மதி மாத்தறேன்.
1: எஃப்எம் எல்லாம் கேக்குறீங்களா?
0: அதுதான் டிராக்டர்ல போட்டுட்டு இருக்கேன்.
1: சரிங்கய்யா, சிறப்புங்கய்யா. இவர பத்தி இன்னும் தகவல்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நேயர்கள் கேட்கட்டும்.
0: மேல் கப் அடிச்சிருக்காரு முத முதல்ல.
1: ஆமாங்கய்யா. சரிங்கய்யா, அவ்வளோதான் தெரியுங்களா? சரிங்கய்யா, மேலும் குறிப்புகளை நாங்கள் கொடுத்துட்றோம். ரொம்ப சிறப்பாக வந்து பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எந்த படத்துலேருந்து என்ன பாடல் வேண்டும், பரிசு பாடல் சொல்லுங்கள்.
0: கரகாட்டகரம் படத்திலிருந்து மாங்குயிலே பூங்குயில் என்று
1: சொல்லுங்கள். சரிங்கய்யா, கொடுத்துடலாம். நன்றி.
0: நன்றி.
1: ரொம்ப அருமையாக ஏமக்குட்டியூர் பகுதியிலிருந்து சின்ராஜ் ஐயா அறிமுக நேயராக வந்து அவருடைய முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி விடை தேடும் விழாக்களில் முதல் முறை முயற்சி செய்து அதுக்கு கரெக்டான விடையும் சொல்லி பரிசு பாடலையும் வாங்கிக்கிட்டாரு. ஆமாங்க, நாம் கேட்ட கேள்வி வந்து கேள்விக்கான விடை கபில் தேவ், இந்தியன் முன்னாள் கிரிக்கெட் வீரர். இவர் வந்து ஜனவரி 6, 1959 பிறந்திருக்காரு. சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை ஒருவராக இப்போ வரைக்குமே கருதப்பட்டுருக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் இந்த இவரை வந்து நூற்றாண்டின் சிறந்த துடுப்பாட்ட வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்டன் துடுப்பாட்டர்களின் நாட்குறிப்பு 2002 அந்த புக்கில் வந்து வெளிவந்துச்சு. அந்த நாட்குறிப்பில் இவரை பற்றியும் எழுதியிருக்காங்க, சிறந்த துடுப்பாட்ட வீரர் அப்படின்ற அங்கீகாரத்தையும் அவருக்கு கொடுத்துருக்காங்க.
2: இவர் வந்து 1978 பாகிஸ்தானுக்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட்டில் வந்து அறிமுகமானவர் முதல் முதலாக.
1: சூப்பர்.
2: 1983 நடந்த உலகக்கோப்பையில் இந்தியா முதல் முதலாக இவரோட தலைமையில் தான் வந்து உலகக்கோப்பை வென்றுச்சு.
1: ரொம்ப அருமை. ஆமாம், இப்போ வரைக்குமே நம்ம உலகக்கோப்பை வாங்கினதுக்கான ஒரு தொடக்கமாக இவர் எப்பவுமே இருந்துட்டு இருப்பாரு. நான் இப்போ வரைக்குமே சொல்லிட்டேன், எப்பவுமே இருந்துட்டு இருப்பாரு.
2: அதுக்கு வந்து ஹரியானா ஹரிகேன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு.
1: சிறப்பு. மேலும் என்னென்ன தகவல்லாம் வச்சிருக்கீங்க கார்த்தி?
2: இவர் 2010 வந்து ICC கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் அதில் வந்து சேர்க்கப்பட்டார் இவரோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக.
1: அதே போல் ஒரு நாள் போட்டிகளில் 253 இலக்குகளும் 3783 ஓட்டங்களும் எடுத்திருக்காரு, ரன்ஸ் எடுத்திருக்காரு.
2: அதே மாதிரி இவர் வந்து விக்கெட்டுகளையும் 400 எடுத்திருக்காரு. இவர் வந்து வெறும் பேட்டிங் மட்டும் இல்லை,
1: ஆல்ரவுண்டர் குறிப்பாகவும் கொடுத்தீங்க. இவர் வந்து பவுலிங்கும் செம்மையாக பண்ணுவார், பேட்டிங்கும் செம்மையாக பண்ணுவார், ஃபீல்டிங்கும் அதை விட சிறப்பாக பண்ணுவார், ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சூப்பர். வேற என்னென்ன குறிப்பு வச்சிருக்கீங்க?
2: டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து 5248 ரன்னும் 434 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கிறார் இவர்.
1: சூப்பர். இத்தகைய சிறப்பு
2: வந்து உலக சாதனையா இருக்குன்னா, அவர் வந்து ஓய்வு பெறும்போது அந்த 434 டெஸ்ட் விக்கெட் அப்படின்றது தான் வந்து அதிகபட்சமான ஒரு பிளேயர் வந்து விக்கெட் எடுத்ததா அந்த உலக சாதனையை வந்து பெற்றிருக்காரு.
1: சிறப்பு. இத்தகைய சிறப்புகளும் வாய்ந்த அந்த வீரரோட பெயரை இன்னொரு டைம் சொல்லிருங்க.
2: கபில் தேவ்.
1: சூப்பர். சரி, நேருக்கான பரிசு பாட்டை கொடுத்துடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: நிலையத்தில் நேரம் 4:35. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. என்ன சசிகலா, ரெண்டு கேள்வி கேட்டாச்சு, அடுத்த கேள்வி
1: என்னவா இருக்கும்? நீ
0: ஹிண்ட் நான் கொடுக்கவா? தீவுக்கு போலாமா?
1: ஓ, அப்போ அடுத்த கேள்வி நம்ம தீவை பத்தி தான் கேட்க போறோம்.
0: கரெக்ட்.
1: சூப்பர், கேட்டுடலாமே. தீவுக்கும் போய் நாமளும் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்.
0: சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்காக தீவன் சொல்லிட்டோம், ஸோ நேயர் இணைக்கலாம்.
1: இணைக்கலாம் இணைக்கலாம்.
0: இணைப்பில் இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: அதாவது இந்த கேள்விக்கு
0: முதல் நேயர்.
1: முதல் நேயர் வந்தார் சென்றான்ற மாதிரி
0: போயிட்டாரு, போறாங்க. வருக வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் சுட்டிக்குளம், தியாகராஜன் சார்.
0: தியாகராஜன் ஐயா,
1: சரிங்க, உங்களுக்கான 3 குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க மேடம்.
1: இது ஒரு
2: சொல்றேன்.
1: சரிங்கய்யா, அருமை. இது ஒரு தீவு. பசுமிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீவு.
2: சரிங்க.
1: எரிமலை செயல்பாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு தீவு.
2: இந்தியாவுல இருக்கீங்களா?
1: இல்லைங்கய்யா, இது வந்து பசிபிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்தியாக்குள்ளலாம் இல்லை, இந்தியாவை விட்டு வெளியேற இருக்கு, வெளிநாடுன்னு சொல்லலாம். இல்லைங்கய்யா, அந்தமான் இந்திய பெருங்கடல்ல இருக்கு. இது வந்து பசிபிக் பெருங்கடல்ல நாங்கள் கேட்டுட்ருக்கோம் இந்த தீவு. சரிங்கய்யா, நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
3: ஜெயசராஜ் பேசுறேன் மேடம்.

0: ஊர் பேர் சொல்லுங்க ஐயா.
1: திண்டுக்கல்.
0: வாவ், திண்டுக்கல்ல இருந்து ஒரு இணைப்பு. சரிங்கய்யா, நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிங்களா?
1: கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு வாரமா.
0: சூப்பருங்கய்யா, தொடர்ந்து இந்த மாதிரி ஆதரவெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சூப்பருங்கய்யா, நன்றி. எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: என்னது சொல்றது, பல்சுவை நிகழ்ச்சி அதாவது வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு.
0: ஓ, மொத்தமா
2: மொத்தமா
0: மொத்தமா
2: மொத்தமா
0: சொல்லிட்டீங்க.
2: மொத்தம் பொதுவாக சொல்லாம

0: தனித்துவமான உயிரினங்கள் பல இங்கு காணப்படுகின்றன.
1: என்ன சார், இன்னொரு
0: தனித்துவமான உயிரினங்கள் வந்து இங்க அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க.
1: ஓகே, இது வந்து கார்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவு, கார்பெட் தீவு
0: இல்லைங்கய்யா, தவறு
1: இல்லைங்களா?
0: இல்லைங்க இல்லைங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
2: இனிப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ
2: அம்மா, உங்க வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுங்க.
3: ஹலோ,
2: இனிப்பில் இருக்கீங்க, பேசுங்கம்மா. உங்க வானொலி பெட்டியோட ஒலி அளவை மட்டும்.
3: ஹலோ,
2: அடுத்த நேரில் சந்திப்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம், சிவமட்டிலிருந்து சுதாமூர்த்தி பேசுறேன் மேம்.
2: சரிங்கம்மா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா இல்ல வெடி கணிச்சிட்டீங்களா? நீங்க
3: நானே சொல்றேன்.
2: சொல்லுங்க.
3: ஹவாய் தீவு மேம்.
2: ஹவாய் தீவு எப்படி சொல்றீங்க?
3: அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல இருக்கு பார்த்தேன்,
2: அதனால பசிபிக் பெருங்கடல்ல இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா?
3: ஆமா.
2: இல்லைங்கம்மா, தவறான பதில். முயற்சித்து மிக நன்றி, தொடர்ந்து கேளுங்க, வெளியே தெரிஞ்சுப்பீங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராஜேஸ்வரி அம்மாங்களா? மகேஸ்வரி, மாசியம்பட்டி மகேஸ்வரி.
0: விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? யூகிக்க முடியுதா? உங்களுக்கான குறிப்பு வந்து இங்க வந்து மிக பழமையான நில ஆமைகள் வந்து இங்க நிறைய வாழுதுன்னு சொல்றாங்க இந்த தீவுல.
2: இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. நாம கேட்டு இருக்கிறது பசிபிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கிற ஒரு தீவை பத்தி.
0: இணைப்பில் இணையம் அடுத்த நேயர்.
5: அன்பு தம்பி கார்த்திக்கும் மற்றும் சகோதரிக்கும் மாலை வணக்கம். மாவட்டம்
2: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு சரிங்கய்யா, இந்த பகுதியோட 97% நிலப்பரப்பு வந்து ஒரு தேசிய பூங்காவா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க நிறைய பழமையான உயிரினங்கள், அதுக்கப்புறம் தனித்துவமான உயிரினங்கள்,
0: ராட்சச ஆமைகள், கடல் உடும்புகள், அப்புறம் வந்து நீலக்கால் பூபி பறவைகள்,
2: இதெல்லாம் இருக்கிறதுனால 97% அந்த நிலப்பரப்ப தேசிய பூங்காவாவே அந்த அரசு வந்து அங்கீகரிச்சிருக்கு.
0: இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: தர்மபுரி மாவட்டம் மாந்தில்லி பஞ்சாயத்தில் நடமாடும் பஞ்சவர தேவதன் பேசுறேன்.
2: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு ஐயா, எரிமலைகளால உண்டாக்கப்பட்ட ஒரு தீவு இது. சொல்லுங்க. இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சித்து மிக்க நன்றி.
6: நன்றி.
2: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா?
2: பாலக்கோடு பாபாஜான். சரிங்க ஐயா, விடை சொல்லலாங்களே.
7: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க, முயற்சிக்கிறேன்.
2: உங்களுக்கான குறிப்பு,
0: 1978 யுனெஸ்கோவால இது வந்து உலக பாரம்பரிய தளமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு.
7: இது வந்து மனோலி தீவு.
0: மனோலி தீவு
2: குறிப்புகள்லாம்
0: கேட்டிங்களா?
2: சரிங்கய்யா, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல, நாங்களே சொல்லிடுறோம். இனிப்புல உங்களுக்கு ஏதாவது விடை தெரியுங்களா? கணிப்பு இருக்கா?
7: இது வந்து என்ன கலாபக்கத்துக்கு
0: ஆன்சர் தெரிஞ்சிட்டு அப்புறம் வந்து எங்ககிட்ட கஷ்டமான க்வெஸ்சன் கேக்குறீங்க.
2: எப்படிங்கய்யா, சரியா இருக்கும்னு நினைச்சு சொன்னீங்களா இல்ல?
7: அந்த

0: நேரடியான குறிப்புகளை கொடுத்து ஈஸியாக்கிடலாம். ஆமா சரிங்க, உங்களுக்கு நீங்க எப்படியும் இந்த வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன பரிசு பாடல் வேணும், எந்த படத்துல இருந்து? கார்த்தி, ஒரு தீவுக்கு கூட்டிட்டு போனீங்க, அந்த தீவை நம்ம சுத்தி காட்டியாச்சு, மேலும் அதை பத்தி குறிப்புகளை சொல்லி நம்ம நேயர்கள்லாம் அங்கேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபீலையும் கொடுத்துருவோம். கலாபாகோஸ் தீவு அப்படின்றது தான் இந்த குறிப்புகளுக்கான விடை. பசுபிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்கிற ஒரு எரிமலை தீவு கூட்டம். ஈக்வாட்டர் இருந்து சுமார் 600 மைல்கள் மேற்கே அமைஞ்சிருக்கு இந்த தீவு. ஒரு வெப்ப புள்ளியில் ஏற்பட்ட எரிமலை செயல்பாட்டால் உருவாக்கப்பட்டது. சுமார் 97% நிலப்பரப்பு தேசிய பூங்காவா இருக்கு இந்த தீவுல. பூமியின் மிக பழமையான நில ஆமைகள் இங்க வந்து வாழுது.
1: அதே மாதிரி வந்து சார்லஸ் டார்வின் அப்படின்னு சொல்லுவோம், சோ அவங்க வந்து 1835 வந்து இங்க போயிருக்காங்க. போயிட்டு அந்த உயிரினங்களோட வேறுபாடுகள் அப்புறம் வந்து அதோட பரிணாம கோட்பாட்டை வந்து உருவாக்கி இருக்காரு.
0: வாவ், ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பரிணாம கோட்பாடு சார்லஸ் டார்வின் இந்த தீவுக்கு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆய்வு கட்டுரைகளில் எழுதியிருக்காரு.
1: ஸோ அது வந்து முக்கியமான ஒரு தாக்கமாக ஏற்படுத்தியிருக்கா அவருக்கு.
0: ஓகே ஓகே, ரொம்ப அருமையான தகவல் கார்த்தி. பல உயிரினங்களுக்கு இயற்கையான வேட்டையாடிகள் குறைவாக. ஆமாம், இங்கே இருக்கிற விலங்குகள்லாம் அச்சமே அடையாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கு.
1: ஏன்னா வந்து இயற்கை சூழலும் அரிய உயிரினங்களும் வந்து இங்க நிறைய அதிகமா பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நல்ல ஒரு அமைப்போட
0: 97% நிலப்பரப்ப தேசிய பூங்காவா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா விலங்குகள் எவ்வளவு ஃப்ரீடமா இருக்கும் அப்படின்னு பாக்கலாம். உலகில் இருக்கிற ஒரே கடல் ஈகுவான்கள் இங்க மட்டும்தான் இருக்காங்க.
1: அரிய வகை.
0: ஆமா, அரிய வகை. அத தனித்துவமானன்னு ஒரு குறிப்பு கொடுத்தீங்க இல்லைங்களா, அந்த தனித்துவமான கடல் ஈகுவான்கள் அங்கதான் அதிகமா நிறைஞ்சிருக்கு. சரிங்க கார்த்தி, இவ்வளோ நேரம் சிறப்பான குறிப்புகள்லாம் கொடுத்து அதோட விடையும் சொல்லிட்டோம். மறுபடியும் ஞாபகப்படுத்திடும், கலாபாகோஸ் தீவு அப்படின்றது தான் ஈக்வாட்டரில் அமைஞ்சிருக்கிற அந்த தீவு தான் இந்த குறிப்புகளுக்கான விடையாக இருக்குது. நேர் ஒருத்தர் வந்து அழகாக பதிலை சொல்லி பரிசு பாடலும் நீங்களே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருக்காக அந்த பாடலை வழங்குறோம், கேட்டு ரசிங்க நீங்களும்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8420.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நிலையத்தின் நேரம் 4:52. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: 5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
2: நிலையத்தின் நேரம் 4:52 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆர்வமும் போயிட்டுருக்கு கேள்வி பதில் அப்படின்னு சொல்லிட்டு
3: அடுத்த கேள்வியும் கேட்டுடலாங்களா
2: கேட்டுடலாம் சரி சந்திரமுகி கட்டிடம் பார்த்தா எப்படி இருக்கும் எப்படி ஃபீல் ஆகும் உங்களுக்கு
3: அச்சோ ஏன் இப்போ அந்த ஹாரர் மூவியை வேற ஞாபகப்படுத்துறீங்க பயமா இருக்குமே
2: ஸோ அது ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன் தான் இப்போ கேட்க போறோம் இது ஒரு வந்து
3: இது வந்து ஆனால் நேர்களே
2: பயம் பிடித்தலாம் போகல இங்க நல்லா சுத்தி பார்க்கலாம் நான் போயிட்டு
3: சுத்தி பார்க்கலாம்
2: ஆனால் இது ஒரு பழமையான கட்டிடம்
3: ஓகே ஓகே

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க சார், உங்க பேரு, ஊரெல்லாம் சொல்லுங்க. சரிங்கய்யா, உங்களுக்கான நேரடி குறிப்பு கொடுத்துடலாமா? நேரம் வேற கம்மியா இருக்கு. விடிய கண்டுபிடிச்சு பரிசு பாடல் உங்களோட தான் இருக்கணும். சரிங்கய்யா, பண்டைய ரோம பேரரசின் கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் திறமைக்கு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடிய ஒரு கட்டிடம் தான் இந்த கட்டிடம். ரோம் மாளிகை. மாளிகையோட பேர் சொல்லுங்க. இது அவங்க காலத்துல கட்டப்பட்டதுதான், மாளிகையும் சொல்லலாம். சரிங்கய்யா, சொல்ல முடியுதுங்களா? படி சொல்லிருவீங்களா? சரிங்கய்யா, அடுத்த நேரம் சந்திப்போமா?
2: நன்றி.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம். சித்தன் ஐயா, உங்களுக்கான எளிமையான குறிப்பு கொடுத்துடலாங்களா? இது வந்து உலக அதிசயங்கள்ல ஒன்றா திகழ்கிறது.
1: ஐயா, அந்த வானொலி பெட்டியோட ஒலிபெருக்கி அளவு மட்டும் கம்மி பண்ணிருங்க. குறிப்பு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, நேரடி குறிப்பு.
3: ஒரு
0: நேரடி குறிப்பே கொடுத்தாச்சு, பதில் சொல்லலாமா? சொல்லுங்க.
3: உலக அதிசயங்கள் ஒன்று சார், அது
0: அதில் ஒன்று தான் இது. அந்த கேள்வி நாங்கள் அதுதான் கேட்டுட்ருக்கோம், அதுக்கான பதில் தான் நீங்கள் சொல்லணும்.
3: சொல்கிறேன் சார்.
0: சொல்லுங்கள்.
3: நேரம் குறைவாக பார்த்து சீன மதில் சுவர்.
0: இல்லைங்க இல்லைங்க, முயற்சிக்கு நன்றி. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
4: வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டம் கொல்லப்பறையிலிருந்து கணேசன் பேசுகிறேன்மா.
1: சரிங்கய்யா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
4: கேட்டாங்கம்மா.
1: உங்களுக்கான குறிப்பு தரலாங்களா? வெடி
4: சொல்லுங்கம்மா.
1: உங்களுக்கான குறிப்பு, நீங்கள் குறிப்பே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டீங்க. இந்த கட்டடம் வந்து இத்தாலி நாட்டின் தலைநகரான ரோம் நகரில் அமைஞ்சிருக்கு.
4: பைசா நகர சாய்ந்த கோபுரங்களா?
0: இல்லைங்க இல்லைங்க.
1: இல்லைங்கய்யா.
4: சரிங்கம்மா,
1: நன்றிங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைஞ்சிருக்கீங்க. உங்க பேரு, ஊரு சொல்லுங்க.
0: குமார் ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படிங்களா? குறிப்புகள் எல்லாம் கேட்கலையா?
1: சரிங்க, குறிப்புகளை சொல்லுறோம். நாங்க ஒரு பழமையான கட்டிடத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். இது ஒரு உலக அதிசயங்கள்ல ஒன்று.
0: ரோம் நகர்ல
1: அமைஞ்சிருக்கு. இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சி திமிக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். கொலோசியம். சரிங்கய்யா, உங்க பேர் சொல்லுங்க. கட் பண்ணிட்டாரு. வந்தார், சொன்னார், சென்றார் அப்படின்ற மாதிரி இருக்கு விடை. அதுதான் கலோசியம் அதற்கான சரியான விடை. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அவர் கேட்ட ஒரு சின்ன பாடலை கொடுத்துடலாம் அவருக்காக.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நேர்களே, ஒரு சின்ன பாட்டை கேட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம், நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம்.
1: வந்துட்டோம்.
0: ஆமாம், இது வரைக்கும் நிகழ்ச்சியில் 4 கேள்வி கேட்டோம் கார்த்தி. ஆமாம் தானே, என்னென்ன கேள்வி கேட்டோம்?
1: ஆரன்முளா வல்லம் களி முதல் கேள்வி,
0: படகு போட்டி திருவிழா இது கேரளாவில் நடக்கக்கூடியது.
1: அடுத்து வந்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் அப்படி அவரை பற்றி கேட்டோம். அடுத்து வந்து கலோபகஸ் தீவு,
0: தீவுல வந்து சார்லஸ் டாவின் ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்,
1: ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி. கடைசியா உலக அதிசயத்துல
0: ஒன்னான கொலோசியம் தீவை பத்தி கேட்டிருந்தோம். அதுக்கு கூட ஒரு நேயர் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு அவர் பேரையும் ஊரையும் சொல்லல, அவருக்காக ஒரு சின்ன பாட்டை கொடுத்திருந்தோம். இது வரைக்கும் நிகழ்ச்சியில இணைந்திருந்தோம் நான் உங்கள் அறிவிப்பாளர் சசிகலா கிருஷ்ணன் மற்றும்
1: கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்.
0: நன்றி நேயர்களே.
1: நன்றி. பண்பலையில் தொடர்வது மாலை தென்றல்.

ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:02 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இனிமையான மாலை வேளை உங்களை தேடி, உங்களை நாடி, உங்கள் இதயங்களை கொள்ளை கொள்ள வந்திருக்கிறது இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. இனிமையான பாடல்களா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் முதல் பாடல் மணிக்குயில் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதுவோ

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகை.

0: மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் மாலை 5:09 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது மாலை தென்றல், மனதை வருடும் பாடல்களோடு கேட்டு ரசிச்சிருக்கோம். அடுத்த பாடல் சின்ன தாய் என்ற திரைப்படத்தில் இருந்து.

தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16 தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருகை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ்.

Viking Bunions and Briefs. நேரமாலை 5:15 உங்கள் இதயங்களோடு இதமாய் உறவாடிக்கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலைத்தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் சாமி போட்ட முடிச்சு என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848482.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: நேரம் மாலை 5:21 கேட்டு ரசித்திருக்கோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கும்மிப்பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா குரலில். இது உங்களுக்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:28 கேட்டிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் வாய்மையே வெல்லும் என்ற திரைப்படத்தில் இருந்து. இது உங்களுக்காக.

0: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
4: நேரம் மாலை 5:34 கேட்டு ரசித்திருக்கோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்.

0: கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: நேரம் மாலை 5:39 கேட்டிருக்கும். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: நேரமாலை 5:45 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் ஆத்தா உன் கோவிலிலே என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ

நேரம் மாலை 5:49. மனதை வருடும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் செந்தூரப்பூவே என்ற திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது கலைஞன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி, பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று நாம் பிர்லா மந்திர் என்று அழைக்கப்படும் லக்ஷ்மி நாராயண் கோவிலை தரிசிக்கலாம். இந்தியாவின் டெல்லியில் உள்ள லக்ஷ்மி நாராயணனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும். லக்ஷ்மி நாராயண் என்பது பொதுவாக மும்மூர்த்திகளில் பாதுகாப்பாளராக இருக்கும் விஷ்ணுவை குறிக்கும் ஒரு சொல்லாகும். இவர் தனது துணைவி லக்ஷ்மியுடன் இருக்கும்போது நாராயணன் என்றும் அழைக்கப்படுகிறார்.

கிஷோர் பிர்லா என்பவரால் 1933 மற்றும் 1939 ஆண்டுகளில் கட்டப்பட்டது இந்த கோவில். இது டெல்லியில் கட்டப்பட்ட முதல் பெரிய இந்து கோவிலாகும். இந்த கோவில் 7.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இது பல சிவாலயங்கள், நீரூற்றுகள் மற்றும்

ஹிந்து மற்றும் தேசிய சிற்பங்களுடன் ஒரு பெரிய தோட்டத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இங்கு சொற்பொழிவுகளுக்காக கீதா பவன் என்ற அரங்கமும் உள்ளது. டெல்லியின் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றான இந்த கோவில் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் தீபாவளி பண்டிகைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. இதன் பிரதான கோவிலில் நாராயணன் மற்றும் லக்ஷ்மி தேவியின் சிலைகள் உள்ளன. சிவன், விநாயகர் மற்றும் அனுமன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிற சிறிய ஆலயங்களும் உள்ளது. பகவான் புத்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சன்னிதியும் இங்கு உள்ளது. இதன் இடது பக்க கோவில் குவிமாடம் சக்தியின் தெய்வமான தேவி துர்காவை கொண்டுள்ளது. புகழ்பெற்ற இக்கோவில் 1939 மகாத்மா காந்தியால் திறந்து வைக்கப்பட்டது. நவீன இந்திய கட்டடக்கலை இயக்கத்தின் முக்கிய ஆதரவாளரான சந்திர சட்டர்ஜி என்பவர் இதனை கட்டமைத்துள்ளார். 3 மாடி கொண்ட இக்கோவில் இந்து கோவில் கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. தற்போதைய கோவில் பிரபஞ்ச சுழற்சியின் தங்க யுகத்தின் காட்சிகளை சித்தரிக்கும் செதுக்கல்களால் முழு கோவிலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கருவறைக்கு மேலே உள்ள கோவிலின் மிக உயர்ந்த விமானம் சுமார் 160 அடி உயரம் கொண்டுள்ளது. இந்த கோவில் கிழக்கு நோக்கி ஆழமான அஸ்திவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நிலப்பரப்பு மற்றும் அடுக்கு நீர்வீழ்ச்சிகள் கோவிலின் அழகை மேலும் அதிகரிக்கின்றது. இயற்கை எழில் கொஞ்சும் டெல்லியின் லக்ஷ்மி நாராயண் கோவிலை வாழ்வில் ஒரு நாளாவது நேரில் கண்டு களிப்போம்.

நேரம் மாலை 6:10. எட்டதுக்கும் இசைமலை புழியும் இன்ப தேனிலையாம் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது இசை மின்னல் நிகழ்ச்சி.

என்னடா ஒரே மியூசிக் கட்டாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இசை பின்னல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த இசை கட்டு. தமிழ் ஆங்கிலம் கலந்து வருது, எம்மொழியிலும் செம்மொழி தமிழ்மொழி அதில் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு பஞ்ச் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். பண்பலை சத்தமிக்கும் நேரமெல்லாம் தித்திக்கும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது கவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். எப்படி தமிழ்லேயே பேசி அசத்தனா? அந்த பாட்டையும் கேட்டு நீங்க அசந்து போங்க. இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் கவன் திரைப்படத்திலிருந்து, நேயர்களான உங்களுக்கு

0: இசை மின்னல்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
0: தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி இசை மின்னல் நிகழ்ச்சியில் விதவிதமான பாடல்களை கேட்டு ரசிக்கவிருக்கோம். முதல் பாடலை கேட்டுட்டோம், அடுத்த பாடல் அடியே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டோட ஒரு பாட்டை கேட்போம். மீசையமுறுக்கு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேர்களை நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். 6:21 தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல் நிகழ்ச்சியின் பாடல்களை. இசை மின்னல் நிகழ்ச்சியில இதயம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அடுத்த பாடலையும் கேட்டு ரசிச்சு பண்பலையோட இணைந்திருப்போம். ஐ என்ற திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாட்டுங்க, அதை கேட்டு நீங்க மெர்சல் ஆயிடுவீங்க பாருங்க.

இசை மின்னல். நேயர்களின் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப் செட்கோ கடன் திட்டம். பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள்: தனிநபர் கடன் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு

உடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. குறிப்புகளோட, அதாவது கேள்விகளோட நாங்க ரெடி. விளையாட்டு சம்பந்தப்பட்ட கேள்விகளோட நாங்க ரெடி. விறுவிறுப்பான அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு விடைகளை சொல்லி பரிசு பாடலை பெற நீங்க ரெடியா? அதனைத் தொடர்ந்து 9:30 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாதான் ஒளிவர காத்திருக்கு. அதனால திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களே, நீங்களாம் போனை எடுத்துட்டு ரெடியா இருங்க. நேர்களை நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சில விளம்பரங்களை அடுத்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் பண்பலையோடு.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்குட் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை கால தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார்.

0: விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவர மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டியும் இருக்கக்கூடும்.
0: உலக தென்னை தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்னை விவசாயிகள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பாரூர், அரசம்பட்டி, போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 30,000 ஹெக்டேர் நிலப்பரப்புகளில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னை விவசாயிகள் தங்களுடைய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட சந்தைப்படுத்துதல் குறித்த உலக தென்னை தினமான இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை இயற்கையான முறையில் மக்களை சென்றடைய சேரும் வகையில் தென்னை உற்பத்தி பொருட்களில் இருந்து கலைநயத்துடன் கூடிய பல்வேறு பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த விவசாயிகள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விநாயகர் சதுர்த்தி வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக 10 அடி உயர சிலை வரை இங்கு தயாரிக்கப்படுவதாக அப்பணியில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர் ராமலிங்கம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இங்க வந்து களிமண் பொம்மைகள் அதிகமாக செய்கிறோம். விநாயகர் சதுர்த்தி காலங்களில் வந்து பசுமை மாறாமல் களிமண் சிலையாக செய்து மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது அதிகபட்சமாக ஒரு 10 அடி சிலைகள் வரைக்கும் இங்கே உற்பத்தி ஆகிறது. அந்த களிமண் வந்து இந்த விளாச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்மாயிலிருந்து எடுக்கிறோம். இந்த மண்ணானது தரமுள்ள மண்ணு. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி வர்றதுனால புவிசார் குறியீடு போன ஆண்டு கிடைச்சிருக்குது. இதில் செய்யக்கூடிய சிலைகள் வந்து மிக சிறப்பாகவும் ஒரு தெய்வீக தன்மை உள்ளதுன்றதுனால விநாயகர் சிலைகள் வந்து அதை பயன்படுத்திட்டு வரோம்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையம் கிராமத்தில் வரும் 9ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அமூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மலர் செடிகளை நடும் பணியினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில்

0: பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவுகளைச் சார்ந்த மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு மோகன சுந்தரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் பொன்னி சித்திரக்கடல் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்கை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஏதுவாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல் லக்கேஜ் லாக்கர் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் சென்னை வருவாய் கோட்டாட்சியர் திரு ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேட்டன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் 12 தொடங்கி 14 வரை நடைபெறவுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-20, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங்ஸோ ஸ்வைனை வென்றார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலேஸ், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: நேரம் 6:40.
4: இளையத்தில் நேரம் 6:41. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வேலை காத்திருக்கு. வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் தகவலாக, குழந்தை பாதுகாப்பு மைய கவுன்சிலர் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சேலத்தில் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள கவுன்சிலர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி முதுகலை பட்டம் முடித்திருக்க வேண்டும், வயது வரம்பு கிடையாது, தேர்ச்சி முறை நேர்முகத் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம், விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை, அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அறையின் 415, 4வது தளம், கலெக்டர் அலுவலக வளாகம், சேலம் 636-0001. இதற்கான கடைசி நாள் 11/9/2026. மேலும் விவரங்களுக்கு salem.nic.in. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, டிப்ளமோ முடித்தவருக்கு கப்பல் தளத்தில் பணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஷிப் டிராப்ட்ஸ்மேன் ட்ரைனி பிரிவில் மெக்கானிக்கல் பதவிக்கு 47 காலி இடங்களும், எலக்ட்ரிக்கல் பதவிக்கு 13 காலி இடங்கள் என மொத்தம் 60 இடங்கள் காலியாக உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ முடித்திருந்தால்

போதும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 25 வயது வரை இருக்க வேண்டும். 4/9/2026 படி 25 வயது இருக்க வேண்டும். இதற்கான தேர்ச்சி முறை செய்முறை தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. இதற்கான கடைசி நாள் 4/9/2026. மேலும் விவரங்களுக்கு cochinshipyard.in. அடுத்த அறிவிப்பாக, பட்டப்படிப்பு முடித்தவருக்கு பரோடா வங்கியில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. உள்ளூர் வங்கி அதிகாரி பிரிவில் குஜராத்தில் 1185 காலி இடமும், கர்நாடகாவில் 418 காலி இடமும், மகாராஷ்டிராவில் 218 காலி இடமும், தமிழகத்தில் 132 காலி இடமும், ஒடிசாவில் 100 உட்பட மொத்தம் 2482 இடங்கள் நிரப்ப உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். முன்னுரிமை இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவில் சான்றிதழ் பெற்றவர்களாக இருந்தால் இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கான வயது வரம்பு 21 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். 1/8/2026 படி 30 வயது மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. இதற்கான தேர்வு மையம் சென்னை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி உட்பட 12 இடங்கள் உள்ளன. இதற்கான விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹850. பெண்கள் SC ST பிரிவினருக்கு ₹175 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இதற்கான கடைசி நாள் 7/9/2026. மேலும் விவரங்களுக்கு bankofbaroda.in. அடுத்த அறிவிப்பாக, தமிழக அரசில் Group 2 2A பிரிவு பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அடங்குபவர்கள் வணிக வரி அதிகாரி, சார் பதிவாளர், தணிக்கை ஆய்வாளர், வருவாய் ஆய்வாளர், அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் மொத்தம் 821 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, பட்டப்படிப்பு ஏதேனும் முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது பதவி வாரியாக மாறுபடும். இதற்கான தேர்ச்சி முறை பிரிலிமினரி, மெயின் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு என 3 கட்டங்களாக நடக்கும். இதற்கான விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். இதற்கான பதிவு கட்டணம் புதிதாக இணைபவர்கள் என்றால் ₹150 கட்டி பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பின் தேர்வு கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். இதற்கான கடைசி நாள் 9/9/2026. மேலும் விவரங்களுக்கு tnpsc.gov.in. நிறைவு அறிவிப்பாக, திருச்சி NIT கல்வி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அப்ரெண்டிஸ் பிரிவில் மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி +2 டிப்ளமோ பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது பிரிவுக்கு ஏற்ப மாறுபடும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு மட்டுமே. இதற்கான ஸ்டைஃபன் மாதம் ₹14,000 முதல் ₹15,000 வரை வழங்குகிறார்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். இதற்கான கடைசி நாள் 2/9/2026. மேலும் விவரங்களுக்கு nats.education.gov.in. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வேலை காத்திருக்கு.

நிலையத்தின் நேரம் 6:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: இலுப்பூரில் 4 சென்டிமீட்டர் மழையும், குடுமியான்மலை, புதுக்கோட்டையில் தலா 3 சென்டிமீட்டர் மழையும், அன்னூர், கீரனூர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும், கோவில்பட்டி, தாலுகா அலுவலகம், பந்தலூர், தேவாலா, பார்வூர், திருமயம், மீமாத்தூர், கல்லந்திரி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழை அளவானது புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 40 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 40.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 10.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்திற்கான அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள்

ஆன தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகளான தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இத்தகைய தகவல்களுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய வானிலை அறிக்கை.

0: நிலையத்தில் நேரம் 6:50. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகசம் மற்றும் தங்கும் முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதியாகும். எனவே தமிழ்நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு

பதினெட்டு முதல் 55 வயது வரை இருக்கலாம். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப் செட்கோ கடன் திட்டம். பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள்: தனிநபர் கடன் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1

0: லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டுத் தேர்வுக்கான பயிற்சி வழங்குதல் நடைபெறவுள்ளது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சர் தியாகராய கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. எனவே பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. குறிப்பு, போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இதற்கு இணையதளவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பது கடைசி நாள் வருகின்ற செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை ஆகும். கூடுதல் விவரங்களை www.cecc.in என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நிலையத்தில் நேரம் 6:55. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இணையும் அடுத்த நிகழ்ச்சி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: இந்தியாவுடைய முதல் சினிமா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1911 இந்தியாவிலே 5ஆம் ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டி கொண்ட போது ஆங்கிலேயர்கள் வந்து அதை படம் பிடிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே கல்கத்தாவில் நடந்த அந்த முடிசூட்டி விழாவை படம் எடுக்கிறத பார்த்த இந்தியாக்காரர் ஒருத்தர், ஏன் இதை நம்ம ஊரில் செஞ்சேன்ன அப்படின்னு சொல்லி லண்டனில் போய் படிச்சுட்டு வந்து முதல் படத்தை அவர் தான் உருவாக்குறாருங்க. தாதா சாஹேப் பால்கே அவர் பேர். அவருடைய பேரில் தான் இன்றைக்கும் விருது கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய உயரிய சினிமா விருது எதுன்னு கேட்டால் தாதா சாஹேப் பால்கே விருது. இது அவருடைய பேர். அவர் எடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தா ராஜா ஹரிச்சந்திரா. இதுதான் அவர் எடுத்த முதல் படம். அது ஒரு குடும்ப படம்பாங்க. அது எப்படி குடும்ப படம்னா, அவர் அவர் மனைவி மக்கள்லாம் நடிச்சிருக்காங்க, வேறு வழி இல்லை, யாரும் நடிக்கவில்ல. ரொம்ப நாளாகவே நம்ம ஊர்களில் ஒன்று தெரியுங்களா, ஃபோட்டோ எடுத்தால் ஆயில் கம்மின்னு நம்மால் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வேண்டாங்க, ஆயில் கம்மியாயிரும் அப்படிம்பாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு எப்படி முடியும்? அப்போ தான் அவர் முத முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, தானே உதாரணமாக இருந்து நடிக்கிறார். சரி, இந்திய சினிமாவுக்கு வந்தோம். மொழி இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, மொழி இல்லை, ஊமப்படம் தான். அதில் தான் சினிமாவுக்கு முதல் பேர் என்ன கேட்டு தெரியுங்களா, மூவின்னு தான் பேர். என்றைக்கு அது பேசிச்சோ அன்னைக்கு பிறகு தான் அதுக்கு பேர் டாக்கின்னு பேர். அதில் தான் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா டாக்கீஸ் அப்படின்னு வச்சான்னா பேசும் படத்துக்கு பிறகு கட்டின தேட்டராக இருக்கும். சென்னையில் முதல் தேட்டர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த மவுண்ட் ரோட்டில் இந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்த ஒன்று எலக்ட்ரிக்கல் தேட்டர் அப்படிங்கிறான். அதே போல் தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடராஜ முதலியார்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது மேலே ஆர்வம் கொண்டு அவர் ரயில்வேயில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த திரைப்பட உலகத்துக்கு வந்து தானே சில படங்கள் எடுக்கணும்னு கல்கத்தாவில் போய் எடுக்கிறார். கீசகவதம் அப்படின்னு ஒரு படம்லாம் எடுத்துருக்கிறார். ஆனால் அது தமிழ் படமானு நமக்கு தெரியல. படம் எடுத்தவர் தமிழர். எப்படி தாதா சாஹேப் பால்கே வந்து வடநாட்டுக்காரரோ, அதுபோல் நடராஜ முதலியார். சரி, தமிழில் எது முதல்ல பேசின படம் அப்படின்னு கேட்டால், 1931 முதல் தமிழ் சினிமா பேசுது. இந்த படத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காளிதாஸ். இந்த காளிதாஸ் தான் முதல் பேசின படம். இந்த படத்துக்கு பாட்டு எழுதினவர் யாருன்னா மதுரக்காரர், மதுரகவி பாஸ்கர் தாஸ் அவர் தான் பாட்டு எழுதுகிறார். இதில் கதாநாயகிய நடிச்ச நடிகை பேர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இது நூற்றாண்டு விழாங்க. அதாவது இந்திய சினிமாவுக்கு நூற்றாண்டு விழா மாதிரி தமிழ் சினிமாவில் முதல் பேசும் படத்தில் நடித்த கதாநாயகி டிபி ராஜலட்சுமின்னு பேர் அவங்களுக்கு பேர். சகலகலாவல்லி அந்தம்மா எழுதுவாங்க, பேசுவாங்க, பாடுவாங்க. இயக்குவார்.

0: அங்கே தயாரிப்பாங்க. மிஸ் கமலா அப்படிங்கிற படம் கூட அவங்க தயாரித்த படம் தான். இத்தனை. இன்னொன்று, அந்த அம்மா நாடக நடிகையினால் அவங்களுடைய நாடகத்துக்கு சிறப்பு ட்ரெயின்கள்லாம் விடுவாங்களாம். இந்த மாதிரியான முதல் படம் வந்து அதுதான், பேசும் படமாக வந்தது தமிழில். பிறகு அதே மாதிரி தமிழில் முதல் வண்ணப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்த முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். இதுதான் தமிழ் வந்த முதல் வண்ணப்படம்ங்கிறாங்க. இப்போ பாருங்கள், இவையெல்லாம் சினிமாவை பற்றி வரலாறுகள் படிக்கிற போது வெகு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா பொறியியலை பற்றி ஒரு பொறியாளர்கிட்ட பேசலாம், மருத்துவம் பற்றி ஒரு டாக்டர்கிட்ட பேசலாம், சட்டம் பற்றி ஒரு லாயர்கிட்ட பேசலாம், ஆனால் சினிமா பற்றி எல்லாத்தையும் பேசலாம். அதனால தான் எல்லாருக்கும் சினிமாவை பிடிச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. வரலாறுகளை படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நிலையத்தில் நேரம் 6:59. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம் சட்டப்பேரவையில் இன்று, அதனைத் தொடர்ந்து தர்மபுரி மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள். பண்பலையோடு இணைந்திருங்கள்.
4: நேரம் 7:00, ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
5: தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி 110 கீழ் வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும், அமைச்சர்களின் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், சென்னை அடுத்த மீஞ்சூரில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள் மற்றும் 20 பேரூராட்சிகளின் குடிநீர் வசதிகளை மேம்படுத்துவதற்காக 1,000 கோடி ரூபாயும், பழமையான 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைப்பதற்காக முதல்கட்டமாக 300 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அதிகரிக்க 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மதுரை மாநகராட்சியில் 40 ஆண்டுகள் பழமையான பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க முதல்கட்டமாக 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பாண்டிலேயே பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். நாகர்கோவில் பகுதிகளிலும், சென்னை அடுத்த குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 256 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மெகாவாட் திறன் எரிசக்தி உற்பத்தி செய்யும் வகையிலும், சேலம் மாநகராட்சியில் 291 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 மெகாவாட் திறன் உற்பத்தி செய்யும் வகையிலும் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்டு சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கவும் புதிய சாலைகள் அமைக்கவும் சென்னை உள்ளிட்ட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் அறிவித்தார். சென்னை மற்றும் பிற மாநகராட்சிகளிலும் 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பாதுகாப்பான சாலைகள், நடைபாதைகள் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும், மக்கள் இயக்கமாக 1 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருச்சி, திருப்பூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்கள் அமைப்பதுடன், மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் உள்ள பள்ளிகளில் 335 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும், நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும், சென்னை மாநகராட்சியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிதம்பரம் நகரில் நடைபெறும் அருள்மிகு தில்லை நடராஜர் திருத்தேர் விழாவை சிறப்பாக

பார்த்திடவும், பக்தர்கள் இடையூறு ஏதுமின்றி சாமி தரிசனம் செய்யவும், 4 ரத வீதிகளில் குடிநீர், பாதாள சாக்கடை, மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பிகளை தரைக்கடியில் கொண்டு சென்று வீதிகளை நவீன முறையில் சீரமைப்பதற்குரிய பணிகள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும், கடலூரில் புனித டேவிட் கோட்டை முதல் வெள்ளி கடற்கரை வரை 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரம்பரிய நடைபாதை அமைக்கப்படும் என்றும், 50 கோடி ரூபாய் செலவில் கன்னியாகுமரி கடற்கரை பகுதி அழகுபடுத்தப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். விதி 110 கீழ் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இம்மாதம் 15 தேதி முதல் இதற்கான வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். 2021 முதல் இந்த ஆண்டு மே மாதம் வரையில் முந்தைய ஆட்சியின் போது விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பையும் முதலமைச்சர் இன்று பேரவையில் வெளியிட்டார். ஜனநாயக உரிமைகளை மதிக்கும் இந்த அரசு மனிதநேய அடிப்படையிலும் ஜனநாயக கொள்கைகளின் அடிப்படையிலும் அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் இந்த அரசு உறுதியாக நிற்கும் என்றும் தெரிவித்தார். பேரவையில் இன்று பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்பு துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் திருமதி விஜயலட்சுமி, திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி ஆகியோர் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் உறுப்பினர்கள் விபத்தினால் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 4 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறினார். அம்பத்தூர் பால் பண்ணை 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும், கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் ஆரம்ப நிலை ஆவின் தரத்தினை பாதுகாக்க 25 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டடங்கள் கட்டப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வெளியிட்டார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வெளியிட்ட புதிய அறிவிப்பில், கடலில் மீன்பிடிக்கும் போது காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் தினசரி உதவித்தொகை 350 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அதிநவீன மீன் சந்தை அமைக்கப்படும், இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு விடுவிக்கப்பட்டும் மீட்க இயலாத படகுகளின் உரிமையாளர்களுக்கு 1,86,00,000 ரூபாய் நிவாரண உதவித்தொகையாக வழங்கப்படும், தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் அணுகுச்சாலையை பாதுகாக்க பழைய கல் சுவர் சீரமைக்கப்பட்டு புதிய கல் சுவர் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வெளியிட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை ஒன்று புதிதாக அமைக்கப்படும் என்றும், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் உயிரியல் பாதுகாப்பு நிலை 3 ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் திருமதி கமலி இன்று தமது துறை தொடர்பான மானிய கோரிக்கையினை தாக்கல் செய்து குறிப்பிட்டார். தேனி நகரில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 120 மாணவிகள் தங்கும் பிரத்யேக விடுதி வசதி ஏற்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட புதிய அறிவிப்புகளை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். பேரவையில் இன்று நடைபெற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதங்களில் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், திரு இளங்கோ திமுக, திரு விஜயகுமார், டாக்டர் எம் எஸ் ரவி, திரு திலீப், திரு செந்தில்குமார் தாவேக்கர், திரு வேல் அழகன், திரு ராஜசேகர், திரு ராகேஷ், அஇஅதிமுக ஆகியோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை விரிவாக எடுத்துரைத்தனர். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மாற்று தலைவரான திருமதி சத்யபாமா பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர்ந்து அவை நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்த போது, திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து லேடி வெலிங்டன் மகாராணி அளித்த பாரம்பரியமிக்க இந்த ஆசனத்தில் பெண் தலைவர் ஒருவர் அமர்ந்து அவையை நடத்துவது பெருமைக்குரிய செயல் என்று கூறிய போது, அவை உறுப்பினர்கள் மேசையை தட்டி வரவேற்றனர். பின்னர் அவைக்கு வருகை தந்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவர்களும் மாற்றுத் தலைவர் சிறப்பாக செயல்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்ததுடன், இனி அடிக்கடி பேரவையில் மாற்றுத் தலைவர்களை பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்த்தும் செயல் தொடரும் என்றார். பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பல்வேறு உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட வட்டார மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை வழங்குவதற்காக போதிய மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். பாம்புக்கடிக்கு எங்கெல்லாம் அவசர

0: சிகிச்சை அளிக்கிறார்கள், எந்தெந்த மருத்துவமனைகளில் மருந்துகள் மற்றும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளும் வசதி உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். பாம்பு கடி தொடர்பான பிரச்சினை குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் எழுந்து பல்வேறு பகுதிகளில் பாம்பு கடிக்கு மக்கள் ஆளாவதை பார்க்கும்போது நாகதோஷம் உள்ளதோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது, எனவே அமைச்சர் நாகதோஷ நிவர்த்திக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா என்றார். அப்போது அவையில் சிரிப்பலை எழுந்தது. அதற்கு பதிலளித்த டாக்டர் அருண்ராஜ், தோஷம் கழிப்பது, பில்லி சூனியம் இவற்றிலெல்லாம் இந்த அரசுக்கு நம்பிக்கை இல்லை, அறிவியல் பூர்வமாகத்தான் நாங்கள் செயல்படுவோம், உறுப்பினர்கள் விரும்பினால் அவரவர் பகுதிகளில் நாகதோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றார். நாகதோஷத்தை விட தற்போது ஜலதோஷம்தான் அதிகரித்து வருகிறது என்று அமைச்சர் குறிப்பிட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி எழுந்து, ஆம் உண்மைதான், எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு கே என் நேருவுக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது, அதனை நிவர்த்திக்க வேண்டும் என்ற போது மீண்டும் அவையில் பலத்த சிரிப்பலை எழுந்தது. மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடனும் கலகலப்பாகவும் நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற அனைத்து துறை அரசு தலைமை அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைத்தல் மற்றும் அதனை அப்புறப்படுத்துதல் தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றுவதோடு இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் எனவும், அதிவேகத்தில் வாகனங்களை இயக்காமல் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதமான வேகத்தில் தங்களது வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உரிய சாலை விதிகளை பின்பற்றும் போது சாலை விபத்துக்களை தவிர்க்க முடியும். போக்குவரத்து துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதோடு விபத்தில்லா தருமபுரி என்ற நிலையை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். விபத்துக்களை தவிர்க்க அபாயகரமான வளைவுகள், போதிய வெளிச்சம் இல்லாத பகுதிகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் வேக தடைகள், எச்சரிக்கை பலகைகள் மற்றும் மின்விளக்குகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. தலைக்கவசம் அணியாமல் செல்வது மற்றும் மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது போன்ற தொடர்ச்சியான சாலை விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்குரிய பகுதிகளில் தாமதமின்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் சமூக அமைதியை காக்கவும் காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் போது அவர்களை வரவேற்கும் விதமாக மேலும் பொதுக்கூட்டங்கள் தொடர்பாக வைக்கப்படும் விளம்பர பதாகைகள் அதாவது பேனர்கள் பொது இடங்களில் வைப்பதால் ஏற்படும் இடையூறுகளை தவிர்ப்பதற்கும் விபத்துக்களை தவிர்ப்பதற்கும் பொதுமக்களை காப்பதற்கும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டமும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன், மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கவிதா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அண்மையில் பண்ணை மகளிருக்கான மாற்று வாழ்வாதார பயிற்சி மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் ஏற்பாடுகளை செய்திருந்தது. வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் மா வெண்ணிலா வேளாண் சார்ந்த தொழில்களின் முக்கியத்துவம் பற்றியும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் தொழில்நுட்பங்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மு வெங்கடேசன் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள், எண்ணெய் வித்து பயிர்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் இயந்திரங்களின் செயல் விளக்கம் என விரிவாக

0: பேசினார். இணை பேராசிரியர் முனைவர் க. இந்துமதி காய்கறிகள் மற்றும் பழப்பயிர்களின் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மா. சங்கீதா மண் பரிசோதனை, ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்புகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பண்ணை மகளிருக்கு நிலக்கடலை விதைகள், எண்ணெய் பிழியும் இயந்திரம், மாவு மற்றும் மசாலா அரைக்கும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தும் முறை மற்றும் பராமரிப்பு குறித்த செயல் விளக்க பயிற்சியும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இதில் சுமார் 50 பண்ணை மகளிர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து விரிவான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் மா. வெண்ணிலா தெரிவித்தார்.
1: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக இந்த எண்ணிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்டு வந்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தே காணப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவ பண்புகளும் மக்களின் பங்களிப்புமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேசின் சிவபுரியில் அஞ்சலகங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். அஞ்சல் சேவையோடு வங்கி, காப்பீடு, ஆதார் மற்றும் பார்சல் சேவைகளையும் இந்த அஞ்சலகம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகக்கூடிய வசதிகள் இந்த அஞ்சலகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அசாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித் குமார் தாஸ் உடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். அசாமின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கேரள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை காங்கிரஸ் தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வட்டி சலுகையுடன் கூடிய கடன் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் கூறியுள்ளார். இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பான திட்டத்தை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.

0: இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சர்க்கரை ஆலைகளுக்கான நிலுவைத் தொகை குறித்த காலத்திற்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தெரிவித்தார். மணிப்பூர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அரசு அதிகாரிகள் இடமாற்றத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, இடமாற்றத்திற்கு லஞ்சம் பெறப்பட்டதாகவும் இதில் முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியே இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இடமாற்றத்திற்கான தொகை நிர்ணயிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டதாகவும் இதுகுறித்த விவரங்கள் அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இதன் காரணமாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு கௌரவ் பாட்டியா கோரிக்கை விடுத்தார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று தொடங்கியது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தலின்படி இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்கள் தோறும் இதுபோன்ற மாநாடுகளுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் திரு ரவிக்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான இந்த விருதுக்கு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நில சாகச பிரிவில் பல்ஜீத் கவுர், ஸ்கல்ஜாங் ரிஸ்விங் ஆகியோருக்கும், நீர் சாகச பிரிவில் ரிமோ சஹாவுக்கும், வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் சிவபிரசாத் சமோலிக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்படும் விழாவில் இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்குவார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்திய பெருங்கடல் மண்டலத்திற்கான தொலைநோக்கு திட்டத்தில் சீஷெல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சீஷெல்ஸ் அவைத்தலைவர் அஸ்ரேல் எர்னஸ்டாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஜனநாயக மாண்புகள் குறித்தும் நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 30 நாட்களில் 36 பேருக்கு பன்றி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முக்கிய மருத்துவமனைகளில் பன்றி காய்ச்சலுக்கான பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த பேரிடர் குறித்து பேசிய அவர், இந்த வெள்ளம் காரணமாக மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 4000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீட்புப் பணிகளில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் ரெசுவா, நுவாகோட் மற்றும் தடாங் மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த மாவட்டங்களில் மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். காங்கோவில் எபோலா பாதிப்பினால் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 6000க்கும் மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வகை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக பஞ்சாப் மாகாண அரசு கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்.

சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காங் ஹாய் சிங் சுனாதி ஆரிஃப் இணையை வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 18-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் லியோ ஜுவோ ஃபூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, மான்சி சிங், லீஷா பால் ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சனி தயானந்த், ரோனக் சௌஹான், தருண் மானப்பள்ளி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சகுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வணக்கம். நேரம் 7:25. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: இன்றைய நிகழ்ச்சியில் செல்லப்பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: பட்டக்கா, பட்டக்கா, வீட்ல இருக்கீங்களா?
2: வா முத்தழகு, உள்ளதான் இருக்கேன், வா வா. என்ன, உன்னை ஆளையே பார்க்க முடியறதில்ல? முன்னெல்லாம் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவ, இப்போ வர்றதே இல்ல.
1: அப்படிலாம் இல்லக்கா, எனக்கு என்ன, எப்போதும் வீட்டில் தான் வேலை, அதுவே நேரம் சரியா இருக்கு. நான் இங்கே வரலனாலும் உங்கள் மக முத்துக்கிட்ட தினமும் உங்களை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். வந்து சொல்லுவானா?
2: சொல்லுவான் சொல்லுவான். அவன்தான் பள்ளிக்கூடம் விட்டதுமே புத்தக பைய கழட்டி போட்டுட்டு உன் பையனை பார்க்கத்தான் நேரம் உங்க வீட்டுக்குள்ள வந்துடுறான்.
1: ஆமாக்கா, முத்து என் பையனை பார்க்கறதுக்காக வரானோ இல்லையோ, எங்க வீட்டு நாய்க்குட்டிகளை பார்க்க தவறாம வந்துருவான். அதுங்களோட விளையாடாம அவன் இருக்கவே மாட்டான்.
2: அட, ஆமா முத்தழகு, தினமும் வந்து உங்க வீட்டு நாய்க்குட்டி புராணம் தான் பாடுவான். அம்மம்மா, நாமளும் நாய் வளர்க்கலாம், எனக்கும் நாய்க்குட்டி வாங்கி கொடுங்கன்னு ஒரே அடம் பிடிக்கிறான்.
1: ஆமா ஆமா, என்கிட்டயும் கேட்டான். நான் தான் உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வாடா, நானே உனக்கு ஒரு நாய்க்குட்டி தாரேன்னு சொன்னேன்.
2: நீ வேற முத்தழகு, நமக்கு முன்ன பின்ன இந்த செல்லப்பிராணிகளை வளர்த்து பழக்கம் இருக்கா என்ன? எந்த அனுபவமும் இல்லாம இந்த வாயில்லா ஜீவன்களை வதைக்கலாமா சொல்லு.
1: அக்கா, நீங்க சொல்றது

0: சரிதான், ஆனா எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டா வளர்க்கறதுல ஒன்னும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே.
1: விவரம் தெரிஞ்சுக்கிட்டா ஏன் வேணாம்னு சொல்ல போறேன்?
0: அப்போ இந்த விவரங்களை கேளுங்க.
1: யாரு முத்தழகு, என்ன விவரம்?
0: சொல்றேங்கா. செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: செல்ல பிராணிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக நாய் மற்றும் பூனைகள் பற்றி தான் அதிகம் நம்ம வந்து பேசுவோம். இப்போ செல்ல பிராணிகளில் நாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாய்கள் வந்து பல்வேறு வகையான நாய்கள் இருக்குது. இப்போ வந்து முடி வந்து குறைவாக உள்ள நாய் இருக்குது, முடி நீளம் உள்ள நாய் இருக்குது, நெட்டையான நாய் இருக்குது, குட்டையான நாய் இருக்குது, இந்த மாதிரி நிறைய நாய் வகைகள் வந்து நமக்கு இருக்குது. சொல்ல போனால் இப்போ பார்த்தீங்கன்னா முடி ஜாஸ்தி உள்ள நாய் அப்படி பார்த்தீங்கன்னா ஷிட்ஸோ, கோல்டன் ரெட்ரீவர் அந்த மாதிரி நாய் இனங்கள் வந்து முடி ஜாஸ்தியாக உள்ளது இருக்குது. முடி குறைவாக உள்ள நாய்கள் பார்த்தீங்கன்னா டாபர்மேனு, டேஷன்னு இந்த மாதிரி நாய்கள் இருக்குது. இதுக்கு வந்து நிறைய பராமரிப்புகள் தேவைப்படும். பூனைகளில் பார்த்தீங்கன்னா பர்ஷியன், இப்போ நிறைய பேர் வந்து பர்ஷியன் பூனைகள் வளர்க்குறோம், அதுக்கு வந்து முடிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வழக்கமாக பார்க்குற பூனைகள், தோட்டத்திலேயே நம்ம பார்க்குற பூனைகள் இருக்கும், அதையும் நம்ம வந்து செல்ல பிராணிகளில் நம்ம வளர்த்துட்ருக்கோம். அதுங்களுக்கு வந்து பராமரிப்பு வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாய்கள் பூனைகள் அப்படின்னு நம்ம வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தடுப்பூசி வந்து போடுறது வந்து மிக அவசியம். முக்கியமாக ரேபிஸ் தடுப்பூசி போடணும். அது இல்லாமல் வந்து 7-in-1 தடுப்பூசி வந்து போடுறது வந்து முக்கியம். ரேபிஸ் வந்து நாய் பூனை ரெண்டுத்துக்குமே நம்ம போடணும். நிறைய வந்து நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டுருக்கோம் ரேபிஸ்க்கான நோய்களை பற்றி. உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி வருடாந்தோறும் நீங்கள் வந்து தடுப்பூசி போடணும். அதுக்கப்புறம் பூச்சி மருந்து, பூச்சி மருந்தும் பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கத்துக்கான மருந்துகள் வந்து சிலதுக்கு வந்து 3 மாதம் ஒரு தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும், சிலதுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்களோட மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நாயோ பூனையோ வாங்குறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும்போது அதுங்களுக்கு டாய்லெட் ட்ரைனிங்கோ இல்லை அவங்களுக்கு லீஷ் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வாங்கும் போதுலேருந்தே நம்ம பழக்கப்படுத்தலை அப்படின்னா பின்னாடி வந்து நம்மளால் அவங்கள பழக்கப்படுத்திக்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து நிறைய ட்ரைனர்ஸ்க்கான ட்ரைனிங்கும் நிறைய இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு தொழிலாகவும் பார்க்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயதானவர்கள் வீட்டில் இருப்பாங்க, அவங்களால வந்து நாயோ பூனையோ வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படும். அதுக்கு வந்து சில பயிற்சிகள் வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக கூட பார்க்கப்படுது. பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேர் வந்து ட்ரைனர்ஸ் அப்படின்ற பேரில் வந்து இந்த முடியாதவங்க வீட்டிலேருந்து நாய்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றது, காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவைன்னு பண்ணுறாங்க. அது தொழில் ரீதியாக பார்க்கப்படுது. முக்கியமாக ஒரே வீட்டில் 4-5 நாய் இருக்கும், வயதானவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறது வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான ட்ரைனிங் வந்து நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. அது நீங்கள் என்னென்னு பார்த்து நீங்கள் அது வந்து பழகிக்கலாம். ரெண்டாவது வந்து நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, முடி அதிகம் உள்ள நாய் இந்த மாதிரிக்கு வந்து இப்போ ஸ்பா அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ ஸ்பான்னு பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறது மட்டும் இல்லை, முடி குளிப்பாட்டுறது, முடி வெட்டுறது, க்ரூமிங்கு, நகை வெட்டுறது, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பாவில் வந்து பண்ணுற ஒரு தொழிலாக கருதப்படுது. இந்த ஸ்பாக்கு வந்து ட்ரைனிங் இருக்குங்க, நிறைய ப்ரைவேட்டில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேயே நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அதாவது கிராஜுவேட்ஸ்க்கு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். திரும்பவும் அது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரைவேட்டில் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அது நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பா வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு நாளடைவில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்பா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ரூமிங். க்ரூமிங்னா முடியை வந்து சீவுறது. சீவறதுக்கு வந்து ப்ரஷ் இருக்குது, கோம்பு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அது வந்து எந்த சீப்பு எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுன்றதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து அளிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு, இப்போ வந்து ஜென்ரல் ஷாம்பு இருக்குது, உன்னிக்கான ஷாம்பு இருக்குது, நோய் இருந்தால் அதுக்கு போடக்கூடிய ஷாம்புகள், இப்போ பூஞ்சைக்காலனால பாதிக்கப்பட்ட நாயின்னா அதுக்கு வந்து போடக்கூடிய ஷாம்பூஸ் இருக்குது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதுக்கு ஷாம்பூஸ் இருக்குது. இதெல்லாம் எது எது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ட்ரைனிங்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து தொழில் முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பா வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கிராஜுவேட்ஸ்க்கு வந்து லோன் எல்லாமே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து க்ரூமிங் பண்ணுறது வந்து கரெக்டான முறையில் நம்ம பயிற்சி எடுத்து பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணு, கண்ணுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ட்ரிம்மரையோ பிளேடையோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து அதுக்கு நான் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு பயிற்சி முறையில் சொல்லித்தருவாங்க. இப்போ நம்ம குளிப்பாட்டிடுறோம், குளிப்பாட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து நம்ம காய வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம டவல் இருக்குது, அதுக்கு என்ன டவல்

யூஸ் பண்ணணும், என்ன ட்ரையர் யூஸ் பண்ணணும், ட்ரையரோட சூடு எவ்வளோ வைக்கணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர்ஸ், ட்ரிம்மர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிசர்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ட்ரிம்மர்ஸ் இருக்குது, கிளிப்பர்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து பல வகையான விதங்களில் இருக்குது. இப்போ சிசர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் சிசர்ஸ், கர்வ்டு சிசர்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. இப்போ ட்ரிம்மர்லேயே பார்த்தீங்கன்னா அகம் பக்கத்தில் வெட்டும்போது நமக்கு வந்து சின்ன ட்ரிம்மர் தேவைப்படும், இதே வந்து உடம்புல யூஸ் பண்ணும்போது நமக்கு பெரிய ட்ரிம்மர் தேவைப்படும். சில நாய்களோட முடிகள் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சைபீரியன் ஹஸ்கி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரிம்மர் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தகுந்த ட்ரிம்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ட்ரிம்மரோட வேகம் எப்படி போடுறது, அந்த ட்ரிம்மர் நம்ம யூஸ் பண்ணும்போது காயாயிடுச்சுன்னா அதை எப்படி சரிப்படுத்திக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு தெரியணும். இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா ஷாம்பு அப்படின்னு சொன்னேன், ஷாம்பூவில் வந்து நம்ம நிறைய பேசணும் இல்லையா, உன்னி சார்ந்த ஷாம்பு, பூஞ்சை காளானுக்கான ஷாம்பு, இதை பற்றிலாம் நம்ம பேசணும். இதை வந்து நீங்களாக அதை பயன்படுத்த முடியாது, நீங்கள் வந்து ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு அணுகி இப்போ இந்த மாதிரி இருக்குது இவங்களுக்கு என்ன போடலாம் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பயன்படுத்தணும். நிறைய இதில் வந்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இப்போ உண்ணி அது வந்து ரொம்ப வந்து கட்டுப்படுத்துதல் வந்து ரொம்ப முக்கியமாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு எப்படி டெங்கு மலேரியா அந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி செல்லப்பிராணிகளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உண்ணி சார்ந்த நோய்கள், அதாவது பேபிஷியா எர்லீஷியா அந்த மாதிரியான நோய்கள் வந்து நிறைய வருது. அப்போ வந்து உண்ணி இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து இப்போ வந்து ஷாம்பு மட்டும் இல்லை, நிறைய மாத்திரைகள் இருக்கு, உள் வழியாக கொடுத்து இந்த உண்ணியை கட்டுப்படுத்துறதுக்கான மாத்திரைகள் நிறையா இருக்குது. இப்போ நிறைய உண்ணிகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து நோய் சார்ந்ததாக சொன்னேன். இப்போ வந்து அழகுபடுத்துறது அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்கெல்லாம் ஒரு நாய் போகுது அப்படின்னா அது வந்து அழகுபடுத்துறதுக்கான ஸ்பா வகைகள் வந்து இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு வகையான நாய்களுக்கு இப்படி தான் முடிவெட்டணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும், அந்த வகையில் நம்ம முடிவெட்டுறதுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ அந்த நாய் போய் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பங்கு இருக்கும், ஒரு பேரும் புகழும் கிடைக்கும், உங்களுக்கு அது வருமானத்தையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு இன நாய்களுக்கும் எப்படி முடிவெட்டணும் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த ஸ்பா இதில் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி நம்ம இப்போ ஸ்பா அமைக்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். இப்போ ஸ்பா ஆரம்பிக்கணும்னா நமக்கு ஒரு இடம் வேணும் முக்கியமாக, அதுக்கப்புறம் தண்ணி தொடர்ந்து தண்ணி வரக்கூடிய இடமா இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், ஒரு கட்டுப்படுத்துறதுக்கான ஸ்பா டேபிள் அது இருக்கணும், அதுக்கான பாத் டப் அது இருக்கணும், ஹேர் ட்ரிமிங் டேபிள், பல்வேறு வகையான கத்திரிக்கோள்கள், ட்ரிம்மர்ஸ், ஹேர் ட்ரையர்ஸ், கோம்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில எல்லா நாயுமே வந்து நம்ம சொல் பேச்சு கேட்குற நாய்களாக இருக்காது, புனைகளாக இருக்காது, அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கான உபகரணங்களும் உங்களுக்கு வேண்டி இருக்கும். ஸோ அது வேணும். அப்புறம் ஷாம்பு, எல்லா வகையான ஷாம்புவும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அது மாதிரி ட்ரையர், ட்ரையரில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளோயர் இருக்குது, ட்ரையர் இருக்குது, சிலதுக்கு வந்து நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணுவோம், சிலதுக்கு வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுவோம், சில நாய்கள் கட்டுப்படுத்த முடியாத நாய்களுக்கு வந்து நம்ம கேஜில் போட்டு கேஜ் ட்ரையர்ஸ்ன்னு இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிவிட்டு நம்ம க்ரூமிங் சென்டரையும் நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நோயுள்ள நாய்களை வந்து நம்ம குளிப்பாட்டும் போதோ இது பண்ணும்போதோ அடுத்த நாய் நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த க்ரூமிங் பார்லரையோ இந்த கோம்பையோ இல்லை அந்த ஸ்பா யூனிட்டையோ நம்ம கண்டிப்பாக சுத்தப்படுத்தி தான் அடுத்த நாய்கள் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த யூவி லைட்டு அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுத்தமாக வச்சுருந்தா தான் அடுத்த நாய் போடும்போது மற்ற இது வந்து பரவாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸ்பா நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்பா பற்றி மட்டும் இல்லை, பட் ஸ்பாவில் வேலை செய்கிறோம் இல்லை நீங்கள் ஸ்பா வைக்கிறீங்க அதில் நம்ம ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா ஊழியரோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு செல்லப்பிராணி, அவங்க ஓனர்கிட்டருந்து நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து அதை குளிப்பாட்டும் போது அவங்க வந்து சில டைம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சில டைம் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, சில நேரங்களில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊழியர் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான உபகரணங்கள் நம்மக்கிட்ட வந்து இருக்கணும். முக்கியமாக வந்து நம்ம வந்து க்ளவுஸ் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் நாய் வாய் கட்டுறதுக்கோ இல்லை வாய் மூடுறதுக்கோ உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிளாஸ்டிக்லேயோ இரும்புலையோ செஞ்ச வாய் மூடக்கூடிய உபகரணங்கள் வந்து இருக்குது. அது இல்லாமல் ஊழியர்களுக்கும் வந்து நீங்கள் ஸ்பா திறக்கிறீங்க இல்லை ஒரு டாக் பார்லர் திறக்கிறீங்க அதில் ஒரு ரெண்டு பேர் வேலைக்கு போடுறீங்கன்னா அவங்களுக்கான தடுப்பூசியை வந்து நீங்கள் வந்து போடணும். இப்போ தடுப்பூசின்னு முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து

ரேபிஸ் ஊசி அவங்களுக்கும் நம்ம வந்து வருடாந்திரம் நம்ம வந்து அவங்களுக்கு போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்க மருந்துகள் அவங்களுக்கும் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அவங்க ஊழியர் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து தோல் பராமரிப்பு அப்படின்றத பற்றி நம்ம முக்கியமாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கிட்டோம்னா, நாய்களில் வந்து தோல் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நாய்களையோ பூனைகளையோ நம்ம வீட்டோட வச்சிருக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளோடைய கூட படுக்கிறாங்க, நம்மளோடைய பழகும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியமாயிடுது. ஸோ தோலில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட நம்ம வந்து மருத்துவரை போய் அணுகி நம்ம உடனே வந்து காமிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா சிறியதாக தெரியக்கூடியது திரும்ப பெருசாகக்கூடியதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அது வந்து பெருசாக ஆக ஆக என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு வந்து பார்வையில் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. இப்போ பார்க்கும்போது சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம கூட படுக்க வைக்கிறதுக்கே நம்ம யோசனை வரக்கூடிய அளவுக்கு ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துலேயே நம்ம வந்து கால்நடை மருத்துவர் அணுகி என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ஏன்னா தோல் வந்து உள்ளுறுப்பின் வெளிப்பாடு. இப்போ உள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் தோலில் காமிக்கும். நான் உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன் இல்லையா, உண்ணி காய்ச்சல்னு சொன்னேன். உண்ணி காய்ச்சலில் பார்த்தீங்கன்னா தோலில் வந்து ரத்த கசிவு வந்து ஒரு வகையான அறிகுறி. இப்போ நம்ம அந்த ரத்த கசிவை வந்து கண்டுக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக வரும்போது தான் நமக்கு வந்து தெரிய வரும். அப்போ வந்து நம்ம முன்னாடியே நம்ம இதை காமிச்சிட்டோம்னா நம்ம உடனே வந்து இதுக்கு வந்து வைத்தியம் பண்ணிக்க முடியும். இப்போ தோலில் வந்து நிறைய நோய்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, பூஞ்சைக்காளான் நோய், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து பாரசைட்டுன்னு அதாவது உண்ணிகள் இருக்குது. உண்ணிகள் வந்து கண்ணுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத பாரசைட்டு அதாவது டெமோடெக்ஸ், கேபீஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து தொடர்ந்து அரிப்பு இருக்கும், அரைச்சிக்கிட்டே இருக்கும், இல்லை கடிச்சிக்கிட்டு இருக்கும் காலில், அந்த மாதிரி இருக்குது. அலர்ஜி அப்படின்றது இருக்குது. அலர்ஜி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உணவு வகையில் வரக்கூடிய அலர்ஜி இருக்குது, இல்லைன்னா டஸ்ட்டு அதாவது போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, மகரந்தம் அதனால் வரக்கூடிய அலர்ஜி இருக்குது. டஸ்ட் மைட்டு அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற மேட்டு பெட்டு இதில் இருக்கக்கூடிய டஸ்ட் மைட்னால அலர்ஜி வரும். அதில் பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து காலை கடிச்சிக்கிறது, உடம்பு போட்டு தேய்ச்சிக்கிறது இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் அதை வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா, பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து இதுக்கு நம்ம தீர்வு காணலைன்னா புண்ணு வந்து பெருசாயிரும், வாடைகள் வர ஆரம்பிச்சிடும், வீட்டுக்குள்ளே வச்சுருக்கதே வந்து கஷ்டமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முடி நிறையா இருக்க நாய்க்கு வந்து நம்ம சில டைம் வந்து முடியை வெட்டிட்டு வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும், ட்ரிம் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், மேலே பூசுகிற மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பூஞ்சைக்காலனால் வரக்கூடிய நோய்கள்னால் நம்ம வந்து அதுக்கான ஆன்டிஃபங்கல்னு சொல்லுவோம், அது கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ சில தோல் பிரச்சனைகள் வந்து நமக்குமே வரக்கூடிய தோல் பிரச்சனைகள் சிலது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேபீஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம வைத்தியம் பண்ணலைன்னா நம்மளுக்கே வந்து அது வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக அரிப்பு ஏற்படும், நாய்க்கோ பூனைக்கோ வந்து அரிப்பு ஏற்படும். அது வந்து நம்ம கூடவே வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போதே நம்ம போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளால் அதை அந்த மாதிரி நோய்களை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். உண்ணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து கீழே போடாதீங்க. கையில் எடுத்து கீழே போடுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நூற்றுக்கணக்கான உண்ணிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அது வந்து நல்ல எரியற நெருப்பு நம்ம போட்டு விட்டோம்னா அது வந்து இறந்துடும். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு நசுக்கிறதோ இல்லை வந்து கீழே தூக்கி போடுறதோ பண்ணாதீங்க. இப்போ உண்ணிகள் வந்து மேலே இருக்கிற மாதிரியே தான் வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். நீங்கள் ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணிகள் வந்து வெளியில் வந்து நம்ம நாய்கள் மாதிரி ஏறும். அது வந்து நமக்கு பகல் நேரத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால நாய்களை நம்ம வந்து நாய்களையோ பூனைகளையோ நம்ம வைத்தியம் பார்க்கும்போது நம்மளோட என்விரான்மெண்ட்டுன்றோம் இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து சில டைம் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வீடையும் நம்ம வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து நீங்கள் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் வந்து செஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு பழக்கங்கள், உணவு பழக்கங்களில் சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ உணவுனால வரக்கூடிய அலர்ஜினா அந்த உணவை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான சில உத்திகள் வந்து கையாளணும். இப்போ சில நாய்க்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அலர்ஜியாக இருக்கும், சில நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அலர்ஜி வரும். இப்போ சில நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவில் சில உணவில் வந்து அலர்ஜி வரும். அந்த மாதிரி இருக்குன்னா அந்த உணவுகளை வந்து நிப்பாட்டணும். இப்போ அது வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து கால்நடை மருத்துவரை தான் நம்ம கேட்கணும், எதெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உணவு பழக்கங்களையே சிலது வந்து தவிர்க்கக்கூடியது, அதாவது செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடாத சில உணவுகள்னு இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திராட்சை, அது வந்து உலர் திராட்சையோ திராட்சை வகைகள் வந்து நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ்

0: ஸ்வீட்னஸ்னால் நம்ம டயபெட்டிஸ்காரங்க சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ஸு அது வந்து நான் வந்து கொடுக்கக்கூடாது. சில நாய்க்கு வந்து கடலை மிட்டாய் வந்து அலர்ஜியாக இருக்கும். இப்போ அது எது அலர்ஜியாக இருக்குன்றது வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பா வைக்கிறது எப்படி, நாய் புனைகளை எப்படி பராமரிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு விளக்கி இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இதை கேட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படுத்துனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட்னு இருக்காங்க, அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பா வைக்கிறது அதோட மாடல்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க.
1: என்ன பட்டக்கா, செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ செல்ல பிராணிகள் வளர்க்கறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே
2: முத்தழகு. அதான், செல்ல பிராணிகளை எப்படி பராமரிக்கணும், தடுப்பூசி போட்டு நோய் வராம எப்படி தடுக்கணுங்கிறதையும், அதுக்கு எந்தெந்த உணவு கொடுக்கணும், எந்த உணவை கொடுக்க கூடாது, இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா அழகா புரிய வச்சிட்டாங்களே.
1: அதோட செல்ல பிராணிகள் வளர்ப்புல இருக்கிற தொழில் வாய்ப்புகள் பத்தியும் சொன்னாங்களே, அதையும் கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு, அதையும் தான் கேட்டேன்.
1: அப்புறம் என்னக்கா, உங்க பையன் முத்து ஆசைப்பட்ட மாதிரியே நாய்க்குட்டி வளர்க்கறதுக்கு சம்மதத்தை சொல்லிடுங்க.
2: நிச்சயமா முத்தழகு, இந்த விவரங்களத்தையும் சொல்லி நானே என் பையனை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நாய்க்குட்டிய கொடுத்து விடு, சந்தோஷமா வளர்க்கட்டும்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தட்டை பயிர் ரகங்களின் சிறப்பியல்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள். தட்டைப்பயிறு நூற்றாண்டு பழமையான பயிர் வகை பயிராகும். இப்பயிர் முதன் முதலில் ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றி பின் அமெரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்திற்கு பரவிய வெப்பமண்டல ஓராண்டு பயிராகும். ஆப்பிரிக்கா போன்ற வளரும் நாடுகளில் தட்டை பயிரிலிருந்து கிடைக்கும் புரதச்சத்து மற்றும் பிற சத்துக்கள் சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை குறைக்கும் முக்கிய பயிராக விளங்குகிறது. வளரும் நாடுகளில் தட்டை பயிறு உணவு தானிய உற்பத்தியிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இலைகள் முதிராத மற்றும் முதிர்ந்த தானியங்கள் மற்றும் உடைத்த பருப்பு ஆகியவற்றிலிருந்து பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கின்றது. இப்பயிர் மனிதனுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் குறைந்த செலவில் அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து அளிக்கும் வல்லமை கொண்ட பயிராகும். இப்பயிர் குறைந்த வயதில் வளர்ச்சி அடைந்து விளைச்சலை கொடுப்பதால் வளரும் நாடுகளில் தானியங்கள் பயிர் வகை பயிர்களின் பயிர் சுழற்சி முறையில் தானிய பயிர்களின் அறுவடைக்கு முன்னரே அறுவடை செய்வதால் அப்பருவத்தில் மக்களுக்கு ஏற்படும் பசியை தீர்க்கும் பயிராக இருப்பதால் இப்பயிர் பசியை தீர்க்கும் பருவத்தைய பயிர் என்று அழைக்கப்படுகிறது. கோ 7, வம்பன் 3, வம்பன் 4 போன்றவை இதன் ரகங்களாகும். வெண்மை கலந்த பழுப்பு நிறமுடைய சதுர வடிவ விதை கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது இந்த கோ 7 ரகம். அடுத்ததாக வம்பன் 3, இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை உடையது. வெளிர் பழுப்பு நிறமுடைய கிட்னி வடிவ விதை கொண்டது. மஞ்சள் தேமல், துரு மற்றும் ஆந்த்ராக்னோஸ் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. பெரிய விதைகளுடன் 25.22% புரதச்சத்து கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. அடுத்ததாக வம்பன் 4, இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டது. மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை மற்றும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. முதிர்ந்த முதிராத மற்றும் உடைந்த தானிய பருப்புகளில் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, தாது உப்புகள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் ஆகியவை மனிதனுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கிறது. இவ்வாறு அதிக அளவு சத்துக்கள் தட்டை பயிரின் மூலம் மனிதனுக்கு ஒவ்வாத சத்து குறைபாட்டினை போக்கினாலும் அதிலுள்ள மனிதனுக்கு ஒவ்வாத காரணிகளான லெக்டின், டிரிப்சின், டேனின், பைட்ரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் போன்றவையும் உள்ளது. இவை மனிதனின் உணவு செரிமானத்தை தடுக்கும் வகையில் செயல்படுகிறது. இவற்றின் அளவை நீரில் ஊற வைத்தல், நொதித்தல் மற்றும் வேக வைத்தல் மூலம் குறைக்கலாம். தட்டை பயிரிலிருந்து கால்நடைகளுக்கு கிடைக்கும் சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அசை போடும் விலங்குகளுக்கு தட்டை பயிர் செடி நல்ல தீவனமாக செயல்படுகிறது. ஊடு பயிராக தட்டை பயிறு பயிரிடும் போது கிடைக்கும் சத்து தனித்தனியாக பயிரிடும் போது கிடைக்கும் சத்தை விட பல மடங்கு அதிகமாக கிடைத்து விலங்குகளின் புரதச்சத்து, செரிமானம், கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் அளவை அதிகரிக்கிறது. ஆடு வளர்ப்பில் கடலை புண்ணாக்கிற்கு பதிலாக தட்டை பயிரின் இலை மற்றும் தாவரத்தில் உள்ள மீதி பயிரின் பாகங்கள் ஆடுகளுக்கு நல்ல சத்தாக உள்ளது. அசை போடும் விலங்கிற்கு மட்டுமல்லாமல் அசை போடா விலங்குகளான கோழி வளர்ப்பிலும் தட்டை பயிறு பல சத்துக்களை கொடுத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தட்டை பயிரில் 20% அளவிற்கு கோழி தீவனமாக பயன்படுத்தலாம். தட்டை பயிரின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் தட்டை பயிரின் கரையும் நார்ச்சத்துக்கள் மற்றும் புரதச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. கேன்சர் செல்களின் வறட்சியை தடை செய்வதில் தட்டை பயிரின் ஆன்டி ஆக்சிடென்ட் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிப்பதில் முக்கிய பங்காக செயல்படுகிறது. தலைமுடிகளின் உதிர்வை குறைத்து முடிகளின் வளர்ச்சிக்கும் மிருது தன்மைக்கும் பளபளப்பிற்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சிறுநீரக கல்லை கரைப்பதில் தட்டை பயிறு மற்றும் இலையின் சாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. குறைந்த கொலஸ்ட்ரால் அளவிற்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை

சீராக வைப்பதிலும், தட்டைப்பயிரில் உள்ள ஃபினாலிக் பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் செயல் மூலம் மனிதனின் உடல் நலத்திற்கும், நுண்ணுயிர் வைரஸ் மற்றும் பூஞ்சாணம் ஆகியவற்றிற்கும் எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் செயல்படுகிறது. தட்டைப்பயிரில் உள்ள ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் மூலம் இதய நோய்கள் உருவாகாமல் தடுக்கிறது.

0: 7.7 வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம் தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட, நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz-இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி. இதுவரை இணைந்திருந்தோம் பண்பலையோடு. நான் உங்கள் அறிவிப்பாளர் சசிகலா கிருஷ்ணன். நன்றி நேர்களே. பண்பலையில் தொடரவிருப்பது இளந்தென்றல்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது?
0: மச்சான், இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விளையாட்டு வினாடி வினா. கிரிக்கெட் என்றால் சிக்ஸர் அடிக்கிற சத்தம் கேட்கணும், கால்பந்து என்றால் கோல் அடிக்கிற அந்த ஒரு நொடியை ரசிக்கணும், ஹாக்கி என்றால் வேகமும் விறுவிறுப்பும் வேண்டும், தடகளம் என்றால் வெற்றிக்காக ஓடும் அந்த வீரர்களின் வேகத்தை பார்க்க வேண்டும். ஆனால் விளையாட்டை பார்ப்பது மட்டும் போதுமா? அதில் இருக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து வைத்திருக்கணுமே, அதுக்கு தான் இந்த விளையாட்டு. விளையாடலாமா? நேயர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்றால், புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் விளையாட போகலாம். முதல் நேயராக இணைகிறாங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் குடமுடி ராசாமலை கோவிந்தசாமி.
0: கோவிந்தசாமி ஐயா,
1: இன்னைக்கு
0: இளந்தென்ற நிகழ்ச்சி தலைப்பு தெரியுமா? தொடர்ந்து மூணு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கான பரிசு பாடல் கொடுப்போம். முதல் கேள்வி கேட்டுடலாங்களா? நவீன ஒலிம்பிக் போட்டிகள் முதன் முதலில் நடைபெற்ற ஆண்டு எது? நன்றி, நன்றிங்க, முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேங்க. உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
2: கண்டிப்பா. எளிமையான கேள்வியா கேளுங்கய்யா.
0: எளிமையான கேள்வியாவே கேட்டுடலாம். கபடி, கபடி விளையாட்டு பாத்திருக்கீங்களா? கபடி.
2: ஆமா, கபடி விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அந்த விளையாட்டுல வந்து விளையாடும் வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஒரு அணியில்?

0: பதினோரு பேர் விளையாடுவாங்க ஐயா?
1: இல்லைங்க இல்லைங்க, அது கிரிக்கெட்டில் தான் அந்த மாதிரி விளையாடுவாங்க.
0: ஓகே,
1: நல்ல முயற்சி, நன்றி.
0: நன்றி.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
2: இனிமையான இரவு. வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கம் உங்களுக்கும்.
2: நாமக்கல் மாவட்டம் மங்கபத்தூர் பேசுறேன்யா.
1: சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
2: கேளுங்க கேளுங்க.
1: கிரிக்கெட்டில் எல்பிடபிள்யூ என்பதன் விரிவாக்கம் என்ன? எல்பிடபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க.
2: லெக் பிஃபோர் விக்கெட்.
1: அப்படிங்களா, சரியான பதில், வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி கேட்டுடலாங்களா? ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி முதன் முதலில் நடைபெற்ற ஆண்டு எது?
2: 1971.
1: எப்படிங்க டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்க? அப்படிங்களா, சரிங்க. உங்களுக்காக அடுத்த கேள்வி, ஃபுட்பால்லாம் பார்ப்பீங்களா? முதல் ஃபைஃபா உலக கோப்பையை வென்ற நாடு எது?
2: அது உருகுவே.
1: எப்படிங்க டான் டான் டான் பட்டு பட்டு பட்டுன்னு அப்படியே பதில் பறக்குது, தூள் பறக்குது. சரிங்க, உங்களுக்கான பரிசு பாடல் என்ன கேட்க விரும்புறீங்க?
2: படம் முத்து படத்துல குடுவாள் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை போடுங்க.
1: குடுவாள் இல்லை.
2: ஆமா, அப்படி இல்ல வேற பாட்டு கூட போடுங்க.
1: இல்லைங்க இல்லைங்க, கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம்.
2: ரொம்ப சந்தோஷம். பேர்
1: என்னன்னு சொல்லிட்டு போங்கய்யா, உங்க பேர்?
2: நாமக்கல் மாவட்டம் மங்கலபுரத்துல இருந்து ராஜசேகர் ஐயா.
1: ராஜசேகர் ஐயா, சரிங்க. உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாம்.
2: நன்றிங்கய்யா.
1: என்ன, நமக்கு நன்றி.
2: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூவள்ளி தருமபுரி தொடர்புக்கு 9500848420
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை ரோபோட்டிக்

0: ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நிலையத்தில் நேரம் 8:15. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியில் விளையாட்டு வினாடி வினா வளம் வந்திருக்கிறது. அடுத்து இணையும் நேயர், வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார், எங்கிருந்து பேசுறீங்க? கண்ணியப்பன் ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? இந்தியா முதன் முறையாக கிரிக்கெட் உலக கோப்பையை வென்ற ஆண்டு எது?
7: 1975.
6: தவறுங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
7: நன்றி.
6: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்.
8: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமலி பஞ்சாயத்து தாசம்பள்ளி சித்தன்.
6: சித்தன் ஐயா, கேள்வி கேட்கலாங்களா? எளிமையாவா? 1983 உலக கோப்பையை இந்திய அணியின் கேப்டனாக வென்றவர் யார்?
8: கபில் தேவ்.
6: சரியான பதில், வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி கேட்டுடலாங்களா? ஐசிசி என்பதன் விரிவாக்கம்
8: என்ன?
6: ஐசிசி என்பதன் விரிவாக்கம் என்ன?
8: வங்கி.
6: இல்ல இல்லைங்க, இது வந்து கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட க்வெஸ்சன். இது ஐசிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு
8: கேக்குறேன்.
6: நன்றி. நன்றிங்க, முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம். வணக்கங்க. உங்களுக்கு யார், எங்க இருந்து பேசுறீங்க? ராஜாயா. உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? கால்பந்து உலக கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எது? பிரேசில். சரியான பதில் ஐயா, வாழ்த்துக்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுடலாங்களா? உலக கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கால்பந்து. சரியான பதில். இன்னும் ஒரு க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு பாடல் கொடுத்துரும். ரோஜர் ஃபெடரர் எந்த விளையாட்டின் முன்னணி வீரர்?
8: விம்பிள்டன்
6: வராது, டென்னிஸ். சரியான பதில். அப்படிங்களா, சரிங்க, வாழ்த்துக்கள். மூணு கேள்விக்கும் நல்லா அருமையா பதில் சொல்லிட்டீங்க. எந்த படத்துல இருந்தீங்க? உங்களுக்கு பாட்டு வேணும்.
8: நீங்களே ஒரு நல்ல பாடலா கொடுங்க.
6: நானே ஒரு நல்ல பாடலா கொடுத்துட்டுங்களா?
8: திடீர்னு சொல்ல முடியல.
6: அப்படிங்களா. உங்க பேரு ராஜா பாப்பாரப்பட்டி.
8: ஆமாங்க.
6: நன்றிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அருமையா பதில் சொன்னாங்க. ஸோ அவருக்காக ஒரு பாட்டு இப்போ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: நிலையத்தின் நேரம் 8:24. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் தனது விருப்ப பாடலை தொலைபேசி அஞ்சலி எண்ணின் மூலம் அழைத்து அவர்களுக்கான விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களின் நேயர்களை விளையாட்டு வினாடி வினா நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம். ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா? கால்பந்து போட்டியெல்லாம் பாப்பீங்களா? பாக்குற அப்போ உங்களுக்கான அந்த கேள்வி கேட்டலாம். ஒரு வழக்கமான கால்பந்து போட்டியின் ஆட்ட நேரம் எவ்வளவு?
1: 45 நிமிடம்ன்றது
0: தவறான பதில் ஐயா, முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து
2: பேசுறீங்க?
0: பீமராஜன் ஐயா,
2: சொல்லுங்க ஐயா,
0: உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா?
2: கொடுங்க, முயற்சி பண்றேன்.
0: டென்னிஸில் டபுள் ஃபால்ட் என்ற சொல் எதை குறிக்கிறது? டென்னிஸ்ல டபுள் ஃபால்ட் அப்படின்ற சொல் வந்து எதை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்கேன்.
2: தொடர்ந்து
0: தவறு செய்வதுனா என்ன, தெளிவா சொல்லணும். நீங்க டபுள் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன், நீங்க தொடர்ந்து சர்வீஸ் தவறு செய்வது, ஏன்னா டென்னிஸ்ல வந்து சர்வீஸ் சொல்லுவோம், ஸோ அது தவறு செய்வது தான் டபுள் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டிருந்தாங்களா? இந்தியாவுக்காக முதல் தனிநபர் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் யார்? இந்தியாவுக்காக முதல் தனிநபர் ஒலிம்பிக் பதக்கம், அது என்ன பதக்கமாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியாவுக்காக.
2: இல்லை,
0: அவர் வந்து தங்கப்பதக்கம் தான் முதல்ல வென்றாங்க இவங்க அதுக்கு. நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: கொஞ்சம் சத்தமா பேசலாமே.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: சக்கரவர்த்தி ஐயா,
3: சொல்லுங்க ஐயா,
0: உங்களுக்கான கேள்வி கேட்டிடலாமா?
3: கேளுங்க ஐயா.
0: பேட்மிண்டன் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் பொருளின் பெயர் என்ன? பேட்மிண்டன் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்கு, அதுல பயன்படுத்தப்படும் பொருளோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மக்கள் வேலைக்கு ஹீரோ சேலம் மாவட்டம் இரும்பலூர் எஃப்எம் பேசுறேங்க.
0: பேர் என்னங்க ஐயா?
4: எஃப்எம் வெங்கடேஷ். வெங்கடேஷ் இரும்பாலம்.
0: வெங்கடேஷ் ஐயா, நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: நிகழ்ச்சி கேட்டுருக்கேன். 103.7 MHz.
0: அப்படிங்களா? ஏற்காடு. ஏற்காடு பண்பலை நல்லா கிடைக்குது. சாய்னா நேவால் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சாய்னா நேவால் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்?
4: கால்பந்து விளையாட்டு.
0: இல்ல இல்லைங்க, தவறு தவறு.
4: நன்றி
0: நன்றி நன்றிங்க. வருக வணக்கம்.
5: வணக்கம். பி கொள்ள மூர்த்தி.
0: மூர்த்தி ஐயா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? நான் இனிமே தாங்க ஐயா, நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? பி வி சிந்து ஒலிம்பிக்கில் எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளார்?
5: ரெண்டு.
0: எப்படி, குத்து மதிப்பா சொன்னீங்களா இல்ல கரெக்டா பதில் தெரியுங்களா? சரிங்க, என்னென்ன பதக்கம் வென்றாங்கன்னு தெரியுமா? தொடர்ந்து 2 வருஷம் ஜெயிச்சாங்க, என்னென்ன பதக்கம்னு சொல்ல முடியுமா?
5: அது தெரியாதுங்க.
0: அப்படிங்களா, சரி, பதில் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி
5: கேளுங்க.
0: கிங் ஆஃப் கிளே என்று அழைக்கப்பட்ட டென்னிஸ் வீரர் யார்?
5: நன்றிங்க, எனக்கு தெரியல.
0: நன்றிங்க, ஒரு கேள்விக்கு நல்லா பதில் சொன்னீங்க, முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கு.
5: நன்றி
0: நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம். வணக்கங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
6: கோபால் மீன்கார்.
0: கோபால் ஐயா, மீன்லாம் நல்லா

0: நாளைக்கு போதுங்களா இப்போ?
1: ஏதோ போகுது சார், ஏதோ கம்மியாச்சு பிடிக்கிறதுக்கு.
0: அப்படிங்களா, சரிங்க ஐயா.
1: நாளைக்கு வாங்க சார், டேம்க்கு பிடிச்சிக்கோங்க.
0: வரோம் வரோம் வரோம்.
1: என்ன சொன்னா நாளை வகுப்பு தருவோம்.
0: அப்படிங்களா, சரிங்க ஐயா. சரிங்க,
1: சரி
0: நிகழ்ச்சி
1: சரி சரி.
0: கேட்குறீங்களா?
1: ஆ கேட்டுதான் பேசுறேன், ஆரம்பிச்சு கேட்கலாம்.
0: அப்படிங்களா, கேள்வி கேட்கலாமா? இது வந்து விளையாட்டு வினாடி வினா, விளையாடு விளையாட்டு சம்பந்தமாக கேள்வி கேட்போம்.
1: அதுதான் சார், கொஞ்சம் சுருப்பாக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்
0: சுருக்கமாக கேட்கட்டுங்களா? சரி, கேட்ட கேள்வி திரும்ப உங்களுக்காக எளிமையாகவே கேட்குறேன். பேட்மிண்டன் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் பொருளின் பெயர் என்ன? பேட்மிண்டன், பேட்மிண்டன் ஒரு விளையாட்டு இருக்கு, அதில் வந்து பயன்படுத்தப்படும் பொருளின் பெயர் என்ன? அதை வச்சு தான் விளையாடுவோம். அப்படிங்களா, சரிங்க, முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம், வருக. வணக்கம்,
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மகிழ்மதி வாட்டர்.
0: மகிழ்மதி வாசன் ஐயா.
2: வாட்டர், வாட்டர்.
0: ஓ வாட்டர். ஓ, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? வாட்டர் பிஸ்னஸா?
2: ஆமாங்கய்யா.
0: அப்படிங்களா, சரிங்க ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? முதல் கேள்வி, இந்திய மகளிர் அணி கிரிக்கெட்டின் அனைத்து சர்வதேச போட்டிகளிலும் தற்போதைய கேப்டனாக இருப்பவர் யார்? நன்றிங்க, நன்றிங்க. நேர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தருமபுரி பண்பலையோடு.
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
3: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
3: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
5: தாய்மார்கள் வந்து ஆரோக்கியமான ஃபுட்டு பேலன்ஸ் டயட்னு சொல்லிட்டோம், பட் பர்டிகுலராக நிறையா பவுடர் ஃபார்முக்கு இதுக்கெலாம் போகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் உற்பத்தி பண்ணுறதுக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மெயினாக அந்த காய்கறிகள், கீரை, கேரட்டு, மெயினாக பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். நான்வெஜ் நல்லா எடுத்துக்கலாம் அவங்க. அதே மாதிரி வால்நட்டு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். நிலக்கடலை நல்லா சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி சொரக்காய் அந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடலாம். தண்ணி நல்லா குடிக்கணும். ப்ராப்பராக நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும் மதருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம நினைக்கிறது வந்து எல்லா நேரங்களையும் எல்லா வேலையுமே பணமாகவே மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்ம குழந்தையோட எதிர்காலம்னு அதை திங்க் பண்ணுறப்ப அதுவுமே ஒரு முதலீடு தான். அதனால் நல்ல ரெஸ்ட்டு, நல்ல ஆரோக்கியமான உணவு, ப்ளஸ் நல்ல தூக்கம், இது இருந்தால் தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இதுலேயுமே இது இல்லை. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். இப்போ நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயுமே 6 மந்த்ஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க, எக்ஸ்டெண்டட் லீவும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த 1 இயர் கொடுத்ததை வந்து குழந்தைய ஆரோக்கியமாக உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை முதலீடு தான் இது. நீங்கள் இதையும் வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு குழந்தைய சரியாக கவனிக்காமல் இருக்கிறது, அதில் வந்து வேற எது மூலமாவது பணம் ஈட்டலாம், அதை எல்லாமே பணமாக பார்க்காதீங்க.
6: எப்போனாலும் பணம் சம்பாதிச்சுக்கலாம்.
5: கண்டிப்பாக இது வந்து ஒரு முதலீடு, குழந்தைக்கான ஆரோக்கியத்துக்கான முதலீடு. இதுல பேபியோட ஐக்யூ நல்லா வளருதுன்னா அது நாளைக்கு அதுவே படிச்சு நல்லா சம்பாதிச்சுக்க போகுது. சோ இதையும் எல்லாத்தையுமே பணமா பார்க்க கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து கணவரோட ஒத்துழைப்பும் இருக்கணும். மனைவிக்கு வந்து பால் புகட்டும் பொழுது அவங்க சோர்வா இருக்கப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, வீட்டு வேலைகளை பார்த்து கொடுக்கறது, கொஞ்சம் அவங்களுக்கு அன்பாவும் ஆறுதலாகவும் அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபேமிலியும் சேர்ந்து செய்யணும். இப்போ எல்லாரும் தனி குடித்தனம், தனி வீடு அப்படின்னு போறப்ப கண்டிப்பா அதுக்கான கவனங்கள் வந்து குறையவும் அதுக்கான இன்ட்ரெஸ்டும் குறைய தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியே சேர்ந்து செஞ்சு ஒரு வளமான எதிர்காலத்தை குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செயல் தான் இது. ஸோ தாய்ப்பாலை வந்து எல்லா ஃபேமிலியே என்கரேஜ் பண்ணணும் கொடுக்கறது.
3: நேயர்கள், இதுவரை எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்
3: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 8:34. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. இன்று இளந்தென்றல் நிகழ்ச்சியில் விளையாட்டு வினாடி வினா நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா, புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு, 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு, 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம். இரவு வணக்கம் ஐயா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மல்லிக்கோட்டை பஞ்சாயத்து ராமியம்பட்டில இருந்து மகாலிங்கம் பேசுறேன்
0: ஐயா. மகாலிங்கம் ஐயா, நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு
0: இருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க, முயற்சி பண்ணலாம்.
0: ஸ்மிருதி மந்தானா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸ்மிருதி மந்தானா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? முயற்சிக்கு நன்றி. வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னையில
0: இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கமா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: எளிமையா கேளுங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கான எளிமையான கேள்வி, கிரிக்கெட் உருவான நாடு எது?
2: இங்கிலாந்து.
0: இங்கிலாந்து, சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டறலாங்களா? கிரிக்கெட்டில் டக் அவுட் என்றால் என்ன?
2: டக் அவுட்னா ரன் எடுக்காம அவுட் ஆகுறது.
0: எத்தனை ரன்?
2: ஜீரோ.
0: ஓகே, ஒரு ரன் கூட எடுக்காமல் ஆட்டம் இழப்பது தான் டக் அவுட்னு சொல்லுவாங்க, ஜீரோ. சரிங்க, இப்போ நடந்த காமன்வெல்த் கேம்லாம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா, சரி. அது ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன், இந்தியாவின் கோல்டன் பாய் என்று அழைக்கப்படும் ஈட்டி எறிதல் வீரர் யார்?
2: நீரஜ் சோப்ரா.
0: சரியான பதிலுங்க. மூணு கேள்விக்கும் அருமையாக பதில் சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கான என்ன பாடல் கொடுத்துடலாம்?
2: கயல் படத்துலேருந்து பறவையாக பார்க்கிறோம்.
0: பறவையாக பறக்கிறோம்,
2: காற்றில் மிதக்கிறோம்.
0: நல்ல பாட்டு தான், நல்ல பாட்டு தான். சரிங்க, உங்களுக்காக கொடுத்துடலாம்.
2: நன்றி.
0: பிரமிலாமா.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
3: நிலையத்தின் நேரம் 8:42. இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று 9:30 இடைவிடாத இசைமலை, அதனைத் தொடர்ந்து 10 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். மேற்குறிப்பு 1975 முன்பாக இருக்கக்கூடிய பாடல்களை மட்டும் கேட்கலாம். இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைங்கிறோம் நேயர்களே. இது விளையாட்டு வினாடி வினா. ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வருக வணக்கம். வணக்கம்
4: ஐயா. நல்லா
3: கேட்குதுங்களா ஐயா நான் பேசுறது?
4: கேக்குதுங்க.
3: நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசினா நல்லா இருக்கும். தொடர்புடையது தொடர்புடையது தவறு. நல்ல முயற்சி.
4: நன்றி
3: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம்.

0: ஐயா,
1: எங்கேருந்து
0: நான்
1: பேசுகிறீங்க?
0: கருப்பன்பட்டியிலேருந்து மணி பேசுகிறேன்.
1: மணி ஐயா,
0: ஆ
1: உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
0: ஆ கேளுங்க.
1: கபடி விளையாட்டில் எதிரணியின் பகுதிக்குள் சென்ற வீரர் சொல்ல வேண்டிய பாரம்பரிய வார்த்தை என்ன? ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்கேன்.
0: பாரம்பரிய
1: கபடி விளையாட்டில் வந்து எதிரணிக்குள்ள அவங்க செல்றப்போ ஒரு வார்த்தை வந்து பாரம்பரியமான வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க, அது
0: கபடி
1: சொல்லலைன்னா.
0: கபடின்னு சொல்லணும்.
1: நல்ல பதில். அடுத்த அடுத்த கேள்வி கேட்கலாங்களா?
0: ஆ கேளுங்க.
1: ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது?
0: கிரிக்கெட்டு.
1: கிரிக்கெட்டுங்களா? ரொம்ப எளிமையாகவே கேட்டேன். மூணாவது கேள்வி கொஞ்சம் கடினமாகவே கேட்குறேன்.
0: கேளுங்க.
1: பேட்மிண்டன் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் பொருளின் பெயர் என்ன?
0: பேட்மிண்டன் பயன்படுத்தும் பொருளா?
1: நம்ம வீட்டிலலாம் விளையாடுவோம். கரெக்டாக
0: ஐயோ எனக்கு
1: சொல்லிட்டிங்கன்னா பரிசு
0: தெரியல.
1: பாடல். எளிமை, ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்கேன், கடினமாக கூட கேட்கல. இது எளிமையான கேள்வி.
0: பொருளுன்னா
1: அதில் வந்து ஒரு பொருளை வச்சு தான் விளையாடுவோம்.
0: பாலு.
1: இல்லைங்க இல்லைங்க, தவறு தவறு, அது பேர் பால் கிடையாது, ஷட்டில் காக். ரொம்ப க்ளோஸாக வந்தீங்க, கடைசியாக அந்த ஒரு கேள்வி சொல்ல முடியல. நல்ல முயற்சி, நல்ல முயற்சிங்க. அடுத்த டைம் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்.
0: சரி,
1: சரிங்க
0: ஓகே ஓகே
1: சரிங்க, நன்றி.
0: ஐயா,
1: சொல்லுங்க.
0: நேபாளத்தில் இல்ல, அதுக்காக ஒரு அனுதாபம் தெரிவிச்சுங்க ஐயா.
1: ஐயா, அதுக்கான இது இந்த தளம் இல்லைங்க ஐயா. நன்றி, நன்றிங்க, நன்றி, நன்றிங்க. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஓட்டையூர்ல எம் ஆறுமுகம்.
1: ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
2: கேளுங்க ஐயா, முயற்சிக்கிறேன்.
1: முயற்சிக்கிறீங்களா? ஒரு நாள் கிரிக்கெட்டில் இரண்டு இன்னிங்ஸுக்கு அதிகபட்சம் சேர்த்து எத்தனை ஓவர்கள்?
2: 24.
1: இல்லை இல்லைங்க, சம்பந்தமே இல்லாமல் சொல்றீங்களே. 24ன்றது எந்த ஒரு போட்டிக்கும் வராது, கிரிக்கெட் போட்டியில 24 ஓவர்ன்றதே வராது. நன்றி, நன்றிங்க, நல்ல முயற்சி. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். என்ன பேருங்க ஐயா? பேர் பேர் தெளிவாக கேட்கல எனக்கு. பழனி ஐயா. சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா?
0: கேளுங்க ஐயா.
1: செக்மேட் என்ற சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? எதுங்க? செக்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு
0: கேட்குறேன்.
1: தமிழ்ல என்ன அதுக்கு? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க செஸ்ஸுக்கு? சதுரங்கம். சரியான பதில், நன்றி, நல்ல நல்ல நல்ல பதில். அடுத்த கேள்வி
0: கேளுங்க ஐயா.
1: விம்பிள்டன் போட்டி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? முயற்சிங்க, முயற்சி பண்ணுங்க. இல்லைங்க இல்லைங்க, டேபிள் டென்னிஸ் அப்படின்றது வராது, அதற்கான பதில் டென்னிஸ், வெறும் டென்னிஸ் தான். டேபிள் டென்னிஸ்
0: தொடர்கிறீங்க ஐயா?
1: அதான், டேபிள் டென்னிஸ் வேற, டென்னிஸ் வேற.
0: இல்ல டென்னிஸ் தாங்க ஐயா, அது நான் அது அப்படி சொல்லுங்க.
1: இல்லைங்க இல்லைங்க, முதல்ல சொன்ன பதில் தான் எடுத்துப்போம். டேபிள் டென்னிஸ்ன்றது தவறான பதில், அதற்கான சரியான விடை டென்னிஸ் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா, நல்ல முயற்சி பண்ணீங்க, ஒரு கேள்விக்கு நன்றி. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் தர்மபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறியா ஐயா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்கிறியா. நிகழ்ச்சி மிகவும் ரொம்ப பிரமாதமா வழி நடத்துற விதம் ரொம்ப சூப்பரா இருக்கிறீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, நன்றிங்க.
3: எனக்கு மூன்று கேள்வியுமே
1: ரொம்ப எளிமையா கொடுத்தா, அதுக்காக தான் இப்படி சொன்னீங்களா?
3: இல்லையா, நான் ரெகுலரா இந்த
1: தெரியும் தெரியும் கேட்டிருக்கேன்.
3: கொஞ்சம் எளிமையா கூடுங்க. ஒரு
1: சரிங்க
3: பேரலாம்
1: அப்படிங்களா? சரிங்க, உங்களுக்காக எளிமையான கேள்வி. முதல் கேள்வி, சதுரங்கத்தில் எல் வடிவில் நகரும் காய் எது? அடுத்த கேள்வி, மனு பாக்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்?
3: மனு பாக்கர் ஐயா,
1: டக்குன்னு சொல்லணும்
3: ஐயா.

0: அனுபாக்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டக்குன்னு சொல்லணும்.
1: அவர் டேபிள் இது எந்த
0: டேபிள் வால்வீச்சுன்றது தவறான பதில், துப்பாக்கி சுடுதல். அவங்க வந்து ஒரு உமன், ரெண்டு ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணியிருக்காங்க இந்தியாக்காக.
1: நன்றியா.
0: நன்றி நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: அன்பு சோதர கார்த்திக் இரவணக சார்.
0: வணக்கம் வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பகுதி காவாக்கட்டி தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: ஏற்கனவே வந்தீங்களா? என்ன
2: இல்லை சார், இப்போதான் வரேன்.
0: இப்போதான் வரீங்களா?
2: எல்லாம் பரிசு பால் நிறைய பேர் தட்டி போட்டேன். நாலு பேர்.
0: நாலு பேர் இல்லை, மூணு பேர் தான் இப்போ வரைக்கும்.
2: ஆமாம்,
0: நீங்களும் தட்டி செல்லலாம். முதல் கேள்வி
2: சார், அதெல்லாம் இணையத்தை பார்த்து சொல்லிடுறாங்க, நமக்கு தெரியல.
0: சரி, நீங்கள் வந்து உங்கள் தன்னம்பிக்கையை வச்சு சொல்லுங்கள்.
2: சரிங்க,
0: உங்களுக்கான முதல் கேள்வி, இந்தியாவுக்காக முதல் தனிநபர் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் யார்?
2: கபில் தேவ்.
0: இல்ல இல்லைங்க, அவர் வந்து கிரிக்கெட் வந்து இப்பதான் வந்து இனிமேதான் வந்து ஒலிம்பிக்ல சேர்த்த போறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரிக்கெட்ன்றது ஒலிம்பிக்ல நடைபெறாத ஒரு விளையாட்டு.
2: நன்றி சார், வாய்ப்பு.
0: நன்றி நன்றிங்க. நிறைய பேர் வராங்க, நல்ல முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: 105 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நிலையத்தில் நேரம் 8:57 நேயர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேயர்களே, இது இன்னைக்கு வந்து விளையாட்டு வினாடி வினா வளம் வந்துச்சு. 1 மணி நேரமாக கேள்விகள் நிறைய கேட்டோம், அதுக்கான பதில் சொன்னாங்க, பரிசு பாடலையும் பெற்றாங்க. ராஜசேகர் ஐயா, ராஜா அவர்கள், பிரமிளா சென்னையிலிருந்து, அவங்களும் வந்து வெற்றி பெற்றாங்க. மற்ற நேயர்களுக்கும் நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். கேட்ட கேள்விக்கு ஒரு சிலர் பதில் சொல்லலை, அந்த கேள்விக்கான பதில் இப்போ சொல்கிறேன். நவீன ஒலிம்பிக் போட்டிகள் முதன் முதலில் நடைபெற்ற ஆண்டு 1896. கபடி அணியில் மைதானத்தில் விளையாடும் வீரர்களின் எண்ணிக்கை அளவு 7. இந்தியா முதல் முறையாக கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற ஆண்டு எது? 1983. ஐசிசி என்பதன் விரிவாக்கம் என்ன? இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். அடுத்ததாக, ஒரு வழக்கமான கால்பந்து போட்டியின் ஆட்ட நேரம் எவ்வளவு? 90 நிமிடங்கள். விம்பிள்டன் போட்டி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? டென்னிஸ். அதே மாதிரி டேவிஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? அதுவும் டென்னிஸ் தான். இந்தியாவுக்காக முதல் தனிநபர் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் கர்ணம் மல்லேஸ்வரி. பேட்மிண்டன் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் பொருளின் பெயர் ஷட்டில் காக். சாய்னா நேவால் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பேட்மிண்டன். இந்திய மகளிர் அணி கிரிக்கெட்டின் அனைத்து சர்வதேச போட்டிகளிலும் தற்போதைய கேப்டனாக இருப்பவர் ஹர்மன்பிரீத் கவுர். ஸ்மிருதி மந்தனா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட் விளையாட்டுடன் அவர் தொடர்புடையவர். ஒருநாள் கிரிக்கெட்டில் 2 இன்னிங்ஸுக்கு அதிகபட்சமாக சேர்த்து எத்தனை ஓவர்கள்? 100 ஓவர்கள். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பங்கேற்றாங்க, நல்லாவும் விளையாடினாங்க, பரிசு பாடலும் பெற்றாங்க. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று 10:00 சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் அவர்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோடு இந்த இளந்தன்று நிகழ்ச்சி நிறைவடைகிறது நேயர்களே. இன்று இளந்தன்று நிகழ்ச்சியில் விளையாட்டு வினாடி வினா வளம் வந்தது. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இனிமையாக கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து 9:00 செய்திகள், அதனைத் தொடர்ந்து செய்தி சுடர். பண்பலையோடு இணைந்திருப்போம் என்றும். இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான், அறிவிப்பாளர் ஆர்ஜே கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்.

0: Mishra as its first CEO. Belgian Prime Minister Bart De Wever to arrive in New Delhi tonight on a three-day visit to India. And heavy to very heavy rainfall likely in East Madhya Pradesh, Sub-Himalayan West Bengal, Sikkim, Vidarbha and West Uttar Pradesh tomorrow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம். நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கிய இந்த திட்டம் அவர்களுக்கான கடனுதவி கிடைக்கிறதையும் உறுதி செஞ்சிருக்கா சார்?
4: தொழில் முனைவோர் வராததற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு தேவையான பண உதவி சரியான நேரத்தில் சரியான அளவில் கிடைக்காமல் போவது. 5000 ரூபாய் பணம் வேணும்னு நினைக்கிறவருக்கு 3000 ரூபாய் கிடைச்சா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 3000 ரூபாயால் அவர் மீதி 2000 ரூபாய்க்கு வெளியில் போய் கடன் வாங்குவார். இந்த இடத்துல அப்படி இல்லை. ஒரு சிறு வியாபாரி செய்ய வேண்டியது, இந்த பணம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையுமே நீங்கள் கியூஆர் கோடில் கட்டிடுங்கன்னு சொன்னால் அது அவருடைய வியாபாரத் தொகை. அப்போ ஒரு மாதத்துக்கு என்ன கலெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா அவருக்கு அந்த தொகையை கடனாக கொடுக்கலாம். இப்படி வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். பேங்க்குக்கு பணம் போயிட்டா போகிறோம். அந்த நான் முன்னாடி சொன்ன உதாரணத்தில் ஒரு 3000 ரூபாய் செக்கை போட்டுட்டு அவர் எடுத்தார்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்ன, அவர் தினமும் வியாபாரம் செய்கிறாரு
5: ஆனால் கணக்கில் வரல.
4: கணக்கில் வரல, அவருக்கு இந்த கோணம் தெரியல. 3000 ரூபாய் வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து அவருக்கு வந்திருக்கிறது. அவருக்கு சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அது அவசர தேவைக்கு வாங்கியிருக்காரு, மறுநாளே எடுத்துட்டார். ஆனால் அதுவே வாரம் ஒரு முறை தன்னுடைய கலெக்ஷனை கொண்டு வந்து கட்டி ஒரு பெரிய வியாபாரி அதை தானே செய்கிறார். தினமும் கொண்டு வந்து கலெக்ஷனை கட்டுறாங்க, மறுநாளைக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கணக்குகளிலெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெருசாக கிடையாது, இது 0 பேலன்ஸ். ஜன்தனில் மினிமம் பேலன்ஸே கிடையாது.
5: நிச்சயமாக சார்,
4: மினிமம் பேலன்ஸ்னு ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கட்டவே வேண்டாம், மினிமம் பேலன்ஸே கிடையாது, 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்னு பேர். இதை விட வேற ஒன்று என்ன
5: அக்கௌண்ட் உனக்கு இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு.
4: இப்போது ஜன்தன் கணக்கு தான் 60 கோடின்னு சொன்னேன்.
5: ஆமாம்,
4: நம்முடையது 140 கோடி. ஒரு 40 கோடியை விட்டுடுங்க, எல்லாரும் சிறியவர்கள்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 40 கோடியில் ஒரு 20 கோடி மக்கள் ஏற்கனவே கணக்கு வச்சுருப்பாங்க. இன்னும் இது பரவலாக எங்கெல்லாம் ஆகலையோ பரவலாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போகிறோம், எல்லாருக்குமே வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கணக்கு அல்லது 2 கணக்கு, கணவருக்கு ஒரு கணக்கு, மனைவிக்கு ஒரு கணக்குன்னு இருந்தாலே போகிறோம். இன்னும் ஒரு ஓரிரு ஆண்டுகளில் இந்த கணக்கு இல்லாத வீடே இருக்காது. அப்பொழுது ஏடிஎம் தானியங்கி இயந்திரங்கள் இருக்கக்கூடியது, வீட்டிற்கு வந்து பணம் கொடுக்கக்கூடியது, ரூபே என்பதில் வந்து ஈ ருப்பின்னு ஒன்று வந்துடுது. இப்போ ஈ ருப்பி வந்து உளவியல் சார்ந்ததும் அதே நேரத்தில் எளிமையும். உளவியல் சார்ந்ததுன்னா இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா 166 ரூபா அப்படின்னு போட்டு உங்களோட கணக்குக்கு நான் பணம் அனுப்புகிறேன், யூபிஐ மூலமாக பணம் அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு வேறு விதமாகவும் பணம் தரலாம். இந்த ஈ ருப்பி இருந்தால் உங்களுக்கு 166 ரூபானா ஒரு 100 ரூபா, ஒரு 50, ஒரு 10, 3, 2 ரூபா இதே வடிவத்தில் எங்களுக்கு நான் அனுப்பலாம். இது இந்தியாவில் வந்துவிட்டு இது அவ்வளவு சூடாகாமல் இருந்தது, இப்போ நல்லா பரவலாக வந்து
5: சிறப்பம்சம் என்ன,
4: இது வந்து அந்த பணத்தை கையாள்ற ஒரு எண்ணமே எனக்கு இருக்கிறது. வெறும் 166ன்ற ஒரு எண்ணாக இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு 101 ரூபாய் அன்பளிப்பு தரணும்னு நினச்சா ஒரு 100 ரூபாயும் ஒரு 1 ரூபாய் தாளையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு அது ஒரு ஆத்ம திருப்தியை தருகிறது. அதனால தான் உளவியல் சார்ந்ததுன்னு சொன்னேன். அதை அப்படியே செலவழிக்கணும்னு மக்கள் நினைக்கலாம். அதனால் ஈ ருபி என்பது வருங்காலத்தில் அது நிறைய வரும். நாம் எப்படி போய் ஒரு நெட்டு சென்டரில் போய் பயன்படுத்தினோமோ அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு 101 ரூபா, ஒரு 100 ரூபாயும், ஒரு 1 ரூபா காயினாகவும் அனுப்புங்கம்மாங்க. அரசாங்கத்திற்கு மறைமுகமாக கோடிக்கணக்கில் சேமிப்பு. ஏன்னா நோட்டு அடிக்கவே வேண்டாம், அழுக்கு நோட்டு பிரச்சனை கிடையாது.
5: ஆல்ரெடி வந்து யூபிஐ வந்ததுனாலயே சார்
4: நிறைய
5: நோட்டு பிரச்சனை, சில்லறை பிரச்சனை அதெல்லாம் இல்லாம
4: இல்லாம போயிடுது.
5: ஆமா,
4: இப்போ ஒரு கடையில் போய்

0: நான் 37 பைசா கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்க மீதி இருக்கக்கூடிய 13 பைசாவை எட்டனா இருந்ததுன்னா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய வந்து விட்டது. அதில் கூடுதல் இந்த ருபி வடிவத்தில் இருப்பது, அது 2000 ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. காயின்ஸும் இருக்குது. அது ஒரு குழந்தைகள் சேமிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது. அதனால தான் நான் உளவியல்ங்கிறதையும் சேர்த்தேன். ஒரு சாதாரண யூபிஐ பேமெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இந்த தொகையில் என்னால் அனுப்ப முடியும் என்கின்ற பொழுது அது ஒரு திருப்தியை தருகிறது. பணத்தை கையாள்கிற மாதிரி இருக்குது. சிந்தட்டிக் மணிங்கிற பொழுது நம்ம கூட செலவிச்சிடும். கார்டை நம்ம பயன்படுத்துகிற பொழுது நம்ம கிடுகிடுன்னு செலவழிச்சிருவோம். ஆனால் ரூபாயாக எண்ணி தர்ற பொழுது நம்ம செலவழிக்கணுங்கிறது கொஞ்சம் எண்ணி தருகிறது. அப்போ நம்ம கொஞ்சம் யோசிப்போன்னு சொல்லுவாங்க. அதனால் அரசாங்கத்திற்கு மறைமுகமான சேமிப்பு, சைக்காலஜி ஆஃப் மணிங்கிறது தான் மக்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்குது. உளவியல் ரீதியாக அது இருக்க வேண்டும். பணத்தை கையாளுகின்ற மனோபாவம் என்பது வளர வேண்டும்.
1: நிச்சயமா சார், சிரமமான காலகட்டங்கள்ல ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் வந்து நமக்கு உதவி இருக்கு அப்படின்றத அந்த கோவிட் காலகட்டத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்றைக்கு காலகட்டத்துல எல்லாத்தையுமே வந்து நம்ம யூபிஐல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு போகும்போது ஜன்தன் வங்கி கணக்கு இருந்ததுனாலேயே நிறைய மக்கள் பாதிப்புல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: ஒரு அரசாங்கம் மானிய தொகையை கொடுக்கணும்னு நினைச்சாலோ அல்லது உதவித்தொகையை இது போன்ற ஆபத்து சமயத்தில் மீட்பு உதவித்தொகையை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாலோ வங்கியில் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடு படி இன்ஸ்டன்டேனியஸ் எனப்படுகின்ற அந்த கணத்திலேயே எல்லா கணக்கிற்கும் ஒரு சேர பணத்தை அனுப்பி விடலாம். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு மானியத்தை கொடுக்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் ஒரே இரவில் அனுப்பிச்சிட முடியும். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி இமீடியட்லி என்பது ஒரு தொழில்நுட்பத்தினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நன்மைன்னு நம்ம சொல்லலாம். அது மக்களுக்கு பயந்திருக்கிறது. ஜன்தன் என்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எந்த அளவிற்கு இது பலம் தருகிறது. கிராமப்புறங்களில் சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க, அதை வங்கியில் போட்டு வைக்கலாம். வங்கியில் 10 ரூபாயை கூட நம்ம போய் எடுக்கலாம். முன்னாடிலாம் 10 ரூபாய் எடுத்தாக்க ஒரு சார்ஜ் போடுவாங்களோன்னு பயம். இப்போ அது கிடையாது. இந்த கணக்குக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது. பணத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கிறத தான் அவங்க விரும்புகிறாங்க. பெண்கள், குடும்பம், சமூகம், நாடு, இந்த 4 நிலைகளிலும் இந்த கணக்கு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டம் நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நாமளும் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் வெளிப்படைத்தன்மையை இது வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்? யாரோட அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அவங்களுக்கு சரியாக போய் சென்றடைஞ்சிருது. இன்னொன்று, இந்த இடைத்தரகர் குறுக்கீடு இல்லாமல் எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது உறுதி செஞ்சுருக்கு சார்?
0: ஒருத்தருடைய கணக்கிற்கு பணம் போயிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உடனடியாக சொல்லிவிட முடியும். ஒருத்தருடைய கணக்கிலேருந்து பணம் வேறு யாராவது எடுத்தாலும் அதை கண்டுபிடிச்சிட முடியும். அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். யார் கவுண்டருக்கு வந்தாங்கன்னு பார்க்கலாம், இல்லை யார் கார்டு போட்டு எடுத்தாங்கங்கிறதையும் கண்டுபிடித்து விட முடியும். இந்த காரணங்களினால் அரசு ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவருடைய கையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது உதவியது. அது வங்கி கணக்கு இருக்கின்ற பொழுது மெல்ல மெல்ல மக்கள் தங்கள் கையிலே பணத்தை வைத்து கொண்டு புழங்க வேண்டும் என்கின்ற எண்ணமே மாறிவிடும். பலன்கள் அவர்களை சென்று அடையும். உதவித்தொகைன்றது மாத்திரம் இல்லை, ஒரு மானியத்தை இதன் மூலமாக செய்யலாம். இப்போ உதாரணமாக உர மானியம் தருகிறோம். ஒரு ஏரியாவில் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு விநியோக அமைப்பு இருக்கிறது என்றால் அந்த விநியோக அமைப்பிற்கு பணத்தை செலுத்தி விட்டு உர மூட்டை வெளியே செல்வது போன்று பண்ணிவிடலாம். வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளுக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கு கடன் கிடைப்பது, வரி சலுகை இவையெல்லாம் சரியாக இருக்கும். இப்போ எல்லாருமே ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 40 லட்சத்திற்கு மேலே இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டி பதிவு செய்திருப்பவர்களுக்கு வங்கி கணக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது. ஜன்தன் கணக்கிலிருந்து அடுத்த நிலைக்கு ஒருவர் போவார். அவர் எப்போவுமே நம்மளை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. டிபெண்டன்சியே குறைச்சிக்கிட்டே வரணும். ஒருத்தர் ஜன்தன் கணக்கு ஆரம்பிக்கணும், அதன் மூலமாக ஒரு சிறு வியாபாரம் செய்யணும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வியாபாரம் செய்யணும். இப்போ நான் வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறேன். இந்த கணக்கு மற்ற கணக்குகளுக்கு எந்த விதமும் தொடை போகவில்லை. நான் தேங்காய் ஓடு கொட்டாங்கச்சியை வச்சு ஏதோ ஒரு அழகான பொருளை செய்திருக்கிறேன். அதுக்கு இப்போ ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. மிகப்பெரிய கோப்பைன்னு தேநீர் கோப்பைன்னு சின்ன கொட்டாங்கச்சின்றதை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் மலைவாழ் மக்கள்

0: ரொம்ப நல்லா பண்றாங்க.
1: அது ஒரு தொழில் முனைவு தருது.
0: அவங்க எங்களுக்கு இது எந்த விதத்தில் பயனாகிறதுன்னு நம்ம பொருளை வந்து அமேசான்ல போட்டு நம்ம வாங்கினா கூட அது வருது. இதை நம்ம சாதாரணமா பாக்குறோம். இதுக்கு மேலை நாட்டிலிருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிறது. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறது, எங்க நாட்டுக்கு அனுப்புங்கன்றாங்க. அதை இந்த ஜன்தன் கணக்குக்கே அவங்களால அனுப்ப முடியும்.
1: அதற்கான பணத்தை
0: கிராமத்துல பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய சுய உதவி குழுக்கள் மாபெரும் முன்னேற்றத்தை அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் சுய உதவி குழுக்களினுடைய செயல்பாடு மட்டுமல்ல. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தனிநபர் ஒருவர் வங்கி மேலாளரை பார்த்து கடன் கேட்குற பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர் நிறைய முனைவர். யார் இவர், எந்த ஊர்க்காரர் அப்படின்னு 20 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவாக போகிற பொழுது உடனடியாக கிடைத்துவிடும். அதனால சுய உதவி குழுக்கள் மூலமாக ஜன்தன் கணக்கு தொடங்கப்பட்டது அதிகமாகி இருக்கிறது.
1: கூடி வாழ்ந்தால் கோடி
0: நன்மை. 20 பேர் வராங்க, 20 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க. அவங்களும் நாம் இந்த தடவை கடனை சரியான முறையில் அடைச்சோம் அப்படின்னா நமக்கு அடுத்த தடவை ரெட்டிப்பு பங்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். வங்கி கணக்கை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இது எல்லாம் எந்த இடத்துல வந்தது, 5 ரூபாய் 10 ரூபாய் மினிமம் இருக்கணும், யாரோ ஒருவர் அறிமுகப்படுத்தணும், வங்கி என்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கணும். இந்த மூணுமே போயாச்சு. எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம், எனக்கு 5 ரூபாய் கூட இருக்க வேண்டாம், பூஜ்ஜியத்திலேயே இந்த கணக்கு தொடங்கிடும். ஆனால் ஒரு கணக்கு தான் தொடங்க முடியும். நான் சற்று தள்ளி இருந்தால் கூட பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்ன்றவர் என்னுடைய கிராமத்திற்கு வருகிறார்.
1: நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி அப்படின்றத உணர்ந்த நம்மளுடைய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்காக நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வராங்க. அப்படி ஒரு பொன்னான திட்டமாக தான் இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, மக்கள் வங்கி சேவைக்காக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்க? மக்களுக்கான அறிவுரை அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
0: இந்த கணக்கு சரியான முறையில் பயன்படுத்தணும். நம்ம கையில் ஒரு 10 ரூபா இருக்குன்னா கூட அதை கொண்டு போய் வங்கியில் சேமிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். குறிப்பாக நம் வீட்டு குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்கலாம். தந்தை அல்லது தாய் இருவரில் யாராவது ஒரு கண்காணிப்பாளர்ன்ற முதலில் பண்ணலாம். சேமிப்பு வந்து பெரிய தொகையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆதலால் ஜன்தன் கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தங்கள் குடும்பத்தில் அது பெரிய தொகையாகவே இருக்க வேண்டாம். 1 ரூபாயாக இருந்தாலும் அது சேமிப்பு தான், அதுதான் குணம். மெல்ல மெல்ல இந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் அடுத்த தலைமுறை இதை விட சிறப்பாக இருக்கும். உலகத்திலேயே நல்ல முறையில் சேமிக்கின்ற குணத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் நம் நாட்டு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் தான் சேமிப்பு இவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறது. எல்லாமே எதிர்காலம் பற்றின சிந்தனை தான். விதை நெல் என்கின்ற ஒரு கான்செப்ட் உண்டு.
1: ஆமாம்,
0: அது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். தஞ்சை பகுதிகளெல்லாம் அதை கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூடையில் விதை நெல்லை போட்டுட்டு மேலே சாணத்தை பூசி இருக்க வைக்கோலால் கட்டி ஓரமாக வச்சுருவாங்க. விதை நெல்லையாப்பா கொடுக்குறேன்னு கேட்பாங்க. ஆனால் அதை தைரியமாக எங்கே விதைக்கணும்னு தெரிஞ்சிருக்கான், அந்த மண்ணு கொடுக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படி நம்ம கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை இந்த கணக்கில் கொண்டு வந்து போட்டால் எதிர்காலம் திடமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், அதாவது சேமிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு மக்களுக்கும் அவசியம் நாட்டுக்கும் அவசியம் அப்படின்றத உணர்ந்த அரசு எல்லோருக்கும் வங்கி கணக்கு அப்படின்ற ஒரு திட்டம் மூலமா அனைவரையும் வங்கி சேவைக்குள்ள கொண்டு வந்து அனைவருக்கும் அந்த சேமிப்பு பழக்கத்தையும் கொடுத்து தொழில் முனைவு திறனை கொடுத்து ஒவ்வொரு படிநிலையில வளர்ச்சியை கொடுத்து மக்களை முன்னேற்றம் அடைய செஞ்சிருக்காங்க இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் மூலமா அப்படின்றத மிக அருமையா தெளிவா கேட்கறவங்களுக்கும் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்கக்கூடிய வகையில வந்து சிறப்பா சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.

கானங்களோடு கவிக்குயில் பாடும் நேரம் 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, சில பாடல்கள் கேட்டவுடன் அடடா

இந்த பாடலை எவ்வளவு நாளாச்சு கேட்டு என்று நம்மை சொல்ல வைக்கும். சில பாடல்கள் வந்தவுடனே இந்த பாடல் எனக்காகத்தான் என்று மனசு சொல்லும். அப்படிப்பட்ட உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு உங்களுடைய நினைவுகளையும் சேர்த்து இந்த நேரத்தை இன்னும் இனிமையாக்கப் போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மெல்லிசையும் இருக்கும், மனதை வருடும் பாடல்களும் இருக்கும், காதல் நினைவுகளும் இருக்கும், கலகலப்பான பாடல்களும் இருக்கும். காலத்தால் அளிக்க முடியாத பழைய பாடல்களும் இருக்கும். மொத்தத்தில் பாடல் ஒன்று முடிவதற்குள் அடுத்த பாடல் கதவை தட்டும். ஒரு நினைவு முடிவதற்குள் இன்னொரு நினைவு மனசுக்குள் வரும். நேர்களை நம்ம இணைஞ்சிருக்கோம். இது இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சி. இசைமலையில் நனையலாமா?

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

வார்த்தைகள்ல சொல்லலாம். ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: இரவு நேர வெளிச்சத்தோடு இணைக்கிறோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை பாடும் நேரம் 10 மணி. காவிய கானங்களோடு இணைகிறோம். இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் தங்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க வேண்டும் விரும்பும் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண், புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். முக்கிய குறிப்பு, 1975 முன்பாக வந்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர்,
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்ங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பூர்கியமானிமிட்டா வீரமணி.
0: அப்படிங்களா,
1: நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: உங்களுக்கு எந்த படத்துல இருந்துங்க பாட்டு வேணும்?
1: நெஞ்சம் மறப்பதில்லை படம், தேனடி மீனடி மாலடி, இந்த பாட்டுங்க.
0: அப்படிங்களா, கொடுத்துடலாம்.
1: நன்றி
0: நன்றி. இதோ அவர் கேட்ட அந்த இனிமையான பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
2: நிலையத்தின் நேரம் 10:07 இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியாத பல உணர்வுகளுக்கு சத்தமா பேசுவது இசைதான் அந்த இசையின் சுகத்தை அந்த ராகங்களின் இனிமையை உங்கள் வீட்டு வாசல் வரை கொண்டு வந்து சேர்க்கும் இது சுகமான ராகங்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக வணக்கம் கேக்குதுங்களா வருக வணக்கம்

0: நிலையத்தில் நேரம் 10:14. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இரவின் நிலவு வெளிச்சமாக பழைய பாடல்களின் நினைவுகளாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று அவர்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த வரிசையில் அடுத்ததாக ஹலோ வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: பால்நகம் மேல்

0: வட்டம் ரவீந்திரன் ஐயா.
1: ரவீந்திரன் ஐயா.
0: ஆ,
1: எந்த படத்துல இருந்து உங்களுக்கு பாட்டு
0: பாட்டு
1: வராங்க?
0: எங்கள் தாங்க ஐயா.
1: என்ன பாட்டுங்க?
0: பாடல் வந்து தங்கப்பதுக்கு திருமேல்.
1: அப்படிங்களா? நல்ல அருமையான
0: ஆமாம்
1: பாடலாக
0: ஐயா.
1: கேட்டிருக்கீங்க.
0: ஆ,
1: கொடுத்துடலாம்
0: நல்லா
1: அந்த
0: இருக்கேன்.
1: பாடலை. ம்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

பண்பலை பாடும் நேரம் 10:19. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வாழ்க்கையில் மறந்து போன நினைவுகளை மீண்டும் நினைவுபடுத்தும் சக்தி இசைக்கு உண்டு. அப்படிப்பட்ட மனதை வருடும் பாடல்களோடு, மெல்லிசையான ராகங்களோடு, இனிமையான இசையோடு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமும் சேர்ந்து பயணிப்போம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர்

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: திருப்பத்தூர் மாட்டா பேசுறேன் சார்.
1: மதுபாலாம்மா, உங்களுக்கு எந்த படத்துலேருந்து பாட்டு வேணும்?
0: மிருதங்கத்திலிருந்து வண்ணைக்கு.
1: அப்படிங்களாம்மா, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக. அழைத்தமைக்கு நன்றி.

0: தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: பண்பலை பாடும் நேரம் 10:26. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருப்பத்தூர் மாவட்டம் கண்டல் அருகில் கனகமாத்தியம்மன் கோயில். இந்த நிகழ்ச்சியில் அவந்தாமன் ஒரு குரல் வந்தது அந்த பாடலை நமது தருமபுரி பண்புடைய எல்லாருக்காகவும் நன்றியா வணக்கம்.
3: நன்றிங்க. நன்றிங்க.
4: நன்றி.

0: எங்கள் கானம் பாடும் வானம் பாடி இசைக்கும் நேரம் 10:31. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஜோலார்பட்டை வக்கணம்பட்டி மார்க் பண்ணுங்க.
0: மார்கபந்து ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: ஐயா, இரவு நேரத்துக்கு இதயத்துக்கு அதிகமான பாடல், எறும்பு தோலை உருத்தி பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உருத்தி பார்க்க ஞானம் வந்ததடா, சட்டி சுற்றடா என்ற பாடல் ஆலயமணி படுத்துடுங்க.
0: உங்களுக்கான பாடலை கொடுத்துடலாம்.
1: நன்றி.
0: நன்றி. நன்றிங்க.

0: பண்பலை இசைக்கும் நேரம் 10:36. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மனதுக்கு பிடித்த ஒரு பாடல் ஒலிக்கும்போது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையே மறந்துவிடுவோம். பழைய நினைவுகள் வந்து மனதை வருடும். முகத்தில் ஒரு சின்ன புன்னகை மலரும். அதுதான் இசையின் மாயம். நேயர்களை இணைகிறோம், இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. பழைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சார். வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர்ல இருந்து ராஜேந்திரன் பேசுறேன் சார்.
0: ராஜேந்திரன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: ராஜேந்திரன் ஐயா,
1: கௌரவத்துல இருந்து பால் ஊட்டி வளர்த்து கிளி பழம் கொடுத்து பாத்துக்கங்க, ஒரு பாடு கொடுங்க சார்.
0: கொடுத்துடலாங்க ஐயா, நீங்க கேட்ட பாடல்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி.
2: நீ எங்கடா போவே?
3: நான் எங்க போகும் தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே
2: கண்ணா.
4: செல்மா, எங்கடைய பய
2: போயிட்டான்?
4: அதை விட்ட போயிட்டானே? அவ்வளவு பெரிய முச்சனாயிட்டான் அவன். அவன் என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லையே, கிளிக்கு ரக்க முளைச்சு எடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து.
5: பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு நான்

ಶನಿವಾರ.

0: பண்பலை பாடும் நேரம் 10:42. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய நாள் எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்லை, வேலை பழுவாக இருந்தாலும் பரவாயில்லை, சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நேரத்தை இசைக்காக விட்டுடுங்க. காதுங்களை வானொலியோடு இணைச்சிக்கோங்க, மனசை இசையோடு இணைச்சிக்கோங்க. ஏன்னா இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர்,
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஏழுமலை சார்.
0: ஏழுமலை ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
1: வசந்த் தலைப்பு நீல போல பருக்கையில மலையாளமாய்களே சார்.
0: உங்களுக்கான பாட்டு இதோ.
1: வணக்கம் ஐயா.
0: நன்றி, நன்றிங்க.

0: இரவின் மடியில் இசையின் அழகில் பண்பலை பாடும் நேரம் 10:48. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சில பாடல்கள் காதுகளுக்கு மட்டும் கேட்பதில்லை, நேராக நம்ம மனசுக்குள்ளே போய் உட்கார்ந்துடும். சில ராகங்கள் நம்மை அறியாமலேயே பழைய நினைவுகளுக்குள் அழைத்துச் செல்லும். சில வரிகள் நம்மால் சொல்ல முடியாத உணர்வுகளை நமக்காகவே சொல்லிவிடும். அதுதான் இசையின் சக்தி. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டுங்க? கொடுத்துடலாங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: பண்பலை பாடும் நேரம் 10:53. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு நாளை நாம் எப்படி தொடங்குகிறோம் என்பதிலும் இசை இருக்கிறது. ஒரு நாளை எப்படி முடிக்கிறோம் என்பதிலும் இசை இருக்கிறது. காலையில் உற்சாகம் கொடுக்க ஒரு பாடல், வேலை நேரத்தில் சோர்வை போக்க ஒரு பாடல், மாலை நேரத்தில் மனதை வருட ஒரு பாடல், இரவு நேரத்தில் நம்மோடு அமைதியாக பயணிக்க ஒரு பாடல். நம்ம வாழ்க்கையோடு இசை எப்போதுமே பயணித்துக் கொண்டுதான் இருக்கு. நேர்களை இணைகிறோம், இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா. நலமா?
0: நலம் நலம்ங்க. நீங்க நலமா?
1: நான் நலம் ஐயா. இந்த இனிமையான இரவு வேளையில்
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: திருப்பத்தூர் மாவட்டம் அகராகரம் ஆச்சேரி வட்டம் ஸ்ரீனிவாசன் ஐயா.
0: ஸ்ரீனிவாசன் ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்
1: ஐயா? வெண்ணிறை ஆடையிலிருந்து ஒரு அழகிய பாடல், அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு செல்ல.

0: நிலையத்தில் நேரம் 10:59. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வார்த்தைகள் மறந்தாலும் அந்த பாடல் மறக்காது. மனிதர்கள் தொலைந்தாலும் அவர்களோடு சேர்ந்த நினைவுகளை இசை நம்மிடம் வைத்திருக்கும். அப்படிப்பட்ட இனிய பாடல்களையும் மனதை வருடும் மெட்டுக்களையும் மறக்க முடியாத ராகங்களையும் இசையோடு கலந்து உங்களுக்காக இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்ங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி காங்கரை மாவட்டம் விஜயகுமார் செந்தாமரை.
0: விஜயகுமார்,
1: படம் வந்து ஸ்கூல் மாஸ்டர், பாடல் வந்து பூங்கொடியே பூங்கொடியே பூ இருந்தால் தருவாயோ, இந்த பாடலை கொடுங்க.
0: கொடுத்துடலாங்க ஐயா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
1: தேங்க்யூ.
0: நன்றி.

நிலையத்தில் நேரம் 11:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 6:00 குரலோசை, காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸின் மழலை மொழி, வி. சுபலட்சிகா என்ற மழலை நாளை வருகிறார். காலை 7:00 காலை வணக்கம், முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விளை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளை

நிலவரம். தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்டான்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. காலை 9:05 வானலையில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம் கட்டிட வரைபடம் மற்றும் அனுமதி ஆலோசகர் எம் வடிவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். காலை 10:05 நீங்கள் கேட்டவை கட்சேவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. காலை 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேட்கலாம். காலை 11:05 பூவே பெண் பூவே. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 மருத்துவ மலர். 12:50 சூழல் காப்போம் அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. மதியம் 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். நாளை விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்புகளை உற்பத்தி மற்றும் பயன்பாடு காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபானந்தினி அவர்கள் தரும் தகவல்கள். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சேவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 மாவட்ட செய்திகள். நாளை ஈரோடு மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முதலாவதாக மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையம் மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி பாண்டிதுரை அவர்கள் கூறும் கருத்துக்கள். 2வதாக எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்லா ஆடு இன விருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் வழங்கும் உரை. 8:00 இளந்தென்றல். நாளை இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சினிமா வளம் வர இருக்கிறது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். நாளை கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நிகழ்ச்சி குறிப்புகள். க்ளோஸ் டவுன். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகா ஹெட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே வாழ்க்கை இருக்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.